காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காற்று இதயம் மௌனம் அத்தனையும் கடந்து காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்களும் எம்மோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு உங்கள் பெயர்களையும் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ளுங்கள். 3154584249 என்ற தொலைபேசி இலக்கத்தூடாகவும், 1216584219 என்ற தொலைபேசி இலக்கத்தூடாகவும் இணைந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த காதலில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் அல்லது கவிதையில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகளை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசி பார்ப்போம். இந்த கண்கள், இந்த கண்களில் 1000 விஷயம் பேசுவாங்க. இந்த கண்களின் மகத்துவத்தை பற்றி பேசுவாங்க, ஒரு ஈர்ப்பு விஷயம் பற்றி பேசுவாங்க. பார்க்குற பார்வையாக இருக்கலாம், முதற் பார்வையாக இருக்கலாம், கண்ணுக்குள் வைக்கிற காதலாக இருக்கலாம், அந்த காதலிருந்து விழிகளில் இருந்து வர்ற நீராக இருக்கலாம். சந்தோஷத்தையும் கண்கள் காட்டிடும், சோகத்தையும் காட்டிடும். அந்த சோகம் சந்தோஷம் எல்லாம் கலந்து இந்த காதலோடு ஒத்து போகிற மாதிரி இந்த கவிதைகளை தொடர்ந்து இந்த கண்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. மீனோட ஒப்பிடுறதாக இருக்கலாம், மானோடு ஒப்பிடுறதாக இருக்கலாம், அல்லது இயற்கையோட சேர்ந்து வைக்கிறதாக இருக்கலாம். எல்லாமே இந்த கண்கள் பற்றி கவிதையாக தந்திருக்கும். தோழி, காதல், நட்பு, நேசம் எல்லாத்திலையும் இந்த கண்களின் வார்த்தை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma, ekachakamma, wanna
1: kanda heartbeat ta yerthe. 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
2: குறி வச்சா ஏற விழணும்.
1: பார்க்கிறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக்கொள்ளலாம்.
3: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏஷியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957. உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான பெறுமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணயமாற்று சேவைகளையும் இவர்களிடம் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
3: மூன்றுகளில் 2180 புலுவார்ட் மார்ஷல் லோரன்ஸ் சென்ட் லோரனிலும் மற்றும் 1855 சென்ட் கேத்ரின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் டவுன் டவுனிலும் இரு இடங்களில் நம்பகம் சேவையை உங்களுக்கு வழங்குகின்றார்கள்
1: ஜே ஃபைனான்சியல். தொடர்புகளுக்கு நிரோஷன் 514-726-5156.
3: தங்கம் மற்றும் வைர நகைகளை உங்கள் மனம் போல் தெரிவு செய்திட KPS ஜுவல்லரி.
1: அழகான நவீன டிசைன்களுடன் உங்களை மேலும் அழகாக்கும் நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: அவசர பண தேவைகளுக்கு மனநிறைவான குறைந்த வட்டி வீதத்தில் உங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம்.
1: உங்கள் நம்பிக்கையின் நகையுலகம்
3: KPS ஜுவல்லரி. மூன்றியலில் இலக்கம் 5991 விக்டோரியா அவென்யூ சூட்டில் KPS ஜுவல்லரி.
1: தொடர்புகளுக்கு 514-343-5333. உங்கள் ஒவ்வொரு பொன்னான தருணங்களையும் ஒரு பொன்னான நகையால் அலங்கரியுங்கள்.
3: KPS ஜுவல்லரி.
1: தமிழோடு தரணியாளர் புதியதோர் ஆரம்பம் ஐட்டமிழ் எஃப்

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்மோட அமிர்தா இணைந்திருக்காங்க, ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அதுபோல் சங்கர் இணைந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவரையும் நாங்கள் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்கின்றோம். இந்த கவிதைகள் அல்லது இந்த காதல் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் அல்லது பாடல் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நிலவு. இந்த நிலவை எப்பொழுதும் ஒரு பெண்மையோடு ஒப்பிடுவாங்க, அழகோடு ஒப்பிடுவாங்க, அறிவோடு ஒப்பிடுவாங்க. இந்த காதலை இரவோடு நிலவை ஒப்பிட்டு, ஒரு குழந்தையோட கூட ஒப்பிடுவாங்க, ஒரு பாட்டி கூட ஒப்பிடுற அளவுக்கு இந்த நிலவு இருக்கு. ஒரு சில நேரம் காலம் போக போக இந்த விஞ்ஞானமும் மாற்றமடைய இந்த நிலவில் ஒரு வாடகை வாங்கி அங்கே போய் வாழ்க்கையை வாழ்றது என்கின்ற ஒரு கவிதை அப்படியே மாறியிருக்கு. ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தால் யாரும் இல்லாத ஒரு தீவு வேணும், இந்த உலகத்தில் வேண்டும் அப்படின்ட்டு பாடினாங்க. ஆனால் போக போக நிலவினில் வாடகை வாங்கி அங்கு வாடகை போகலாமா அப்படின்ட்டு பாடுறாங்க. இந்த நிலவுக்கும் காதலுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ அர்த்தம், இந்த கவிஞர்கள் எப்படி இதை எல்லாத்தையும் முனைச்சி பாடுறாங்க, அது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை தான்.

0: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: தரமான மளிகைப் பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்கள், பழ வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக்கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி, உங்கள் குடும்ப நிறுவனம். உங்கள் வாகன திருத்த வேலைகளுக்கு கராச்சி மிஸ்டர் பிரஸ் நம்பிக்கை மிகுந்த நிறுவனம். பழைய புதிய அனைத்து வகையான வாகன பராமரிப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம். கராச்சி மிஸ்டர் பிரஸ் நிறுவனத்திடம் அதிக அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் தரமான சேவைகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் பல சிறப்பு சேவைகளும் உங்களுக்காக இருக்கின்றது. லீசிங் லிப்ட் வாடகைக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாடுங்கள் கராச்சி மிஸ்டர் பிரஸ்.
2: இலக்கம் 97.91 ரொமேனிய சோவே அண்ட் ப்ளூவா செல்லாரினில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு செல்லையா கிருவா 514-945-4641 அல்லது 514-609-6888.
1: Nikes Fancy and Textile, மூன்றியலில் மாபெரும் புடவை மாளிகை. திருமணத்திற்கு தேவையான காஞ்சிபுரம் பட்டுக்கள், முகூர்த்த கூரை புடவைகள், டிசைனர் சாரி பிளவுஸ்கள், லெஹெங்கா, சல்வார் வகைகள் மற்றும் ஆண்களுக்கு தேவையான பட்டு வேஷ்டி, ஷர்ட், குருத்தா, சர்வாணி, தலைப்பாகைகள் போன்றவற்றையும், சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், பரதநாட்டியத்துக்கான ஆபரணங்கள், நிறைகுடம், குத்துவிளக்குகள், சுவாமி படங்கள் போன்றவற்றையும், பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், பிரபல நாவலாசிரியர்களின் நாவல்கள், கதை புத்தகங்கள், மழலியர்களின் கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை இங்கு பெற்றுக் கொள்வதோடு உலகெங்கிற்குமான துரித பணமாற்று சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அத்தனையும் ஒரே இடத்தில். நிகேஸ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இன்றைய நாடுங்கள். இலக்கம் 462 ஜென்டலோன் வெஸ்ட், மோன்ரியல். மேலதிக தொடர்புகளுக்கு 514-495-3765 மற்றும் 514-270-8181.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
0: தமிழ் இசை முழங்கிய தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9.
6: 102.9.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியில் இந்த கவிதைகள்ல அல்லது கதையில இந்த காதல்ல எந்த வார்த்தைகள் அதிகமாக பயன்படுறது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஒவ்வொரு சொற்களா பார்த்து கொண்டிருக்கோம். அடுத்த சொல்லை எடுத்துக்கொண்டால் மழை. இந்த மழை என்கின்ற சொல் எப்படி இருக்கும்? ஒரு சோகமா இருக்கும் போது இந்த மழை வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பாடுவாங்க, இல்ல கவலையாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் போது பாடுவாங்க. காதல்ல மழையில நனைஞ்சிட்டு போறதே ஒரு சுகமாக நினைக்கிறது, அந்த மழையோட பூமியை மொப்பிடுறது, இயற்கை வந்து சேர்ற இடமாகவும் இருக்கும், நதியோட கலக்கிற இடமாகவும் இருக்கும், அந்த நதி போய் கடலோடு சேர்ற இடமாகவும் இருக்கும். விவசாயம், காதல், ஒரு கலாச்சாரம் எல்லாத்துடன் கலந்து கவிதைகளாக கதைகளாக இந்த மழை அதிகமாக வரும். அதுவும் காதல்ல எப்படி எல்லாம் எழுதுறாங்க கேட்டு பாருங்கள்.

0: தமிழரின் அடையாளமாய் ஐ தமிழ் எஃப்எம் மூன்றுகளில் 102.9 அலைவரிசையில்.
1: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
2: என்ன பிள்ளை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
3: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீட வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும். அதுதான் எங்க போனா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: முடிஞ்சது.
0: வீடுகள் விற்க வாங்க வீடு விற்பனை முகவர் விதுஷ் முத்துகிருஷ்ணன். தொடர்புகளுக்கு 438-998-76-96.
4: மின்னல் வேகம், பெரிய சேமிப்பு, குறைந்த விலை.
0: டெக் மைண்ட்ஸ் வணிக இணையம், வணிக தொலைபேசி மற்றும் ஃபாக்ஸ் வெறும் $99.99 மட்டுமே.
4: வீட்டு இணையம் ஒற்றை $29.99 முதல் பெற்றுக் கொள்வதோடு முழு வருடத்திற்கான ஹோம் போன் ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: இன்றே அழையுங்கள். 1-877-770-7779.
4: மேம்பட்ட இணைப்பிற்கு இன்றே மாறுங்கள்.
0: டெக் மைண்ட்ஸ், வேகம் பேசும் இன்டர்நெட்.
5: இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
6: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
7: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

காட்டின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நம்மோடு சஜித் இணைந்திருக்கின்றார், ஒரு பாடலை விரும்பி கேட்டுக்கின்றார். அதுபோல் புஷ்பராஜ் இணைந்தும் ஒரு பாடலை விரும்பி கேட்டுக்கின்றார்.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 9:10 ஆகின்றது. காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க இந்த நேரத்தில் நீங்களும் எம்மோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு உங்கள் பெயர்களை நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்ளுங்கள். மொன்றியல் நேர்கள் 514-584-1 என்ற தொலைபேசிக்கு தூடாகவும், டொரண்டோ நேர்கள் 416-584-1 என்ற தொலைபேசிக்கு தூடாகவும் இணைந்து கொள்ளலாம். காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து இந்த அதிகமாக பயன்படுத்துகிற இந்த கவிதைகளில் ஒரு வார்த்தையை பார்க்க போனால் மலர், பூக்கள் இப்படி என்று சொல்லலாம். இந்த பூக்களை வைத்து அழகு, காதல், ஒரு இயற்கை, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த பூக்களை வைத்து கதைகள் எழுதப்படுது, காதல் கவிதைகள் எழுதப்படுது. ஒரு பெண்ணின் அழகை ரசிக்க தோணுது, தன் காதலியை ஒரு மலராக நினைப்ப தோணுது, ஒரு காதல் பரிசாக மலர் கொடுக்கிறது, ஒரு வீட்டில் சுற்றி அந்த மலர்கள் இருக்கும் போது பாடுறது, இப்படியான விஷயங்கள் அத்தனையும் இந்த பூக்களை சுற்றி நடக்கும். இந்த பாடலும் அப்படித்தான்.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma, ekachakamma, wanna
1: ganda heartbeat da yerthe. 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
2: குறி வச்சா
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
3: உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான பெறுமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணய மாற்று சேவைகளையும் இவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
4: மூன்றில் 2180 புலுவார்ட் மார்ஷல் லோரன்ஸ் சென்ட் லோரனிலும் மற்றும் 1855 சென்ட் கேத்தரின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் டவுன் டவுனிலும் இரு இடங்களில் நம்பக சேவையை உங்களுக்கு
3: வழங்குகின்றார்கள். தொடர்புகளுக்கு நிரோஷன் 514-726-5156.
4: தங்கம் மற்றும் வைர நகைகளை உங்கள் மனம் போல் தெரிவு செய்திட KPS ஜுவல்லரி.
1: அழகான நவீன டிசைன்களுடன் உங்களை மேலும் அழகாக்கும் நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: அவசர பண தேவைகளுக்கு மன நிறைவான குறைந்த வட்டி வீதத்தில் உங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம்.
1: உங்கள் நம்பிக்கையின் நகையுலகம்
4: KPS ஜுவல்லரி. மூன்றியலில் இலக்கம் 5991 விக்டோரியா அவென்யூ சூட்டில் KPS ஜுவல்லரி.
1: தொடர்புகளுக்கு 514-343-5333. உங்கள் ஒவ்வொரு பொன்னான தருணங்களையும் ஒரு பொன்னான நகையால் அலங்கரியுங்கள்.
4: KPS ஜுவல்லரி.
1: பார்க்கிறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக் கொள்ளலாம்.
4: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி. இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏஷியானா நகை மாளிகை. ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
1: தமிழோடு தரணியாள புதியதோர் ஆரம்பம் ஐட்டமிழ் FM 102.9.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 9:25 ஆகின்றது. காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியில் நீங்களும் எம்மோடு இணைந்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். அரிச்சந்திரன் இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சியாக ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார். அதுபோல் எம்மோடு சாரு இணைந்திருக்காங்க, அவங்களும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடல்கள் அல்லது கவிதைகள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன என்பதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அது இயற்கை சார்ந்த வார்த்தைகளாக இருக்கலாம், பொதுவான வார்த்தைகளாக இருக்கலாம், அந்த சொற்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து காற்று. இந்த காற்று என்கின்ற சொல் எப்படி இருக்கு இந்த காதல் அப்படின்னு பார்த்தால், கொஞ்சம் நீங்க யோசிங்களேன். காற்று போயிட்டு ஒரு தூது சென்றுட்டு வா, என் காதலை சொல்லிட்டு வா, அப்படி என்கின்ற மாதிரி சில வரிகள் வரும். இல்லை, என் சுவாசமும் நீதான், அந்த சுவாசத்தில் காற்றில் கலந்திருப்பது நீதான் என்கின்ற வரிகள் வரும். காற்று எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றோடு செல்றது, காற்றோடு சுவாசிக்கிறது, காற்றோடு வாழ்றது, காற்று தான் இயற்கை என்பது, இது எல்லாமே காதலும் மனித வாழ்க்கையிலையும். இந்த காற்றுங்கிற வார்த்தையில கதைகளுக்காக இருக்கலாம் அல்லது இந்த காதலுக்காக இருக்கலாம், எல்லாம் விதத்திலையும் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. இந்த பாடலை கேட்போம்.

0: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: தரமான மளிகை பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்கள், பல வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக் கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி, உங்கள் குடும்ப நிறுவனம். உங்கள் வாகன திருத்த வேலைகளுக்கு கராச்சி மிஸ்டர் பிரஸ் நம்பிக்கை மிகுந்த நிறுவனம். பழைய புதிய அனைத்து வகையான வாகன பராமரிப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம். கராச்சி மிஸ்டர் பிரஸ் நிறுவனத்திடம் அதிக அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் தரமான சேவைகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் பல சிறப்பு சேவைகளும் உங்களுக்காக இருக்கின்றது. லீசிங் லிப்ட் வாடகைக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாடுங்கள் கராச்சி மிஸ்டர் பிரஸ்.
2: இலக்கம் 97.91 ரொமேனிய சோவே அண்ட் ப்ளூவா செல்லாரினில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு செல்லையா கிருவா 514-945-4641 அல்லது 514-609-6888.
1: Nikes Fancy and Textile, மூன்றியலில் மாபெரும் புடவை மாளிகை. திருமணத்திற்கு தேவையான காஞ்சிபுரம் பட்டுக்கள், முகூர்த்த கூரை புடவைகள், டிசைனர் சாரி பிளவுஸ்கள், லெஹெங்கா, சல்வார் வகைகள் மற்றும் ஆண்களுக்கு தேவையான பட்டு வேஷ்டி, ஷர்ட், குருத்தா, சர்வானி, தலைப்பாகைகள் போன்றவற்றையும், சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், பரதநாட்டியத்துக்கான ஆபரணங்கள், நிறைகுடம், குத்துவிளக்குகள், சுவாமி படங்கள் போன்றவற்றையும், பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், பிரபல நாவலாசிரியர்களின் நாவல்கள், கதை புத்தகங்கள், மழலையர்களின் கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை இங்கு பெற்றுக் கொள்வதோடு உலகெங்கிற்குமான துரித பணமாற்று சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அத்தனையும் ஒரே இடத்தில். நிகேஸ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இன்றே நாடுங்கள். இலக்கம் 462 ஜென்டலோன் வெஸ்ட், மோன்ரியல். மேலதிக தொடர்புகளுக்கு 514-495-3765 மற்றும் 514-270-81-81.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
0: தமிழ் இசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9.
6: 102.9.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். காற்று இதயம் மூடும் அத்தனையும் கடந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க இந்த நேரத்தில் எங்களோடு சாகித்யன் இணைந்திருக்கின்றார். பாடல்கள்லாம் நல்லா இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த மலராக இருக்கலாம் அல்லது மழையாக இருக்கலாம், இந்த ரெண்டு வார்த்தையை நான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதுபோல் எங்களோட குமுதினியும் இணைந்து சொல்லியிருந்தாங்க, நிலவுங்கின்ற வார்த்தை எனக்கு நிறைய என்னுடைய கணவர் காதல்னா இருக்கும்போது எழுதியிருக்கின்றார், ஆனால் இப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். காதல் கவிதை என்று சொன்னாலே இப்படித்தான், ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு விதமாக மாற்றமடையும், அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பொறுத்து அமைந்திருக்கிறது.

0: 96 96 96. இவருக்கு கால் பண்ணுங்கோ, உங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது.
1: வீடுகள் விற்க வாங்க, வீடு விற்பனை முகவர் விதுஷ் முத்துகிருஷ்ணன். தொடர்புகளுக்கு 438 998 76 96.
2: ஈஷா, நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
3: ஏய், இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
2: எதடா கேக்குற?
3: ஏய், இது விண்டோல போட்டுருக்க லைன்ஸும் ஷட்டர்ஸும் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
2: ஓ, இதான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514 468 7424.
4: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514 468 7424.
5: மின்னல் வேகம், பெரிய சேமிப்பு, குறைந்த விலை.
1: டெக் மைண்ட்ஸ் வணிக இணையம், வணிக தொலைபேசி மற்றும் ஃபாக்ஸ் வெறும் $99.99 மட்டுமே.
5: வீட்டு இணையம் ஒன்றை $29.99 முதல் பெற்றுக் கொள்வதோடு முழு வருடத்திற்கான ஹோம் போன் ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: இன்றே அழையுங்கள். 1-877-770-7779.
5: மேம்பட்ட இணைப்பிற்கு இன்றே மாறுங்கள்.
1: டெக் மைண்ட்ஸ், வேகம் பேசும் இன்டர்நெட்.
6: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கவிருக்கும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவடைகின்றது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஆகாஷ். வணக்கம் நேர்களே.

தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் எஃப்எம் 102.9 ஐத்தமிழ் எஃப்எம் 102.9 வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான உறவுகளுக்கு வல்வை பாரதியின் வணக்கங்கள். மீண்டும் ஒரு ராகங்கள் 16 நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி.

ஆமியர்களே, இன்றைய ராகங்கள் 16 நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அனைத்து பாடல்களும் நீங்கள் எங்கேயோ எப்போதோ கேட்டிருப்பீர்கள், இங்கே இப்போது மறுபடியும் கேட்க இருக்கின்றீர்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பிக்க வரும் முதல் பாடல்

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மீண்டும் ஒரு காதல் கதை. திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் யானகி பாடியது இளையராஜாவின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் பிரதாப் மற்றும் ராதிகா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பிரதாப். இந்த திரைப்படம் 1984 ஆண்டு வெளியானது.
1: நம்பகத்தன்மை, நடுநிலைமை, திரிபுபடுத்தாத செய்திகள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், கனேடிய செய்திகள், நாயக செய்திகள், இந்திய செய்திகள், உலக செய்திகள் என அத்தனை செய்திகளையும் கழுகு கண்களால் உற்று நோக்கும் ஐ தமிழ் FM செய்திகள். நாள்தோறும் நண்பகல் 12 மணிக்கு.
0: ஐ தமிழ் 102.9 FM-இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகங்கள் 16. ராகங்கள் 16 நிகழ்ச்சியிலே வரும் அடுத்த பாடல்

0: நீங்கள் கேட்ட அந்த மார்கழி பார்வை பார்க்கவா எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் யானகி பாடியது இளையராஜாவின் இசையிலே. இந்த திரைப்படம் 1984 பிரபு மற்றும் சுலக்ஷனா நடிக்கியிருந்தார்கள். இந்த திரைப்படம் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தின் பெயர் கூட உயிரே உனக்காக.
1: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
2: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat ta yerthe.
3: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
4: குறி வச்சா ஏற விழணும்.
0: எங்கேயோ எப்போதோ கேட்டிருப்பீர்கள், இங்கே இப்போது மறுபடியும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
5: கரண்ட் போச்சு, ஏன் பயப்படுற? நான் தான் பக்கத்துல இருக்கேனே.
6: அதான் பயமா இருக்கு.
5: ஓஹோ, அப்படியா?

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் இளையராஜாவின் ரசிகை என்ற திரைப்படத்திற்காக ஏசந்திரன் எஸ் யானகி பாடியது இளையராஜாவின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் சிவச்சந்திரன் மற்றும் தீபா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1979 வெளிவர இருந்தது, ஆனால் வெளிவரவில்லை.
1: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ், உங்கள் வீடுகள் மற்றும் தொழில் ஸ்தாபனத்திற்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ் வகைகளை பிரீமியம் குவாலிட்டியில் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் விருப்பத்திற்கேற்ப புதிய டிசைன்களில் ஏராளமான தெரிவுகள், 19 வருட அனுபவத்தோடு கூடிய உத்தரவாதம். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ், தொடர்புகளுக்கு 416-871-3385.
0: ராகங்கள் 16 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஐத்தமிழ் எஃப்எம் 102.9 வானொலியில் நிகழ்ச்சியிலே வரும் அடுத்த பாடல் இவள் தேவதை, இதழ் மாதுளை.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் வா இந்த பக்கம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜராம் பாடியது சியாமின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் பிரதாப் மற்றும் உமா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1983 ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மௌலி.
1: தமிழோடு தரணியாளர் புதியதோர் ஆரம்பம் ஐட்டமிழ்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது காஷ்மீர் காதலி திரைப்படத்திற்காக. இந்த திரைப்படத்துக்கான இசையை ஜி கே வெங்கடேஷ் வழங்கியிருந்தார். இந்த திரைப்படம் 1983 வெளியானது. இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் ராஜ்குமார் மற்றும் ரஜினி சர்மா.
1: என்ன பிள்ளை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
2: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீடை வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும். அதுதான் எங்க போனா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: வீடுகள் விற்க வாங்க. வீடு விற்பனை முகவர் பிதுஷ் முத்துகிருஷ்ணன். தொடர்புகளுக்கு 438-998-76-96.
0: இது ஐத்தமிழ் FM 102.9. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகங்கள் 16.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஒரே முத்தம். திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையிலே. இந்த திரைப்படம் 1980 வெளியானது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் முகிலன்.
1: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை. ஐ தமிழ் FM 102.9.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மன்மத ரதங்கள் திரைப்படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது கே வி மகாதேவனின் இசையிலே.
1: நிசப்தமான பொழுது மனசெங்கும் வறுமை, ஏனோ கண்களில் கண்.
2: எனக்கு அதே வீட்டுக்கு வந்து சாரி பிரியான் சொல்லிட மாட்டேன்னு உனக்காக வெயிட் பண்ண, உன்னை நினைச்சு எவ்வளவு அழுதுருப்பேன் தெரியுமா?

இருளும் தனிமையும் என் உணர்வுகளுக்கு உயிரூட்டுகிறது. நிலவின் தாலாட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 10 மணி வரை

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் இளையராஜாவின் ரசிகை என்ற திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலேஜா மற்றும் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில் சிவச்சந்திரன் மற்றும் தீபா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1980 வெளியானது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் தேவராஜ் மோகன். இந்த திரைப்படம் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
1: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ், உங்கள் வீடுகள் மற்றும் தொழில் ஸ்தாபனத்திற்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ் வகைகளை பிரீமியம் குவாலிட்டியில் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் விருப்பத்திற்கேற்ப புதிய டிசைன்களில் ஏராளமான தெரிவுகள், 19 அனுபவத்தோடு கூடிய உத்தரவாதம். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ், தொடர்புகளுக்கு 416-871-3385.
0: ஐத்தமிழ் எஃப்எம் 102.9 வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகங்கள் 16. இன்றைய ராகங்கள் 16 நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பாடல்களும் எங்கேயோ எப்போதோ கேட்டிருப்பீர்கள், இங்கே இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் வா இந்த பக்கம் திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி எஸ் யானகி பாடியது சியாமின் இசையிலே.
1: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
2: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat ta yerthe.
3: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
4: குறி வெச்சா ஏற உலணும்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஒரு ஊதாப்பு கண் சுமிட்டுகின்றது. திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், வாணியராம் பாடியது, தட்சணாமூர்த்தியின் இசையிலே.
1: மனசு விட்டு பேசணும், யார்கிட்ட

0: எனக்கு நீ யார் இருக்கா? தனிமை மட்டும்தான்.
1: நீ நிஜந்தானா இல்லை நிழல் தானா? பதில் கேட்கிறேன், கிடைக்காதா?
0: உங்கள் தனிமைக்கு துணையாக பேசும் இதயம்.
2: கதை போமா, கதை போமா,
0: ஞாயிறு இரவு 8 மணி முதல் 10 மணி வரை.

ஐத்தமிழ் 102.9 FM-இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகங்கள் 16. இன்றைய ராகங்கள் 16 நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் நன்றி மீண்டும் வருக திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் யானகி பாடியது சியாமின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் பிரதாப் மற்றும் சுஹாசினி நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1983 வெளியானது. இதுவரை நீங்கள் கேட்டது ஐ தமிழ் எஃப்எம் 102.9 வானொலியில் ராகங்கள் 16. மீண்டும் ஒரு ராகங்கள் 16 நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்துக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் வல்வை பாரதி. வணக்கம் நேர்களே.

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை. ஐ தமிழ் FM 102.9 எல்லாம்.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
2: குறி வச்சா

தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: அலைவரிசையில் ஓர் புரட்சி
2: குறி வச்சா ஏற விழணும்.

0: காற்றலையின் காதலனாய்
1: பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐந்தமிழ் FM 102.1.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heartbeat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM
2: குறி வெச்சா ஏற விழணும்.
3: கும்புடா

தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

தெளியாத போதை, தீண்ட துடிக்கும் செவிப்பாதை. ஐ தமிழ் FM 102.9.

0: கற்றளையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.1.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் FM 102.9 102.9

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat da yerde.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் FM 102.9 எல்லாம்.

0: 102.9 உங்கள் மனதோடு உறவாடும் ஐ தமிழ் எஃப்எம். ஐ தமிழ் எஃப்எம்.
1: தாள பகவதி மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேறு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் FM 102.9 இல்

தமிழோடு தரணியாளர் புதியதோர் ஆரம்பம் ஐட்டம் 102.9.

0: தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்ச கரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
1: அரே போ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பரத்தே.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heartbeat ta yerthe 102 9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்சா ஏற விழணும்.
3: உண்ணாது களத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்க எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவி.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை. ஐ தமிழ் FM 102.9.

நீங்க இன்றைய நாளில் நிறைய அன்புக்குரிய சொந்தங்கள் நல்ல பல சுபகாரியங்களில் வந்து ஈடுபட்டு இருப்பீங்க. அப்படி ஈடுபடக்கூடிய அத்தனை அன்புக்குரிய உறவுகளுக்கும் அன்பான வாழ்த்துக்களை செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியூடாக நான் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஆக இன்றைய நாளையும் நீங்கள் வந்து உற்சாகத்தோடும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைத்தீங்களோ அந்த ஒரு காரியத்தை வந்து வெற்றியோடு அப்படியே நடக்கணும்னு சொல்லி நினைப்பீங்களா இருந்தால் உங்களுடைய எண்ணங்களை அந்த வெற்றியான பாதைக்கு வந்து வழிவகுக்கும். ஆக எப்போதுமே நீங்கள் பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணி உங்களுடைய வேலைகளை வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்றைய நாளில் பலதரப்பட்ட செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு. ஆஹா, இத்தனை செய்திகளா அப்படின்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் இவ்வளவு விடயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் முதலாவதாக கனடாவுடைய செய்திகளை பார்க்கும்போது அமெரிக்காவுடைய வரி விதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உருக்கு மற்றும் இந்த அலுமினிய தொழில் துறையினருக்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய 1.5 பில்லியன் டாலர் நிதியுதவியா இப்போ கியூபெக் தொழில் அமைப்புகள் வந்து வரவேற்றிருக்காங்க. இருந்தாலுமே இந்த நீண்டகால வர்த்தக போரை சமாளிக்க இந்த ஒரு தொகை போதுமானதாக இருக்காதுன்னு சொல்லி அவங்க வந்து எச்சரிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்திருக்கக்கூடிய இந்த 50% கூடுதல் வரியால் கனடிய உலோக ஏற்றுமதி வந்து இப்ப முடங்கி போயிருக்க ஒரு நிலையில மத்திய அரசு வந்து 1.5 பில்லியன் டாலர் அவசர உதவி திட்டத்தை வந்து இந்த நேரத்தில் அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய கியூபெக் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வந்து இந்த ஒரு நிதியுதவி வந்து தற்காலிகமா தொழிற்சாலைகளை வந்து மூடப்படுறதை தவிர்க்க உதவுனாலுமே அமெரிக்காவுடனான மோதல் போக்கு நீடிச்சா கூடுதல் நிதியுதவி வந்து தேவைப்படும் என்ற ஒரு கருத்தை வந்து முன்வைச்சிருக்காங்க. கனடாவுடைய ஒட்டுமொத்த அலுமினிய உற்பத்தியிலுமே கியூபெக் மாகாணமே வந்து முன்னிலையில் இருக்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா சாகுனி, லாக் செயின், ஜூன் போன்ற பகுதிகளில் வந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை வந்து நம்பிட்டு இருக்காங்க. இதனால அமெரிக்கா தன்னுடைய வரி விதிப்பை வந்து திரும்ப பெறாத வரைக்கும் மத்திய அரசும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை மேலும் அதிகரிக்க வேண்டும்னு சொல்லி கியூபெக் வர்த்தக சபைகள் வந்து இப்போ வலியுறுத்திட்டு வராங்க. ஆக இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கு. இதற்கு ஒரு உடனடி தீர்வு, சிறந்த தீர்வு வந்து கிடைக்கணும் அப்படின்றத எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு புறம் இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் மொன்ட்ரியலுடைய வெஸ்ட் ஐலாண்ட் பகுதியில் வந்து புதிதாக திறக்கப்பட இருக்கக்கூடிய REM ரயில் நிலையங்களில் இந்த வார இறுதியில் பொதுமக்கள் வந்து இலவசமாக பயணம் செய்யலாம்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்சே ஆ லாம் கிளைண்டிய தொடக்கத்தை கொண்டாடுற வகையில் எதிர்வரக்கூடிய 16ஆம் திகதியும் 17ஆம் திகதியும் இந்த 2 நாட்களில் பொதுமக்கள் கட்டணமின்றி இந்த ரயிலில் பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆக எல்லாருமே இதில் வந்து பயணிக்கலாம். இந்த இலவச சேவையை வந்து காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் வந்து அமுல்ல இருக்கும்னு சொல்லி இந்த அறிவித்தல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வெஸ்ட் ஐலாண்ட் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டெஸ்ட் சோர்ஸ், ஃபர்வியூ, பாயிண்ட்ரி, கிளாரி, கிரிக்லாட் மற்றும் அன்சே ஆ லோம் ஆகிய 4 நிலையங்களில் ஏறுற பயணிகளுக்கு மட்டும் இந்த சலுகை வந்து பொருந்தும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக நீங்கள் வந்து குறிப்பிட்ட அதாவது 16ஆம் திகதி 17ஆம் திகதி காலை 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த ஒரு சலுகைக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு முறை மட்டுமே சென்று மீண்டும் திரும்பி வர்றதுக்குமான அனுமதி வந்து அளிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆக நம்ம வந்து நிறைய தடவையெல்லாம் போக முடியாது, ஒரு தடவை அந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற நீங்கள் சொல்லலாம். REM ரயில் நிலையங்களில் இந்த மாதிரியான ஒரு இலவச பயணத்தை வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு அழகான பாடலை கேட்க போகிறோம். பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.

மற்றும் கியூபிக் மாகாணங்களுக்கு இடையே இயங்கி வந்த மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடைய செயற்பாடுகளா இப்ப போலீசார் வந்து முறியடிச்சிருக்காங்க. இதுல மொன்றியல சேர்ந்த 8 பேர் உட்பட மொத்தம் 13 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ப்ரொஜெக்ட் ரெட் லைன் என்ற பெயர்ல இந்த ஒன்ராறியோ மாகாண போலீசாரும் கியூபிக் மாகாண போலீசாரும் இணைந்து நடத்திய ஒரு அதிரடி சோதனையில தான் 4.1 மில்லியன் டாலர் மதிப்பிலான போதைப் பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் நேற்றைய தினம் இது தொடர்பாக வெளியான தகவல் படித்தான் மொன்றியலும் கான்வால் பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில 20 கிலோ ஃபன்டானில், 14 கிலோ கொக்கைன் மற்றும் 80,000 போலி மருந்து மாத்திரைகள் எல்லாமே வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 2025 நவம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த ஒரு ரகசிய விசாரணையில 4 வெவ்வேறு கடத்தல் கும்பல்கள் வந்து இதன் மூலமா வந்து கண்டறியப்பட்டிருக்காங்க. அதுவும் கடந்த ஏப்ரல் 16 மொன்றியல்ல 4 இடங்கள்லையும் கான்வால்ல 3 இடங்கள்லையும் ஒரே நேரத்துல போலீசார் வந்து அதிரடி சோதனையை வந்து நடத்தியிருந்தாங்க. அதுவும் இந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல வந்து இப்ப போதைப் பொருள் பாவனை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருளாவே இருக்கு. ஆக இந்த மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இதை வந்து நம்ம முற்றா வந்து அழிக்கணுங்கிறதுக்காக வந்து தீவிரமா இதுல வந்து இறங்கி நம்ம வேலைகளை வந்து சரியா செய்வோமா இருந்தா இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே நடக்காது. ஆக நம்ம எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் இடைக்கிட ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். அதனால தொடர்ந்தும் வந்து இந்த போதைப் பொருள் பாவனை இதெல்லாமே இப்போ பாடசாலை மாணவர்கள் மத்தியிலுமே வந்து அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. ஆக இதுல இருந்து கொஞ்சம் கரிசனையோடு வந்து நடந்து கொள்ளணும். இப்ப வந்து இந்த போதைப் பொருள் சுற்றியே தான் எல்லாமே இயங்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஆப்கானிஸ்தானுடைய போர் நினைவு சின்னத்துடைய வடிவமைப்பை தேர்வு செய்ததுல மத்திய அரசு விதிகளுக்கு புறம்பா செயற்பட்டதா குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட கட்டடக்கலை நிறுவனம் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராயிட்டு வராங்க. இந்த ஆப்கானிஸ்தான் போர்ல பங்கேற்ற 40,000 கனேடிய வீரர்களை கௌரவிக்கிற வகையில ஒட்டாவாவில தேசிய நினைவு சின்னம் வந்து அமைக்கப்பட இருக்கு. இதற்கான வடிவமைப்பு போட்டியில நிபுணர்களை கொண்ட ஒரு சுயாதீன நடுவர் குழுவும் டீம் டாவோஸ்ட் என்ற நிறுவனத்துடைய வடிவமைப்பை வந்து சிறந்த தேர்வா வந்து செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மத்திய அரசு இந்த முடிவை வந்து நிராகரிச்சுட்டு டீம் ஸ்டிம்சன் என்ற ஒரு வேறொரு கட்டிடக்கலை நிறுவனத்துக்கு 3.5 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு ஒப்பந்தத்தை வழங்கியிருக்காங்க. இது இப்போ அரசியல் மற்றும் சட்ட ஒரு போராட்டமா வந்து பெரிய அளவுல வந்து மாறி இருக்கக்கூடியதா இருக்கு. மத்திய அரசு தங்களுடைய முடிவை வந்து நியாயப்படுத்த ஒரு இணையதள கருத்து கணிப்பை வந்து சான்றா காட்டுறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆக இதற்குமே வந்து இப்போ வந்து அரசியல் வட்டாரத்துல வந்து பாரிய அளவான பேச்சுக்கள் எல்லாமே நடந்துட்டு வருது. இன்னும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை வந்து தொடர்ந்து உங்களுக்கு வழங்குறேன். நானுமே தயாரா இருக்கேன், தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இப்போ நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடலை கேட்க போறோம். பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.

இந்திய பண்பாட்டு தொடர் மன்றத்தினுடைய 77வது நிறுவன நாள் கொழும்புல கொண்டாட்டம்னு சொல்லலாம். அதுவும் கொழும்புல இருக்கக்கூடிய இந்திய உயர் ஆணைக்குழுவினுடைய பண்பாட்டு பிரிவான சுவாமி விவேகானந்தா பண்பாட்டு மையம் வந்து நேற்றைய தினம் மே 4 வந்து கொழும்புல உள்ள தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல இந்திய பண்பாட்டு தொடர்பு மன்றத்துடைய 77வது நிறுவன நாளை வந்து கொண்டாடியிருந்ததோடு இந்த நிகழ்வுல சமயம் மற்றும் பண்பாட்டு விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் கௌரவ முனீர் முலாஃபர், ஜனதா விமுக்தி பெரமுனவின் பொது செயலாளர் டில்வின் சில்வர் மற்றும் பிரதம விருந்தினர்களாக பலர் வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சிருந்தாங்க. இந்திய பண்பாட்டு தொடர்பு மன்றத்துடைய நிறுவன நாள் பெரும் முக்கியத்துவத்தை வாய்ந்ததோட இதுல வந்து நிறைய, அதாவது ஒத்துழைப்பு தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்ததோட இன்னுமே இதற்கடுத்து வந்து என்னென்ன விடயங்கள் செய்யலாம், அதுவும் வந்து இந்த கலாச்சார ரீதியாக, இன்னும் வந்து இந்த ராஜதந்திர ரீதியாக இன்னும் என்னென்ன விடயங்களை வந்து மேற்கொள்ளலாம் என்ற பல விடயங்கள் வந்து இதுல வந்து பேசப்பட்டமை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயமா வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னும் பல விடயங்கள் உலகளாவிய ரீதியில உலக செய்திகள் முதற்கொண்டு பல விடயங்கள் வந்து இருக்கு. எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து பேச போறோம். தொடர்ந்தும் நீங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை அப்படியே நீங்க வந்து இந்த பக்கமா வந்து கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல் பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.

0: ஐத்தமிழ் எஃப்எம்ல 102.9 அலை வரிசையெல்லாம் செய்தி தொகுப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் இப்பொழுது காலை 6:33.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐதமிழ் மொபைல் ஆப்
1: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐதமிழ் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு. தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் எஃப்எம் 102.9 அலைவரிசையில் மூன்றுகளில்.
3: நெடுங்க ஆகாசங்கிடுங்க

ரொம்ப அழகான ஒரு பாடலை காட்டுட்டு அப்படியே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளி தோய்ந்தது. சரி ஓகே, இப்போ வந்து அடுத்து என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும்போது பரபரப்பா இப்போ வரைக்குமே நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த இந்தியா தமிழக தேர்தல். அது தொடர்பான நேற்றையிலிருந்து ரொம்ப பரபரப்பாக நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழக சட்டமன்ற தேர்தலில் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் வந்து மக்களுக்கு வந்து தங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது நடந்து முடிஞ்ச இந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களிச்ச அத்தனை மக்களுக்கும் எங்களுடைய உண்மையான மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் கூறிக்கொள்றோம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்கள் வந்து உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயுமே ஒரு விலைமதிப்பற்ற ஒரு நம்பிக்கையாக நாங்கள் வந்து இருந்திருக்கோம், நீங்களும் எங்கள் மீது வந்து நம்பிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பதிவு செய்திருக்காரு. இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் படி திமுக கூட்டணிக்கு 1,54,82,782 வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த மக்கள் அனைவருக்குமே வந்து எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கதோட இந்த கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியானது நம்மளை விட 17.43 லட்சம் வாக்குகளை மட்டுமே கூடுதலா பெற்றிருக்காங்க. நமக்கும் அவங்களுக்குமான வாக்கு வந்து ஒரு பெரியளவான வேறுபாடுங்கிறது கிடையாது. ஆனாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எங்க மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நாங்கள் வலிமையானதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம்ன்றத ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எப்போதுமே நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவா செயற்படுவோம் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்காரு. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் கலைஞர் இவங்களுடைய வழித்தடத்துல நூறாண்டு கண்ட திராவிட பேரியக்கத்தினுடைய கொள்கைகளை செயற்படுத்த இனம், மொழி, நாடு இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை எல்லாமே தொடர்வோம் என்ற ஒரு விடயத்தை வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. ஆக இவங்களுடைய பயணம் இன்னுமே சிறப்பா எப்போதுமே மக்களுக்கு எது தேவையோ என்ற ஒரு விடயத்தை வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளணும் ஒரு அரசியல்வாதி. ஸோ அது அப்படியே அவருடைய கருத்தை வந்து சொன்ன ஒரு பக்கம் இருக்க, தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து 108 இடங்களை தக்க வச்சிருக்க நிலையில விரைவில் விஜய் தலைமையில வந்து ஒரு புதிய அரசு வந்து அமைய இருக்கு. இந்த நிலையில சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய அறைகள் அனைத்துமே வந்து இப்போ காலி செய்யப்பட்டிருக்கதோட அங்கிருக்கக்கூடிய கருணாநிதி, முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய புகைப்படங்களும் வந்து எடுக்கப்பட்டுட்டு வருது. அதே மாதிரி அடையாறுல இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய இல்லங்களையும் காலி செய்யற ஏற்பாடுகள் எல்லாமே வந்து இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. புதிதாக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையிலான அரசுல அங்கம் வகிக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து விரைவில் தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய அறைகளை வந்து பயன்படுத்த உள்ளதாகவும் வந்து இப்போ இந்திய ஊடகங்கள் இந்த ஒரு குறித்த செய்தியை வந்து இப்போ வந்து வெளியிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து ஒவ்வொன்றுமே வந்து விரைவா இப்போ வந்து நடந்து கொண்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களையும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே வந்து அதை பெற்றிருக்கதோட திமுக 73, அதிமுக 53 அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்றிருந்தாலுமே இது எந்த கட்சிக்குமே வந்து ஒரு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைக்கக்கூடிய இன்னும் 12 உறுப்பினர்களுடைய ஆதரவு வந்து தேவையா இருக்கு. அப்படியா அந்த ஆதரவு கிடைச்சாதான் இவங்களும் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இப்போ 4 வழிகள் மட்டுமே இருக்கு. அதுல முதலாவது என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அல்லது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சிகள்ல யாராவது ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கணும். அப்படி இல்லைன்னா இரண்டாவது வழி வந்து டிவிகேக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் அல்லது விடுதலை சிறுத்தை கட்சி இதெல்லாமே ஆதரவு அளிக்கணும். மூன்றாவது வழிமுறை என்னன்னா, டிவிகேவுக்கு காங்கிரஸ் அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் இதுல ஏதாவது சரி டிவிகேக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஆதரவு அளிச்சு அந்த அவங்க வருவாங்களா இருந்தா அதுவுமே சிறப்பா இருக்கும். அல்லது இன்னுமே வந்து இந்த ஒரு கட்டத்துல வந்து இப்போ இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான ஆதரவு வந்து இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இன்னுமே வந்து அத உற்சாகத்தோடு எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த தான் வந்து என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க போறோம். வாங்க கேட்டுட்டு வருவோம்.

செய்தி தொகுப்பு முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன். இந்தியாவுடைய தேர்தல் தொடர்பாக, அதாவது தமிழக தேர்தல் தொடர்பாக வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்கோம், தொடர்ந்தும் எதிர்பார்த்துட்டே இருப்போம். இன்னும் என்னென்ன விடயங்கள் எல்லாமே வந்து வரப்போகுது, என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த கட்டமாக இந்த அதிகளவாக வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே போக போக போக இந்த இரண்டு நாடுகள் பற்றி பேசிகிட்டே இருந்திருப்போம். ஒன்று நம்முடைய அமெரிக்கா, மற்றொன்று ஈரான். ஈரானுடைய 7 அதிவேக படைகளை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அமெரிக்கா. அதாவது ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானுடைய 7 அதிவேக படைகளை அமெரிக்க படைகள் வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கதா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது இது தொடர்பாக ட்ரம்ப் வந்து என்ன சொல்ற, ஈரானுடைய 7 அதிவேக படைகளை நாங்க வந்து அழிச்சிட்டோம். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுமார் 2000 கப்பல்களும் 20,000 மாலுமிகள் சிக்கி தவிக்கிறாங்க. இவங்களை மீட்க அமெரிக்கா ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மீட்பு நடவடிக்கைக்கு யாராவது தடையோ அல்லது இடையூறோ நீங்க வந்து விளைவிச்சிங்கன்னா அவங்க மீது கடும் தாக்குதல் நடத்தப்படும் சொல்லிட்டு கடுமையான எச்சரிக்கையை வந்து இவர் விடுத்திருக்காரு. ஆக இது இன்னுமே தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச ரீதியில இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து கொஞ்சம் கவலை வெளியிடக்கூடியதா இருக்கு. இதுக்கான தீர்வு என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்றத இன்னொரு புறம் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த கட்டமாக இலங்கையினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இலங்கையிலையுமே வந்து பல விடயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ இந்தியாவுடைய இந்த தமிழக அரசியல் புதிய கட்சியை தொடங்கி பெரியளவான ஒரு வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு

சொல்லிருக்கானா நம்ம நாமல் ராஜபக்ஷ அவர்கள். அதாவது தேர்தல் நேரங்களில் நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து சிறப்பா வந்து அந்த வாக்குறுதிகள்லாம் காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமல் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்களுக்கு. இந்திய அரசியல்லாம் மீண்டுமே வந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த கச்சத்தீவு விவகாரம். இது தொடர்பாகவும் வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அதாவது கச்சத்தீவுங்கிறது வந்து இலங்கையுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதின்றதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைன்றதை நான் திட்டவட்டமாக சொல்லிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எதிர்வரக்கூடிய மாதங்களில் வந்து இந்த அடுத்த கட்டமாக இந்த கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழா இதெல்லாமே அடுத்தடுத்த காலங்களில் ஒவ்வொரு காலங்களே நடக்கக்கூடியதாக இருக்கு. இந்தியாவிலேருந்து விசா பெற்றுட்டு இலங்கைக்கு வருமாறு நடிகர் விஜய்க்கு வந்து இவர் பகிரங்க ஒரு அழைப்பையும் விடுத்திருக்காரு நாமல் ராஜபக்ஷ. அதாவது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த ஒருமைப்பாடு, இந்த இறையான் இதெல்லாமே பாதுகாக்கிறதுல நாங்க எப்போதுமே வந்து உறுதியா இருப்போம். இந்த அரசியல் மேடைகள்ல எத்தகைய கருத்துக்களை வேணாலும் நம்ம வந்து முன்வைக்கலாம். ஆனா இலங்கையுடைய எல்லைக்குள்ள எந்தவித விட்டு கொடுப்புகளும் இடமும் இல்லை அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தற்போதைய அரசாங்கம் ஏனைய கட்சிகள்ட இருந்து நபர்களை இணைத்துக் கொள்றது குறித்து விமர்சித்த அவர், இது அரசாங்கத்திடம் திறமையானவர்கள் வந்து இல்லை, இவங்க வந்து வெறுமனே ஒரு அரசாங்கம்னா எப்படி இருக்கணும், திறமையானவர்களை கொண்டு அந்த வேலைகள்லாம் செய்யணும், ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு அரசாங்கம் வந்து திறமையானவர்களை வந்து அருகில வச்சிருக்கல, ஆக இது வந்து ஒரு நல்ல அரசியலுக்கான களம் கிடையாது அப்படின்றத நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு. ஆக நம்ம வந்து நமக்கான சொத்துக்களை வந்து நம்ம பிறருக்கு, இப்ப கச்சத்தீவை வந்து நம்ம இந்தியா தொடர்பா கச்சத்தீவு பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நாங்க வந்து கச்சத்தீவை விட்டு கொடுக்க முடியாதுன்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்காரு. ஒரு சில விடயங்கள்லாம் நமக்கே புதுசா இருக்கு, என்ன சொல்றாரு இவரு, இவரா சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, அப்படியே நம்ம வந்து இப்போ நிகழ்ச்சியில் அடுத்துதான் ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருப்பது ஐ தமிழ் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையில செய்தி தொகுப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நிகழ்ச்சிய கேட்கலாம்.

செய்தி தொகுப்பு முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன். அந்த வகையில இப்போ இந்த தமிழக தேர்தல் தொடர்பா வந்து பல விடயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு வருது, நம்மளுமே வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ இலங்கையில இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகளும் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சு கொள்றேன்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதுவும் பாராளுமன்ற அமர்வுல அவர் வந்து இந்த ஒரு விடயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஈழத்தமிழர் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து செயற்பட தயாராக இருக்கதாகவும் வந்து அவர் இந்த ஒரு கருத்துக்களை வந்து வெளியிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நிறைய முக்கியமான விஷயங்களையும் வந்து இவர் வந்து பகிர்ந்திருந்தாரு பாராளுமன்றத்துல. அது மட்டும் இல்லாம இன்னுமே இது தொடர்பா இந்த முக்கியமான விடயங்கள் எல்லாமே எடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா இந்த தமிழகத்துல ஏதாவது மாற்றம் நிகழும் போது அது வந்து இலங்கைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய, இலங்கைக்கும் இப்ப இருக்கக்கூடிய அங்க தமிழகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சி மாற்றம் வந்து பெரியளவான பங்களிப்பை வந்து செய்ய போகுது அப்படின்றத பெரியளவா இலங்கையில இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அதை எண்ணுறாங்க. அடுத்த கட்டமா இன்னும் என்னென்ன விடயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து பேச போறாங்க அப்படின்ற ஒரு விடயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த கட்டமா பார்க்கும்போது இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவா பேசக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த திரைசேரி நிதி மோசடி. அதாவது இது தொடர்பா வந்து நிறைய விடயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்கு. திரைசேரியில வந்து கோடிக்கணக்கான பணம் வந்து கையாடல் செய்யப்பட்டிருக்க தொடர்பா உடனடியா வந்து இந்த விடயத்துக்கு வந்து நம்ம விசாரணை நடத்தி இது என்ன நடந்தது அப்படின்றத வந்து தெரிஞ்சு கொள்ளணும்ங்கிறதுக்காக ஒவ்வொரு விடயத்தையும் வந்து இப்போ வந்து அதை தேர்ந்து அதற்கு ஒரு குழு அமைச்சு அது தொடர்பா வந்து இப்போ வந்து விசாரிச்சுட்டு வராங்க. ஆனா எதிர்கட்சியை சேர்ந்த 20 உறுப்பினர்கள் எழுந்து இதுக்கு வந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதாவது இது தொடர்பா ஏன் உடனடி விவாதம் நடத்தணும்னு சொல்லி இந்த எதிர்கட்சி சேர்ந்த 20 உறுப்பினர்கள் வந்து நிக்க கட்டாயம் வந்து இது தொடர்பா பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப கயந்த கருணாதிலக வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ஆனாலுமே அது தொடர்பான விவாதம் வந்து இன்றைய தினம் பிற்பகல் 3:30 மணி முதல், அதாவது இலங்கை நேரப்படி பிற்பகல் 3:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை வந்து நடத்தப்படும் சொல்லி சபாநாயகர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆக இது தொடர்பிலான விசேட வேலைகள் எல்லாமே வந்து இப்போ நடந்துட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல்.

0: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
0: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என்ன கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
0: தொடர்புகளுக்கு பானு 514-833-555-104.
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957. உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
4: தமிழின் பெருமைகளோடு மோன்ட்ரியலில் ஐ தமிழ் எஃப்எம்.

அனுமதி பத்திரம் இன்றி முல்லைத்தீவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பாரவூர்தியில முதிரை மரக்குற்றிகளை ஏற்றி சென்ற ஒருத்தர் வந்து சாவக்கச்சேரி போலீசாரால் வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த சாவக்கச்சேரி போதைப் பொருள் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமையத்தான் இன்றைய தினம் காலையில வந்து மீசாலை பகுதியில வச்சு இந்த ஒரு பாரவூர்திய மறைத்து இதுல வந்து சோதனை எல்லாமே வந்து செய்திருக்காங்க. அப்படி சோதனை நடவடிக்கை எல்லாமே மேற்கொள்ளும் போதுதான் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 43 முதிரை மரக்குற்றிகளோட பாரவூர்திய கைவிட்டுட்டு சாரதி வந்து தப்பி சென்றிருக்காரு. அதுக்கு பிறகுதான் பாரவூர்திய கைப்பற்ற பிறகு சாரதியையும் வந்து தேடி கண்டுபிடிச்சு கைது செய்திருக்காங்க. விசாரணைகளுக்கு பிறகுதான் அவங்கள சாவக்கச்சேரி நீதிமன்றத்துல உட்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே போலீசார் வந்து முன்னெடுக்க போறதா இப்ப வந்து செய்தி வெளியாகிருக்கு. ஆக இந்த மாதிரியான இப்ப நாட்டுல இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விடயமும் வந்து நடந்தேறிக்கொண்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இப்போ அடுத்த கட்டமா பார்க்கும்போது லாகுகலை பிரதேசத்துல வந்து மின்னல் தாக்கத்தினால ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. பொத்துவில் லாகுகலை பிரதேசத்துல மின்னல் தாக்கத்துல ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கதா பொத்துவில் போலீசார் வந்து இந்த ஒரு விடயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. லாகுகலை பிரதேசத்தை சேர்ந்த 54 வயதுடைய ஒருத்தர் தான் இப்படியும் உயிரிழந்திருக்காரு. உயிரிழந்தவருடைய வயல்ல வந்து ஒரு மரம் ஒன்றின் மீது அமைக்கப்பட்டிருந்த வாடியில இருந்தப்போ தான் இந்த ஒரு மின்னல் தாக்கம் ஏற்பட்டிருக்கதா விசாரணைகள்ல வந்து தெரிய வந்திருக்கு. ஆக இந்த மின்னலுக்கான எச்சரிக்கையும் வந்து விடுத்துட்டு இருக்காங்க. ஆக மின்னல் ஏற்படும் போது வெளியில வந்து செல்றதை வந்து தவிர்த்து கொள்றது வந்து சிறந்தது. ஏன்னா முக்கியமான வேலைகள் எல்லாமே சரியான நேரங்கள்ல நம்ம வந்து முடிச்சு கொண்டு நம்ம வீட்டுல பாதுகாப்பாக இருக்கணும். அனாவசியமான நேரங்கள்ல வெளியில போறதை வந்து தவிர்த்து கொள்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வளிமண்டலவியல் திணைக்களமும் வந்து இப்போ வந்து எதிர்வு கூறியிருக்காங்க. மத்திய சப்ரகம்பூ கிழக்கு ஊவா வடமத்திய மாகாணங்களுக்கும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்கள் வந்து ஒரு பலத்த மின்னல் எச்சரிக்கை வந்து இப்ப வந்து விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்றைய தினம் பிற்பகல் 1 மணிக்கு பின்னரும் இடியுடன் கூடிய மழையோட பலத்த மின்னல் தாக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கு. இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நீங்க உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்க. அப்படி உங்களுடைய இடம் நீங்க தங்கும் இடம் வந்து பாதுகாப்பற்று காணப்படுமா இருந்தா அயலவர் வீட்டுல சரி நீங்க வந்து தங்குங்க. ஏன்னா பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இப்ப வலியுறுத்தி சொல்லிருக்காங்க. ஆக அதை வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல்களை பின்பற்றி அதன்படி நடப்பீங்களா தான் சிறப்பு.

0: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
1: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
0: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு. செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் எஃப் எம் மூன்றியலில் 102.9 அலைவரிசையில்

செய்தி தொகுப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய விமான கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பான லஞ்ச குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருந்த அதனுடைய முன்னாள் தலைமை செயல் அதிகாரி கபில சந்திரசேனாவுக்கு இப்போ பிணை வழங்கி கொழும்பு நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதன் சந்தேக நபரை வந்து 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகள்ல சிலரைக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிச்சும் வந்து நீதவான் வந்து இந்த ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த ரஷ்ய சுகாதார அமைச்சருடைய உத்தியோகபூர்வ விஜயம் வந்து இப்போ வந்து நிறைவு பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கு. இலங்கைக்கு வந்திருந்த ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிக்கைல் முராஷ்கோ உள்ளிட்ட தூதுக்குழுவினர் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துட்டு நாளை நாட்டை விட்டு இப்போ வந்து புறப்பட்டிருக்காங்க. அதாவது நாட்டில் ஆரம்ப சுகாதார பராமரிப்பினுடைய அபிவிருத்தியும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டு சுகாதார பராமரிப்பு வந்து இன்னுமே நம்ம வந்து வலுவூட்டணும்னு சொல்லி இந்த கலந்துரையாடல்கள் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஆக அதை வந்து வெறுமனே பேச்சில் மட்டும் இல்லாம அதை வந்து சீக்கிரமே உடனுக்குடன் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து இதுக்கு முன்னெடுத்து இதை வந்து இன்னும் கொண்டு செல்வாங்களா இருந்தா இலங்கையில இன்னும் மருத்துவம் வந்து சிறப்பா இருக்கும். அதையும் தாண்டி இந்த சுகாதார பிரச்சனைகள் எல்லாமே அங்கங்கே இருக்கக்கூடிய இடத்துல அதெல்லாமே வந்து இல்லாம போறதுக்கான ஒரு விசேட ஒரு வேலை திட்டமா இந்த வேலை திட்டம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ இலங்கை தொடர்புல அதாவது கம்மன் விழா வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து இப்போ வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது இலங்கை வந்து ஒரு முழுமையா இணைய மோசடிக்காரர்களுடைய ஒரு தேசமா மாறுறதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்காட்டி முதலீட்டாளர்கள் நாட்டில இருந்து வெளியேறுவாங்க, இதை வந்து தடுக்கணும், புலனாய்வு துறையை வந்து பலப்படுத்த உடனடியா நீங்க நடவடிக்கை எடுக்கணும், அப்படி இல்லைனா விசா வழங்குற செயல்முறைய பழைய நடைமுறைக்கு மாற்றி அமைக்கணும்னு சொல்லி பிவித்துரு உரிமையமண்டிய தலைவர் உதய கம்மன் பிலம் வந்து இந்த ஒரு விடயத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது கட்சி தலைமை அலுவலகத்துல நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு செய்தியாளர் மாநாட்டில் தான் இதை வந்து சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதாவது அண்மையில வந்து இணைய மோசடியில ஈடுபட்ட 120 வெளிநாட்டவர்கள் வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு குறுகிய மட்டத்தில் மாத்திரம் இடம்பெறக்கூடிய ஒரு சம்பவம்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது கடந்த 4 மாதங்கள்ல இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் வந்து பதிவாகியிருக்கு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாட்டில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவங்களுடைய எண்ணிக்கை வந்து 1000 விட அதிகமா இருக்கு. இதற்கிடையில இந்த சீனர்கள், இந்தியர்கள், பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள், மலேசியர்கள், மியான்மர் நாட்டவர்கள் இவங்க எல்லாருமே இதுக்குள்ள இருக்காங்க. உண்மையில இந்த தேசிய இணைய மோசடிக்காரர்கள் இலங்கையில இப்ப வியாபித்து இருக்கிறது வந்து பெரிய அளவா பார்க்க கூடியதா இருக்குன்றதையும் வந்து இவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம போலீசார் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகளுக்கமைய 2024 இந்த இணைய மோசடி தொடர்பில் 7210 போலீஸ் முறைப்பாடுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கதாகவும் 2025 12650 முறைப்பாடுகள் வரை அதிகரிச்சிருக்கதாகவும் வந்து சொல்றாங்க. வரலாற்று ரீதியா இணைய மோசடிக்காரர்களுடைய தேசமா கம்போடியா மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகள் வந்து இருந்தது. ஆனா துரதிருஷ்டவசமா கடந்த வருடங்கள்ல முறையா இலங்கையும் இணைய மோசடி ஒரு தேசமா வந்து இப்ப மாறிட்டு வருது. சிலவேளை இணைய மோசடிக்காரர்கள் அல்லது ஹேக்கர்களுடைய அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதால எங்களுடைய நாட்டவர்கள் வந்து இலங்கைய ஆட்சியை வந்து இப்ப கைப்பற்றி அவங்களுடைய வர்த்தகத்தை முன்னெடுத்து செல்றதுக்கான ஒரு சிறந்த இடமா வந்து இப்ப இலங்கையை வந்து மாற்றிட்டு இருக்காங்க. இந்த இணைய மோசடி வந்து தொடர்ந்தும் இலங்கையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விடயமா வந்துட்டே இருக்கு. அதுவும் கடந்த காலங்கள்ல அரசாங்கத்துக்குள்ளையும் பெரிய அளவான எண்ணிக்கையிலான இணைய நிதி மோசடிகள் வந்து பதிவாகியிருக்கு. என்டிபி வங்கியில வந்து 1320 கோடி ரூபாய் மோசடி இடம்பெற்றிருந்துச்சு. திரைச்சேரியில இடம்பெற்ற மோசடி 80 கோடி ரூபாவுக்கும் அதிகமா இருந்துச்சு. தபால் திணைக்களத்துல 20 கோடி ரூபாய் மோசடியும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில 5 கோடி ரூபாய் மோசடியும் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுலயும் தனியார் துறையில இதே மாதிரி பெருந்தொகை நிதி மோசடி வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த இணைய மோசடிக்காரர்களுடைய ஆதிக்கத்தினுடைய சூடு பிடிப்பை வந்து முழு நாடும் வந்து இப்ப உணரக்கூடியதா இருக்குன்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கு.
இருக்காரு. தொடர்ந்து இப்ப வெளிநாட்டவர்களும் வந்து கைது செய்யப்பட்டுட்டும் வராங்க. சர்வதேச கவனத்தை வந்து இந்த ஒரு விடயம் வந்து இப்ப ஈர்த்திருக்க கூடியதா இருக்கு. உலகத்திலேயே இந்த எக்கர்களுடைய தேசமா இலங்கை மாறி இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயமா இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இதுக்கு வந்து இன்னுமே இது வந்து இதை நம்ம பெரிய அளவில் வந்து யோசிக்காம விட்டுட்டோம்னா இது பாதிப்பு நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சிங்கப்பூர் மாதிரி இலங்கையில இணைய பாதுகாப்பு இல்லை அப்படின்னாலுமே கூட இருந்தாலுமே அதை கேட்ட மாதிரி நம்ம முடிந்த அளவுக்கு ஒரு விடயம் நடக்கும் போது அதுக்கு தகுந்த நடவடிக்கை நம்ம எடுப்போமா இருந்தா அடுத்தடுத்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம வந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆக இது தொடர்பான இப்ப விசாரணைகள் எல்லாமே வந்து நடந்துட்டு வருது. அதை இன்னும் உண்மைத்தன்மையாகவும் இன்னும் உறுதியாகவும் வந்து நடத்தணும்னு சொல்லி இப்ப வந்து வலியுறுத்தி இருக்காங்க. ஆக இந்த இணைய மோசடின்றது இப்ப பாரி அளவுல வந்து நடந்து கொண்டே இருக்கு. இதுக்கும் இலங்கை இந்தியா அரசாங்கம் வந்து அதுக்கேற்ற நடவடிக்கைகள் எல்லாமே செய்துட்டு இருக்காங்க. அதை எவ்வளவு சீக்கிரத்துக்கு அதை வந்து செய்து முடிக்க முடியுமோ அதை வந்து செய்து முடிச்சால் அந்த விசாரணை நடத்தி இதற்கான காரணம் இனி இந்த மாதிரியான விடயங்கள் வந்து நடக்காம இருக்கிறதுக்கான வேலைகளை வந்து செய்யணும். அப்படி செய்தால் மாத்திரமே எல்லாமே வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை வந்து நம்மளால வந்து உணர்ந்து கொள்ள முடியதா இருக்கு. அது இல்லாம இப்ப வந்து சட்டவிரோத நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்டு வெளிசர தடுப்பு மையத்துல தடுத்து வைக்கப்பட்டிருந்த 6 பெண்கள் உட்பட 37 சீன நாட்டினர் வந்து இப்போ இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. அதாவது குடிவரவு மற்றும் குடியகழ்வு விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமா இலங்கைக்குள்ள வசித்து வந்ததோட பல்வேறு சட்டவிரோத செயல்கள்ல ஈடுபட்டவங்களாக இவங்க வந்து கருதப்படுறாங்க. இந்த குழுவினரை நாட்டிலிருந்து அழைத்து செல்றதுக்காக சீனாவிலிருந்து 11 பாதுகாப்பு அதிகாரிகள் கட்டுநாயக்க விமான நிலைய அழைத்து செல்லப்பட்டதா இப்போ இலங்கை ஊடகங்கள் வந்து இந்த ஒரு விடயத்தையும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆக இந்த வெளிநாட்டவர்களுடைய ஒரு காலகட்டத்தில் சுற்றுலாத்துறை வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இப்போ வெளிநாட்டவர்கள் வந்து சுற்றுலாக்காக வரும்போது வந்து அது பெரிய அளவான நம்முடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது வந்து பொருளாதார ரீதியில் ஒரு முன்னிடத்துக்கு வந்து கொண்டு வரதுக்கான ஒரு சிறந்த தளமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த சுற்றுலாவையும் தாண்டி அதையெல்லாம் தாண்டி வந்து இந்த மாதிரியான இணைய மோசடியில் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே ஈடுபடுறதால இது இலங்கையில் பாரியளவான ஒரு வீழ்ச்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய நடக்காது. ஆக நம்ம வந்து பாதுகாப்பை வந்து உறுதி செய்து கொள்ளணும். இந்த திரை சேரி மோசடி வந்து ஒரு பெரிய அளவான தாக்கத்தை ஏற்படுத்தி அது தொடர்பான விசாரணையும் வந்து இப்போ அதிக அளவா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆக அப்படி இருக்கும்போது இந்த போதைப் பொருள் கலாச்சாரமாக இருக்கட்டும் இந்த இணையவழி மோசடி வந்து இப்போ இலங்கையில் வந்து தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு விடயமா வந்து இதை வந்து காணப்படுது. இதுக்கு வந்து உடனடி தீர்வு அல்லது இதை வந்து சிறந்த ஒரு குழுவை அமைச்சதுக்கான ஆலோசனை பெற்று அதுக்கு விசாரணை நடத்தி இதை எதனால எங்கிருந்து ஆரம்பிக்குது இதை வந்து இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்றதை வந்து இவங்க அதற்கான சரியான தீர்வை வந்து வழங்குற பட்சத்தில் மட்டுமே இதெல்லாமே வந்து நிறுத்த முடியும். அப்படி நிறுத்த முடியலைன்னா இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து அதிக அளவில் இருக்கு. குறிப்பாக பாடசாலை மட்டங்கள்லையுமே மாணவர்கள் மத்தியிலையுமே வந்து இது இருக்கக்கூடியதா இருக்கு. எங்கு பார்த்தாலுமே போதைப் பொருளுடைய தாக்கம் வந்து உச்சத்தில் இருக்கதால அது தொடர்பிலான ஒரு சுற்று வட்டாரம் எல்லாமே சேர்த்து இப்போ போலீஸார் வந்து அது தொடர்பிலும் வந்து தீவிர நடவடிக்கை எல்லாமே எடுத்துட்டு வராங்க. ஸோ எல்லோருமே வந்து எப்போதுமே கொஞ்சம் பாதுகாப்போடு இருக்கணும், அவதானத்தோடு இருக்கணும். குறிப்பாக பொதுமக்களுமே வந்து இந்த ஒரு சில நேரங்களில் ஆதரவாக சில நேரங்களில் செயற்படணும். சில நேரங்களில் தவறே நடந்தாலும் அதை நம்ம வந்து வெளியில் பெரிய அளவாக வந்து காட்டிக்கொள்றது கிடையாது. இந்த போதைப் பொருள் இந்த மாதிரியான விடயங்கள் நம் கண்முன்னே நடக்கும், ஆனால் அதை நம்ம கருத்தில் கொள்ளவே மாட்டோம். ஆக இனி வரும் நாட்களில் சரி இந்த மாதிரியான இணைய மோசடிக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடலை கேட்க போகிறோம். பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.

சரி, அப்படியே செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்திருந்தேன். அப்படியே நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். தொடர்ந்தும் வணக்கம் ஐத்தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் உங்களை வாழ்வியல் நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரையில் அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜே ரினோ.

24 மணிக்குடன் வரும் செய்திகளோடும் எப்பொழுதும் இணைந்திருப்போம். அழகு தமிழ் வானொலி, ஐ தமிழ் FM 102.9.

0: தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் FM 102.9
1: நேர்களை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேர்களே, இந்த 2026 ஆண்டு மே மாதம் 5 தேதி வாய்க்கிழமை இன்றைய நாள் பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டவாறு உங்களோடு ஒரு சில மணி நேரம் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் உமாராஜ் இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய ரேணுப்ரியாவுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருப்போம். மொன்ட்ரியலின் தற்போதைய காலநிலை 15°C வெப்பநிலை 14°C காணப்படுகின்றது. அதே நேரத்தில் மதிய பொழுதினில் 19°C வெப்பநிலை 19°C மாலைப்பொழுதினில் 13°C வெப்பநிலை காற்றோடு 11°C காணப்படுகின்றது. காலை மதிய மாலை பொழுதுகளில் இரவு பொழுது எல்லாமே மழையுடன் கூடிய பொழுதாகவே இன்று நாள் முழுவதும் காணப்படுகின்றது. நோ சூரியன், சூரியன் வந்து வெக்கேஷன் போய்விட்டார். இருந்தாலும் அவ்வளவுக்கு பெரிய அளவிலே மழை இல்லாமல் 60%, 70%, 80% என்று சொல்லப்படுகிறது. பார்க்கலாம், நேரம் 8:03.

இல்லங்கள் தோறும் இதமான காற்றலைகளாக இனிய நினைவுகளை சுமந்து வருகின்றது உங்கள் இனிய தமிழ் வானொலி ஐ தமிழ்.

0: தங்கம் மற்றும் வைர நகைகளை உங்கள் மனம் போல் தெரிவு செய்திட KPS ஜுவல்லரி.
1: அழகான நவீன டிசைன்களுடன் உங்களை மேலும் அழகாக்கும் நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: அவசர பண தேவைகளுக்கு மனநிறைவான குறைந்த வட்டி வீதத்தில் உங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம்.
1: உங்கள் நம்பிக்கையின் நகையுலகம்
0: KPS ஜுவல்லரி, மூன்றியலில் இலக்கம் 5991 விக்டோரியா அவென்யூ சூட்டில் KPS ஜுவல்லரி.
1: தொடர்புகளுக்கு 5143435333. உங்கள் ஒவ்வொரு பொன்னான தருணங்களையும் ஒரு பொன்னான நகையால் அலங்கரியுங்கள்.
0: KPS ஜுவல்லரி. தரமான மளிகை பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்கள், பல வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக் கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி, உங்கள் குடும்ப நிறுவனம்.
1: உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான பெறுமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணய மாற்று சேவைகளையும் இவர்களிடம் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
0: மூன்றில் 2180 புலுவார்ட் மார்ஷல் லோரன்ஸ் சென்ட் லோரனிலும் மற்றும் 1855 சென்ட் கேத்ரின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் டவுன் டவுனிலும் இரு இடங்களில் நம்பகமான சேவையை உங்களுக்கு வழங்குகின்றார்கள்
1: ஜே ஃபைனான்சியல். தொடர்புகளுக்கு நிரோஷன் 5147265156. உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
2: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
3: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
2: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
3: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட் மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 5147231581. ஒரு உயிர் நம்மை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. ஒரு குரல் நம் பெயரை முதலில் அழைத்தது. ஒரு இதயம் நமக்காக தினமும் துடிக்கிறது. அவள்தான்

நம் வாழ்வின் அர்த்தமாகவே தன் வாழ்நாளை தொடரும் அன்னையர்களை கௌரவிக்கும் உமா வழங்கும் அன்னையர் தினம் இம்மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹன்ஸ்டெட் காலேஜ் இலக்கம் 91-55 ரூ சென்ட் குபர்டில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை அம்மா என்ற உறவை இன்றும் ஆராதிப்போம். அனைவரும் பாருங்கள்.

பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆம், இன்று பிறந்த நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், மற்றும் இருமணங்கள் ஒன்று கூடிய திருமண நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் திருமண நல் வாழ்த்துக்களையும், மற்றும் பொதுவாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை ஐத்தமிழ் வானொலியூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இன்று போல் என்றும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை ஐத்தமிழ் வானொலியூடாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: மே மாதம் 5ஆம் தேதி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் இருமணங்கள் ஒன்று கூடி திருமண நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 8:10 நிமிடங்கள்.

கடந்து போனது ஒரு வகை காதல், ஆனால் கடக்க போவது ஒரு சில காலங்கள். கடந்து கொண்டிருப்பது ஒரு சில நினைவுகள். அந்த நினைவுகளோடு வலம் வருகின்றது பூபாலராகங்கள்.

காளித்தண்டல் காற்றலையூடாக மற்றும் ஒரு அழகான காலை பொழுதினில் பூபாலராக நிகழ்ச்சிகளோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இணைந்திருக்கின்ற சொந்தங்கள் எல்லோரையும் அன்போடு அப்படியே முகநூல் பக்கமாக இணைந்திருக்கின்ற சொந்தங்கள், டிக்டாக் ஊடாக இணைந்து கொள்கின்ற சொந்தங்கள், வாகனங்களிலே கவனமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் எல்லோரையும் அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து 9 மணி வரை பூபாலராகத்தோடும் 9 மணியில் இருந்து 11 மணி வரை வணக்கமாய் தமிழோடும் இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஒரு காலங்கள் மாதங்கள் அப்படியே மாறுகின்ற பொழுது சமர் காலங்கள் வந்து விட்டதோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷங்களும் நிறைந்திருக்கின்ற ஒரு மாதம் தான் இந்த மாதம். மே மாதம் 5ஆம் தேதியும் ஆகிவிட்டது. ஆனால் வெளியிலே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது. இருந்தாலும் இந்த மாதம் மே மாதத்தினுடைய முடிவுகள் வரும் வரை கொஞ்சம் இந்த மாதிரியான காலநிலைகளோடும் அதற்கு பிறகு வருகின்ற மாதங்கள் எல்லாமே அப்படியே அமர்க்களமாக வெளியிலே சந்தோஷமாக இருக்க போகிறது. அதைத்தான் எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அழகான மாதங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் அப்படியே நாங்கள் சுறுசுறுப்பாக காலை பொழுதில் எழுந்த உடனே நிறைய உற்சாகமாக இருப்பதற்கு நிறைய விடயங்களை அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி எங்களால் என்னவெல்லாம் முடியும் ஆரோக்கியமாக நாம் இருப்பதற்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் நடக்கின்றார்கள். கொஞ்சம் பேர் தங்களால் முடிந்த ஏதோ வீடுகளிலே ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் எல்லாம் ஆரம்ப காலங்களிலே பாடசாலைகளிலே சொல்லி தருவார்கள். இல்லை எப்பொழுதுமே வந்து கை கால்களை அசைக்க வேண்டும் படிப்பது முன்னதாக. இது உற்சாகமாக நாங்கள் எங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் மட்டும்தான் படிப்பதாக இருக்கட்டும் எந்த ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க முடியும் அப்படின்றதற்காகவே அந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் ஆரம்ப கால பாடசாலைகளை கொடுத்திருந்தார்கள். அதை இன்றும் மறக்காமல் வீடுகளிலே கொஞ்சம் கொஞ்சம் நேரமாவது காலை மாலை பொழுதுகளில் கண்டிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விடயம். அதே நேரத்திலே வந்து மிக முக்கியமாக பேசப்படுகின்ற நிறைய விடயங்கள் இருக்கும். நாங்கள் காலை உணவுகளை என்ன எடுத்துக்கொள்ளலாம், அதே நேரத்தில் மதிய உணவிலை எப்படி சாப்பிட வேண்டும், இரவு உணவுகளில் எதையெல்லாம் சேர்க்கக்கூடாது, எதுவெல்லாம் சாப்பிட வேண்டும் அப்படின்ன மாதிரி இப்போ வைத்தியர்கள் கூடுதலாக அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் இந்த இரவு பொழுதிலே வந்து நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுகின்ற பழக்கம் அல்லது கூடுதலாக சில பேருக்கு வந்து சாமத்திலே பீட்சாவோடு பண்ணி சாப்பிடுகின்ற பழக்கம் இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விடயம். முக்கியமாக பிரியாணி கூட இரவு பொழுதிலே சாப்பிடுவது தவிர்ப்பது சிறப்பு. கொஞ்சம் நேரத்தோடு சாப்பிட்டு விடுவோமாக இருந்தால் எந்த உணவாக இருந்தாலும் பயமில்லாமல் சாப்பிடலாம். ஏனென்றால் வெளியிலே நீங்கள் நல்ல நடக்கக்கூடியதாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மதிய பொழுதிலே வந்து நீங்கள் சாப்பிடுவது தவறே கிடையாது என்றுதான் எல்லா வைத்தியர்களுமே சொல்கின்றார்கள். ஆனால் அந்த இரவு என்பது மிக மிக முக்கியமானது. அங்கள் நித்திரைக்கு போவதற்கு முன்னதாகவே வந்து சில நேரங்களில் எல்லாவற்றையும் சேர்த்து அப்படியே எடுத்துக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு மேசையிலே இருந்து சாப்பிடுகின்ற பொழுது உறவுகளோடு எல்லோருமாக பேசிக்கொண்டே சாப்பிடுகின்ற பொழுது நிறைய சாப்பிட்டு விடுவோம். இது ஒரு அளவோடு சாப்பிட வேண்டும் என்று நினைப்பது கூட நமக்கு தெரியாமலே நிறைய சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம். ஆகையினால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இரவு பொழுதிலே நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது எதையெல்லாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் இந்த சீஸ் கேக் வகைகள் எல்லாமே கூடுதலான இனிப்பு எல்லாவற்றையுமே சேர்த்து கொள்வதும் நம்முடைய நோய்க்கு முதல் முக்கிய காரணம் என நேற்று இரவு நான் அப்படியே ஒரு காணொலியிலே ஒரு வைத்தியருடைய பொழுதுமே நான் பார்ப்பது அவருடைய சில விடயங்கள். அப்பொழுது அவர் சொல்லிக்கொண்டு இன்றைய காலங்களிலே நோய்கள் அதிகம், ஏன் இப்படி இருக்கிறது அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வகையிலே தொலைபேசிகளோடு அதிகமான நேரத்தை செலவு செய்கின்றார்கள். அதே நேரத்தில் அப்படியே கண்களை விழித்து எல்லாமே நாங்கள் நித்திரைக்கு போவதற்கு முன்னதாகவே ஒரு கிட்டத்தட்ட 8 மணியோ 7 மணிக்கு முதல் சாப்பிட்டாலும் கூட பிறகு இரவு 11 மணியாக இருக்கின்ற பொழுது மீண்டும் ஒரு பசி வருவது வழக்கமாகவே இருக்கிறது. எல்லோருக்கும் இருக்கிறது தான், அது எனக்கும் நான் உட்பட அந்த 11 மணிக்கு நாங்கள் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டு நாங்கள் நித்திரைக்கு போகின்ற பொழுது எல்லாமே ஓய்வெடுக்கின்ற நேரங்களில் நாங்கள் ஒரு வேலைப்பாடே எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு கொடுக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கங்கள் மிக அதிகமாகவும் மோசமாகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. ஆகையினால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படி என்பதற்காக நான் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் அதை சொல்லி இருக்கின்றேன். ஆகையினால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விடயங்கள் நிறைய தவறான விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் இதை எல்லாமே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விடயங்கள் தான், மாற்ற முடியாத விடயம் என்று எதுவுமே கிடையாது. ஆகையினால் கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம்.

நேரம் 8:24 ஆகின்றது. அப்படியே சந்தோஷமாக காலைப்பொழுதிலே நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம். சில நேரத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரே விடயத்தை பார்ப்பது கேட்பது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில வருடங்களிலே ஒரு சில நாட்களாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள் தான் மே மாதம் 4-5 எல்லாமே எந்த பக்கங்களில் எந்த நாடுகளில் இருந்து வருகின்ற செய்திகள் ஊடாக கூட பார்க்கக்கூடிய ஒரே ஒரு உருவம் என்றால் விஜயனுடைய படமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் விஜயை பற்றி பேசாதவர்கள் இல்லை, அவர்களுடைய நண்பர்கள் அந்த பக்கம், அரசியல் கட்சிகள் இந்த பக்கம், எல்லா பக்கங்களிலும் இருந்தும் வாழ்த்துக்கள், அதே நேரத்தில் செய்திகள் கூட எல்லாமே அவருடைய படங்களாகவே தான் இருக்கிறது. இப்பொழுது காலைப்பொழுது வந்து என்னப்பா நடந்திருக்கிறது உலகத்தில் மிக முக்கியமாக அப்படின்னு சொல்லி பார்ப்போமாக இருந்தால் விஜயனுடைய படமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவருடைய வெற்றி பேசப்படுகின்றது அப்படின்ற ஒரு விடயம். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பது குறித்து இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற 7 அவர் முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார். வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கிலே இந்த பதவியேற்பு விழா முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற பொது தேர்தலில் திராவிட கட்சிகளின் பலத்த போட்டியை தாண்டி விஜய் தலைமையிலான அப்படியே 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த ஒரு பெருமை அவருக்கு இருப்பதாகவும், சுமார் 35% வாக்கு பெற்றிருக்கின்ற இந்த நேரத்திலே வந்து இதுவரை காலங்களில் அரசியலில் அரை நூற்றாண்டு காலமாக நீடித்து வந்த அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும், தொடர்ந்து விஜய்க்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள், இலங்கை வாழ் மக்கள் மற்றும் அரசியல் தலைமைகள் உட்பட அனைவருமே தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றன. நாங்களும் தான் வாழ்த்து சொன்னோம். எவனாவது எழுதியிருக்கிறாரா? நோவே. நாங்கள் உங்களுக்காக இவ்வளவு பாடெல்லாம் போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முதலமைச்சராக பதவியேற்க போகிறார் அப்படின்னு சொல்லி அவர் கனவில் சும்மா நகைச்சுவையாக சில நேரத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அது நிஜமாக மாறுகின்ற அந்த நாள் அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலே தோல்வியடைவது இயல்புதானே. எல்லா நாட்களுமே நமக்கு வெற்றியான நாட்களாகவே இருக்கும் என்பது கிடையாது. ஆகையினால் இதுவரை காலங்களிலும் இருந்தவர்களை நல்ல மனதோடு அவர்களை எந்த விதமான எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருப்பதுதான் சிறப்பு இல்லை. ஏனென்றால் இவ்வளவு காலங்களும் அவர்களும் ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள் தானே. அதுபடியினால் அவர்களும் தங்களால் முடிந்தவற்றை சில விடயத்தை செய்திருந்தார்கள். சில விடயத்தை செய்யாமல் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாமோ அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விடயம்தான். ஆகையினால் இந்த தோல்வி அடைந்து விட்டார்களே என்பதற்காக முற்றுமுழுதாக உலகம் அவர்களை திட்டுவதெல்லாம் அது அப்படியெல்லாம் நாம் செய்யவே படாது அப்படின்ற ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலிலே வந்து தோல்வியடைந்ததை அடுத்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற இருக்கின்ற உபத்தலைவர் ஸ்டாலின் பதவி விலகல் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பதவி விலகல் கடிதத்தை தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் ஊடாக செய்திகள் ஊடாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற சொல்லி ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். எல்லாமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பலவித கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு விடயமாக இருக்கும். அதை எல்லாவற்றையுமே அதுவாகவே மாற்றி அமைத்து விடும் ஒரு மனிதனை என்ன. ஏனென்றால் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்முடைய மனதிலே சில விடயங்கள் எப்பொழுதுமே தோன்றும் இல்லை. அது மட்டுமல்லாமல் மோடிக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார் விஜய் அவர்கள். ஏனென்றால் வாழ்த்து கூறிய பிரதமர் மோடிக்கு அவர் நன்றி சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்றிருக்கின்ற கட்சி உருவெடுத்திருக்கிறது. அவர் மிகப்பெரிய ஒரு வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார் மோடி அவர்கள். அதற்கு பிறகு விஜய் அவர்களும் அவருக்கு மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்திலே கூறியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதைவிட என்னவென்றால் இந்த ஒரு நட்பு வட்டாரங்கள் எப்பொழுதுமே நமக்காக இருப்பார்கள். எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய உயிர் நம்முடைய உயிர். அந்த மாதிரி சிலர் மட்டும் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய உறவுகளுக்குள் நமக்காக எந்த இடத்திலுமே வந்து நிற்பார்கள். நமக்காக என்ன ஒரு விடயத்தை செய்ய வேண்டுமானது இருந்தாலும் எதையுமே எதிர்பாராமல் அந்த இடத்திலேயே இறங்கி நின்று வந்து செய்வார்கள். அந்த மாதிரி ஒரு உறவு விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் அவருடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அந்த உறுதுணையாக
நின்ற உறவுகள் தான். அந்த உறவுகளுக்கு அவர் என்ன செய்ய போகிறாரோ அப்படின்ற மாதிரி கூட இருக்கு. நான் இரவு யோசித்திருந்தேன், ஏனென்றால் இரவு அதாவது அவ்வளவு வாழ்க்கையிலே அவருக்கு வந்து நேரத்தை ஒதுக்கி நிறைய விடயங்களை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு நட்பு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் நிறைய விடயங்களை சாதிக்கலாம் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக எடுக்கிற சில முடிவுகளோடு அப்படியே சேர்ந்து பலரும் அதனோடு பயணிக்கின்ற பொழுது நிறைய அழகான நல்ல விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். இது வேறு விதமாக ஒரு பக்கம் மக்கள் பார்த்தாலும் கூட உங்களை சுற்றி நல்ல உறவுகள் இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் அது நாங்கள் சில நல்ல விடயங்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதனோடு சேர்ந்து இவர் இப்படி வர வேண்டும், இவர் வந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அதே நேரத்தில் இன்னும் ஒரு எதிர்த்தரப்பினர் ஒரு பக்கம் இவர்கள் வந்ததால் நாடு இப்படி போகும் அப்படி போகும் அப்படின்ற ஒரு விடயத்திலே ஒரு பக்கம் அது எல்லாவற்றையும் நாங்கள் நல்ல விடயமாக எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே ஒரு தனி மனிதனுக்கு ஒரு நீங்கள் ஒரு நல்ல விடயத்தை செய்கின்ற போதெல்லாம் எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லி அதை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு நிறைய முயற்சி செய்வார்கள். அதையும் கஷ்டத்தை தாண்டி நாங்கள் ஒரு நல்ல அந்த இடத்திலே ஒரு இறுக்கமாக ஒரு இடத்திலே கடவுள் நம்பிக்கையோடு பயணிக்கின்ற பொழுதுதான் ஒரு சில சாதனைகளையும் ஒரு சில அப்படியே வேதனைகளை தாண்டி தான் சாதனைகளை படைத்து கொண்டிருக்கின்றோம் இல்லை. ஆகையினால் என்னதான் கஷ்டங்கள் எதிரிகள் எதிர்ப்புகள் வருவதெல்லாமே ஒரு போட்டி பொறாமை ஒரு மனிதனுக்கு எரிச்சல் இது எல்லாம் வருகின்ற பொழுது கோபங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டுவிடும் இல்லை. அதற்கு பிறகு அவர் நான் யாரோ நீ யாரோ இப்படி எல்லாமே பார்ப்பதாக இருக்கட்டும் பேசுவதாக இருக்கட்டும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதை கூட தடுத்து நிறுத்துவது கூட சில பேர் சொல்வார்கள், ஏன் அவர்களுக்கு போய் உதவி செய்கின்றீர்கள் இப்படியெல்லாம் கூட சில நேரங்களிலே சில மனிதர்கள் சொல்வது எல்லாமே கேட்டுக்கொண்டு அந்த அழகான உலகத்தில் தான் எல்லோருமே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் நல்ல விடயங்கள் நல்ல விடயமாக நாங்கள் செய்கின்ற பொழுது நல்லவையாகவே எல்லாமே மாறும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு பாடலை கேட்கலாம்.

சரியாக 8:35 நிமிடமாகின்றது. காலை பொழுதில் அப்படியே அழகான சந்தோஷகரமான பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம். முகநூல் பக்கமாக இணைந்திருக்கின்ற சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலை கேட்கலாம். பாலசுப்ரமணியம் பாலாண்ணா காலை பொழுதில் இனிமையான காலை வணக்கம். ஐத்தமிழ் உறவுகளே, ஓம் விநாயகருடைய துணையோடு இன்றைய நாள் பொழுது எல்லோருக்கும் சிறப்பான நாளாக அமையட்டும் உமா அப்படின்னு சொல்லி எல்லாமே விநாயக பெருமான் முருகப்பெருமான் எல்லோரையும் அன்போடு அழைத்து இன்றைய நாளிலே எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்திருக்கின்றார். நன்றி. மற்றும் லலிதேந்திரராஜ் அவர்கள் வந்து அந்த சந்தோஷத்தில் இருந்தும் இன்னுமே அவருக்கு நம்ப முடியாமல் இருக்கின்ற அளவுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார். இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் உமாஜி. உங்களுக்கும் மற்றும் அனைத்து ஐத்தமிழ் உறவுகளுக்கும் விழுந்தது தோல்வி என்பது கிடையாது, எழுந்திருக்காதது தான் உண்மையான தோல்வி. எத்தனை தடைகள் வந்தாலும் உன் இலக்கை விடாதே அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். வாழ்க்கையில் அதுதான் மிக முக்கியமாக தான் நானும் இப்பொழுது சொல்லியிருந்தேன். ஆகையினால் தோன்று விடாதீர்கள், என்ன மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும், நம்மை கவலைப்படுத்துகின்ற விடயங்கள் நிறைய இருக்கும். நம்மை கவலைப்படுத்துகின்றவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் நம்மை சுற்றி. அது எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நம்முடைய மனதிலே சில அழகான விடயங்கள் எப்பொழுதுமே இருக்கும், அந்த விடயங்களோடு நாங்கள் பயணிப்போம் அப்படின்ற ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார். நன்றி. மற்றும் தியாக்கா அழைப்படுதில் வணக்கம் உமாக்கா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப சந்தோஷமாக இணைந்திருக்கின்றார். நன்றி தியா. நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு நந்தினி ரஞ்சன். இனிய இதமான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பு உமாராஜ் மற்றும் ஐத்தமிழ் அன்பு உறவுகளுக்கு. கண்களுக்கு தெரியாத ஆபத்துக்களில் இருந்தும் நீ தப்பிப்பது எப்படி தெரியுமா? தன்னுடைய கருவறை முதல் கல்லறை வரை கண்ணுக்குள் கண்ணாக காத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற உன் தாயின் பிரார்த்தனைகளால் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்கள் எல்லாமே நிறைய இருக்கும், அதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஒரே ஒருவருக்குத்தான் அது எல்லாமே சொல்வதற்கு முதல் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாவற்றையுமே நம்மை பார்த்து வளர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தாயினுடைய பிரார்த்தனைகள். அதே நேரத்தில் ஒரு குழந்தைக்கு ஒரு கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய மனதிலே ஒரு விதமான ஒரு தயக்கம் ஒரு விதமான பயம் எல்லாம் இருக்கின்ற பொழுது நாங்கள் சில நேரத்தில் சொல்லாமலே போய் கேட்கக்கூடியதாக இருக்கும். என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்கின்றீர்கள் அப்படியெல்லாம் சில நேரத்தில் நம்மை பார்த்து நம்முடைய அம்மா கேட்கின்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை பார்த்து சில நேரம் இந்த மாதிரி எல்லாமே சொல்லாமலே புரிந்து கொள்கின்ற ஒரு தெய்வமாகத்தான் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே நிறைய ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது புரிந்து கொள்ளாமல் சில பேர் இருக்கின்றோம், புரிந்து கொண்டவர்கள் பல பேர் இருக்கின்றோம் அப்படின்ற ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார். நன்றி. நந்தினி மனோ ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றார். உங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். வினோதினி சுரேஷ் குட் மார்னிங் எல்லாவற்றுக்கும் அப்படின்னு சொல்லி வணக்கமுமா அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். நன்றி. உங்களுக்கும் சந்தோஷகரமான காலை வணக்கம். மற்றும் கருணாநிதி வித்யாலிங்கம் காலை பொழுதிலே நானும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றார். சாந்தினி புஷ்பநாதன் அவர்களும் சூரிய பகவானுடைய வெளிச்சத்தோடு இன்றைய பொழுது அமைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, ஆனால் சூரியன் இன்று வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். சரி, இன்று இல்லாவிட்டால் என்ன, நாளை கண்டிப்பாக வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கொண்டு மட்டும் எங்களுடைய நட்ராஜ் யோக நாயகி அம்மா இனிமையான காலை வணக்கம். செடிகளில் ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வது கிடையாது, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும் வரை நாம் தோற்று போவதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஒரு மரத்தில் கொஞ்சமாவது ஈரம் இருந்தால் அந்த இலைகள் உதிராமல் ஒரு அந்த மரத்தை உயிரோடு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பரவாயில்லை சமாளித்து போவோம் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அப்படி இறுக்கமாக இருக்கமாக இருந்தால் வாழ்க்கையிலே நாங்கள் தோல்விகளை சந்திப்பது மிக குறைவாக இருக்கும், வெற்றிகளையே அதிகமாக சந்திக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி அம்மா நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. மற்றும் ரகு காலை பொழுதில் ஹாய் குட் மார்னிங் இனிமையான காலை வணக்கம்.
நோயில்லாத உடலும் வேதனை இல்லாத மனதும் தான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக இந்த உலகத்தில் எந்த விதமான நோயும் உங்களுக்கு இல்லை என்று வைத்தியர் சொன்னார். அதை விட இந்த உலகத்தில் சந்தோஷம் என்ன இருக்கிறது? எந்த கஷ்டங்களும் இல்லாமல், கவலைகளும் இல்லாமல், வேதனைகளும் இல்லாமல் அப்படியே ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். அந்த வருத்தம் இருக்கிறது, இந்த வருத்தம் இருக்கிறது, அங்கே கவனமாக இருங்கள், இங்கே கவனமாக இருங்கள், இது போர்டருக்கு வந்து விட்டது, போர்டரை கடந்து விட்டதா அப்படின்ன மாதிரி சொல்லும் போதெல்லாம் கோபமாக இருக்கும் ஒரு பக்கம், அதை சமாளிப்பது எப்படி என்று தெரியாமல் ஒரு பக்கம் கஷ்டப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு பதிவையும் பதிவு செய்திருக்கின்றார். நன்றி ரகு, நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. சரி, தொடர்ந்து வருகின்ற பதிவுகளை பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்று எதை பற்றி பேசிக் கொள்ளப் போகின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் மிக முக்கியமாக எதை பற்றி பேசலாம். கூடுதலாக எங்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக உயிர் பாதுகாக்கும் அங்கிகள், அதாவது நாங்கள் விமானத்தில் போகும் பொழுது கொடுக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. வாகனங்களிலே பயணிக்கின்ற பொழுது நீங்கள் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட வேண்டும் அப்படி என்பது. இப்போ நாங்கள் சும்மா போட்டிங் செய்கின்ற பொழுது அங்கே வந்து எப்படி நம்முடைய உயிரை பாதுகாத்து கொள்வது, அதற்கு நாங்கள் எவ்வாறு சரியான முறைகளிலே பாதுகாப்பு அங்கிகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது எல்லாம் அதை சரியாக முறையாக பயன்படுத்துகின்றோமா, இல்லாவிட்டால் அதை கொஞ்சமாவது தெரிந்து வைத்திருக்கின்றோமா, கேட்கின்றோமா? ஏனென்றால் இன்று பல உயிர்களுக்கு இறப்புக்கு இதுவும் மிக முக்கிய காரணமாக பலதரப்பட்ட செய்திகள் ஊடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய விடயத்தை பேசிக் கொள்கின்றோம். ஆகையினால் பாதுகாப்பு இருக்கின்றது, உயிரை காப்பாற்ற முடியும் என்று தெரிந்தும் கூட சில தவறான விடயங்களை அதை பெரிய அளவில், இப்போ விமானத்திலே விமானம் புறப்படுவதற்கு முன்னதாக எல்லாமே சொல்வார்கள் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் மூச்செடுக்க வேண்டும், இதையெல்லாம் அப்படி போட வேண்டும், அப்படி போட வேண்டும், அங்கே போட வேண்டும். நாங்கள் எப்பொழுதாவது அதை போடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லது அதை முற்றும் முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோமா? சும்மா ஒரு வேடிக்கையாக யாரோ ஒருவர் ஏதோ சொல்கின்றார் என்று ஒரு பார்வையாளராக பார்ப்பது தான் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. இதனால் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டிய இடங்களில் எல்லாமே அதிகமான மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அன்று ஒரு மரணம் அந்த கடலுக்குள் போகின்ற பொழுது அம்மாவும் பிள்ளையும் இறந்த ஒரு தண்ணீருக்குள் விழுந்து அவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. அப்போ திடீரென்று அந்த காற்று மழை எல்லாம் வருகின்ற பொழுது அவர்கள் கண்டிப்பாக அதுக்குரிய பாதுகாப்போடு அவர்களுடைய அந்த தண்ணீருக்குள் இருந்து தப்பித்து கொள்வதற்கு என்ன முறைகள் இருக்கிறது, அதை முறையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காததன் ஒரு பக்கம் காரணம், அந்த எல்லா ஆபத்துகள் வந்த உடன் தான் அவர் அதை பற்றி யோசிக்கின்றார்கள். ஆபத்துக்கு முன் அதை பற்றி யாருமே சிந்திக்காததன் காரணமாகத்தான் அத்தனை பேர் அந்த தண்ணீருக்குள் மரணமானார்கள். அப்ப இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஆங்காங்கே பதிவாகி இருக்கலாம். அதை பற்றி இன்று நீங்கள் பேசிக் கொள்ளலாம். வடக்குமை தமிழூடாக நேரம் சரியாக 8:43 நிமிடங்கள்.

நேரம் மட்டும் 7:47 ஆகின்றது. அழகான ஒரு பாடல். எப்பொழுதுமே இந்த மாதிரியான பாடல் கேட்கின்ற பொழுது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், சந்தோஷங்கள் எல்லாமே நிறைந்திருக்கும். அதே நேரத்தில் மாண்ட்ரியல் வெஸ்ட் ஐலண்டிலே வந்து புதிதாக திறக்கப்பட இருக்கின்ற ஆர்கியம் ரயில் நிலையங்கள் இந்த வார இறுதியிலே பொதுமக்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது. புதிதாக ஆரம்பிக்கப்படுவதெல்லாம் அந்த முதல் முதலிலே போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் சில பேர் போகுவதற்கு ஆசைப்படுவார்கள். அது இலவசமாக அன்று மட்டும், அதற்கு பிறகு கட்டணங்கள் எல்லாமே செலுத்தப்பட போகின்றது அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அந்த வகையில் 16ஆம் திகதி மற்றும் 17ஆம் திகதி ஆகிய 2 நாட்களும் பொதுமக்கள் கட்டணமின்றி, அதாவது வருகின்ற வாரங்களிலே வந்து இந்த வாரம் அல்ல, பயணிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இலவச சேவை 9:00 முதல் 6:00 வரை மட்டும் அமலில் இருக்கும் என அறிவித்தல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெஸ்ட் ஐலண்ட் பகுதிகளிலே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சோசஸ் பகுதிகளிலே நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். இந்த நிலையங்களிலே வந்து பயணிகள் இந்த சலுகைகளுக்கு அங்கிருக்கின்றவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு முறை மட்டுமே சென்று திரும்பி வருவதற்கு அனுமதி. ஆகையினால் நீங்கள் சும்மா விளையாட்டாக தினமும் போய்கொண்டே ஒவ்வொரு அடுத்தடுத்தெல்லாம் போவதற்கு முடியாது. ஒரே ஒரு முறை நீங்கள் இலவசமாக போய் வரலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இலவசம் என்றால் எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான ஒரு விடயம். கட்டணம் இல்லாமல் போவது அது நல்ல சந்தோஷமாக இருக்கும். சரி, ஒரு தரை எல்லோரும் போய் பார்க்கலாமே. முடிந்தவர்கள், வெஸ்ட் ஐலண்ட் பகுதியில் இருக்கின்றவர்கள், விடுமுறை நாட்கள் இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த இலவசமாக ஒரே ஒரு நாள் பயணம் போய் பார்க்கலாம் என்று கேட்டுக்கொண்டு

சொன்ன உடனே மிகப்பெரிய ஒரு டென்ஷன் எல்லாமே இருக்கிறது. இல்லை மதர்ஸ் டே வருகிறது, எல்லா அம்மாமார்களையும் சந்தோஷப்படுத்துவதற்காக நாளையான் தலைப்பிலே நிறைய விடயங்கள் அதை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். அதே நேரத்திலே வந்து எப்பொழுதுமே இந்த ஒரு வருடத்தில் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு சிறப்பான நாட்கள் வருவது, அந்த நாட்களிலே நாங்கள் அதை எதுவெல்லாம் வருகிறதோ அந்த நாட்களுக்கு நாங்கள் முதன்மை கொடுப்பது. ஆனால் இந்த உலகத்திலே வந்து இந்த சில சில நாடுகளிலே வந்து மே மாதம் 10ஆம் தேதி அவர்களுக்கென்று ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு இந்த நாட்களிலே நீங்கள் அம்மாவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களை உறுதி செய்திருக்கின்றார்கள். அதுதான் மே மாதம் 10ஆம் தேதி. எல்லா அம்மாமார்களும் அந்த பேசிக்கொள்கின்ற பொழுது சில பேர் சுவாரஸ்யமாக இருந்தது. நாங்கள் அவர்கள் எல்லாம் வருவார்கள், நாங்கள் சேர்ந்து நன்றாக கதைக்கலாம் பேசலாம், அந்த அம்மா வருவாரா இந்த அம்மா வருவாரா இப்படி எல்லாமே சுவாரஸ்யமாக நிறைய என்னோடு பேசிக்கொள்கின்ற பொழுது சொல்வார்கள். அதே நேரத்திலே வந்து சொன்னார்கள், எங்களுக்கெல்லாம் நீங்கள் நிறைய பரிசெல்லாம் கொடுப்பது, அது எல்லாம் அந்த சின்ன குழந்தைகள் கேட்பது போன்றுதான். அப்போ நேற்று நான் விஜிதா வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட நாங்கள் அதைத்தான் சொல்லியிருக்கோம். என்னென்றால், நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து நிறைய கொடுத்திருக்கின்றோம். அப்பொழுது அந்த கொடுக்கின்ற பழக்கம் இருப்பதை நாங்கள் இடையிலே நிறுத்த முடியாது. என்னதான் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நிறைய கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அம்மாமார்களுக்கு என்னவெல்லாம் பரிசுகள் கொடுக்க வேண்டும், அது கொடுக்க வேண்டும், இது கொடுக்க வேண்டும் என்று நிறைய ஆசைகள் இருக்கிறது. அப்பொழுது அந்த அம்மாமார்களும் வந்து அவர்களும் நிறைய ஆசைகளோடு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு என்னதான் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட சின்ன சின்ன ஆசைகள் நம்மோடு பயணித்துக்கொண்டுதான் இருக்கிறது. ஒரு வயதான அம்மாவாகட்டும், ஒரு வயதான அப்பாவாகட்டும், நிறைய சந்தோஷங்கள் அவர்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் வேண்டாம் போதும் அப்படின்ற ஒரு மனசு அவர்களுடைய மனதிலே வாய் நிறைய சொன்னாலும் கூட மனதுக்குள் ஒரு ஆசை எல்லா மனிதர்களுக்குமே இருக்கிறது. அதே போன்றுதான் குழந்தையாக இருக்கிற பொழுது நாங்கள் சிலவற்றை அடம்பிடித்து வாங்குவோம். அதே மாதிரி சில ஆசைகள் வயதான காலங்களில் அவர்களுக்கும் இருக்கிறது. நிறைய விடயங்களை எல்லாமே பகிர்ந்து கொள்வார்கள். அதாவது அவர்களுடைய அந்த உடைகள் கூட நாங்கள் சில நேரத்திலே வந்து ஒரு திருமண வைபவங்களுக்கு போகின்ற பொழுதெல்லாம் இப்பொழுது வளர்ந்து வருகின்ற ஒவ்வொருவருமே ஒரே மாதிரியான உடைகள் போட வேண்டும், அந்த நிறத்தில் போட வேண்டும், இந்த நிறத்தில் போட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள். ஆனால் இந்த அம்மாமார்களுக்குள்ளும் ஒரு ஆசை இருக்கிறது. உடனடியாக கேட்பார்கள், நான் எந்த நிறத்தில் என்னுடைய சாரி உடுத்தி வருவது? அது ஒரு பெரிய விடயம் என்பது கிடையாது. ஆனால் அதில் கூட அவர்களுக்கு அவ்வளவு ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆஹா, இந்த நிறத்தில் உடுத்தினால் இந்த வருடத்திலே நான் இந்த நிறத்தில் உடுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதையெல்லாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக நினைத்து அதை எல்லாவற்றையுமே என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஆகையினால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதியும் வரப்போகின்றது. இன்னும் ஒரு அப்படியே பார்ப்போமாக இருந்தால், இந்த செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு காலை 9 மணியில் இருந்து அப்படியே நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க வேண்டும். உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற வயதான அம்மாமார்களோ யாரோ இருந்தால் அவர்களை அழைத்து வாருங்கள். அன்று நாள் முழுவதுமே வந்து அவர்களுக்கான எல்லாமே இருக்கிறது. உணவு முதல் உடை முதல் எது வாங்க வேண்டுமாக இருந்தாலும் கடைகளிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சந்தோஷமான ஒரு நாள் பொழுதிலே வந்து மற்றவர்களை நாங்கள் பார்த்து பேசுகின்ற பொழுது நம் மனதில் இருக்கின்ற கவலைகள் எல்லாமே மறைந்து போய்விடும். அதற்காகத்தான் சில நேரத்தில் நாங்கள் வெளியிலே திடீரென்று போக வேண்டும் என்று தோன்றும். ஏனென்றால் வீட்டுக்குள் இருக்கும் வரை ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடத்திலே எத்தனை நாட்கள் அப்படியே நாங்கள் இருக்கின்றோம். சில நேரத்தில் ஒரு நாள் இருப்பது கூட நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அந்த வயதானவர்கள் வந்து பல நாட்கள் வீட்டுக்குள் தான் இருக்கின்றார்கள். வெளியிலே ஏதாவது பிள்ளைகளோடு ஒரு வாரத்தில் ஒரு நாள் இப்படி போவது, மற்றும்படி கூடுதலாக வீடுகளிலே இருக்கின்றார்கள். அந்த மாதிரியானவர்களை நீங்கள் அன்றைய நாள் பொழுதிலே அழைத்து வந்து அவர்களுடைய சந்தோஷத்திற்காக விட்டு விட்டு பிறகு மாலை பொழுது இரவு பொழுதிலே நீங்கள் அவர்களை கூட்டி செல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த நிமிடத்திலே அதையும் சந்தோஷமாக சொல்லி கொண்டு அப்படியே நாங்கள் பூபாலராகத்தை நிறைவுக்கு எடுத்து வருகின்றது இந்த பாடல்.

0: தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் FM 102.9
1: பார்க்கிறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகையை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக்கொள்ளலாம்.
0: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏஷியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை. உங்கள் வாகன திருத்த வேலைகளுக்கு கராச்சி மிஸ்டர் பிரஸ் நம்பிக்கை மிகுந்த நிறுவனம். பழைய புதிய அனைத்து வகையான வாகன பராமரிப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம். கராச்சி மிஸ்டர் பிரஸ் நிறுவனத்திடம் அதிக அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் தரமான சேவைகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் பல சிறப்பு சேவைகளும் உங்களுக்காக இருக்கின்றது. லீசிங் லிப்ட் வாடகைக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாடுங்கள் கராச்சி மிஸ்டர் பிரஸ்.
2: இலக்கம் 97-91 ரோமேனிய சோவே அண்ட் ப்ளூவா செல்லாரினில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு செல்லையா கிருபா 514-945-4641 அல்லது 514-609-6888.
0: உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண சிரமப்படுகின்றீர்களா? உங்களுக்கான சரியான தீர்வினை வழங்குகின்றார் ஜோதிட துறையில் 30 வருட அனுபவம் மிக்க குருஜி கே.வி. மகாராஜன், ஓம் சக்தி ஜோதிட நிலையம்.
1: உங்கள் காதலில் பிரச்சனையா? உடல் நல குறைபாடா? எதிரிகள் தொல்லையா? உறவுகளுக்கு இடையிலான விரிசல்களில் அவதிப்படுகின்றீர்களா? இவற்றுக்கான தீர்வுகளை ஓம் சக்தி ஜோதிட நிலையத்தில் பெற்றுக் கொள்ளலாம்.
0: கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனை, வியாபார பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் நீங்கள் ஓம் சக்தி ஜோதிட நிலையத்தில் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: தீராத மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? விவாகரத்து பிரச்சனை மற்றும் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான பிரச்சனை, தீராத மன அழுத்தம், இவற்றுக்கான சரியான தீர்வினை பெற்றுக் கொள்ள ஓம் சக்தி ஜோதிட நிலையத்தை நாடுங்கள்.
0: 514-758-3324. உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிறந்த பாதுகாப்பினை பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்நாள் முழுவதற்குமான பாதுகாப்பினை செய்து வழங்குகின்றார் குருஜி கே.வி. மகாராஜன். ஓம் சக்தி ஜோதிட நிலையம், இலக்கம் 616 ரயோஜாரி ஈஸ்ட். மேலதிக தொடர்புகளுக்கு 514-758-3324.
3: இன்றைக்கு சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
1: இருக்காதா பின்ன? நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
4: இது என்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டுறீங்களே?
1: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்ஷேல வாங்கினான்.
4: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போலண்டு.
1: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்ஷேல வாங்கலாம்.
0: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள், அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டுறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே V&Watt 4919 ப்ளூவார்ட் நார்த் டேம் லவால்.
1: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
0: தொடர்புகளுக்கு 450-505-6222. மாஷே வியன்வார் 7700 Montreal 5375 Boulevard Henry Brosa Montreal North. ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு பிஎன்ஆர் சூப்பர் மார்ஷே.
2: இருபத்தி நான்கு மணி நேரமும் மனதுக்கு பிடித்த பாடல்களோடும் உடனுக்குடன் வரும் செய்திகளோடும் எப்பொழுதும் இணைந்திருப்போம் அழகு தமிழ் வானொலி ஐ தமிழ் எஃப்எம் 102.9. நேரம் சரியாக 9:09 நேர்கள் வணக்கமை தமிழ் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற மணித்தியாலங்கள் 11 வரை வணக்கமை தமிழோடு இணைந்து கொண்டு நீங்களும் நிறைய விடயங்கள் ஒவ்வொரு நாட்களுமே பேசிக் கொள்வோம். இந்த மாதிரி நம்முடைய பாதுகாப்பு அங்கிகள் கொடுக்கப்பட்டும் அதை நாங்கள் சரியாக பாவிக்காமல் மரணங்கள் அதிகமாக ஏற்படுவதை பற்றி என்ன சிந்திக்கின்றீர்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை பற்றி பேசலாம். இன்றைக்கு விஜயை பற்றி பேச முடியாது இல்லைனும், நேற்று தான் விஜயை பற்றி பேசியிருந்தோம், இன்று அவரை பற்றி பேசிக்கொள்ள முடியாது. சரி, பார்க்கலாம் இன்றைய சுருக்கமான செய்திகள் என்ன சொல்லி இருக்கின்றது அப்படின்ற ஒரு விடயத்தை பார்க்கலாம். கனடாவின் அடுத்த ஆளுநர் நாயகமாக யார் என்பது குறித்த அறிவிப்பை பிரதமர் மார்க் கார்னி இன்று வெளியிடுகின்றார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், தற்போதைய மேரி சைமனின் பதவி காலம் இந்த கோடைகளில் முடிவடைவதை முன்னிட்டு புதிய நியமனம் மேற்கொள்ளப்பட இருப்பதோடு 2021 ஜூலை மாதம் பதவியேற்ற மேரி சைமன் கனடாவின் ஆளுநர் நாயகம் பொறுப்பை ஏற்ற முதல் பழங்குடியின் நபர் என்பது பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருந்ததோடு, தற்பொழுது அது மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் இருக்கின்றோம் என்பதை இன்று தெரிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. மற்றும் அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமெரிக்கா குடிமக்களின் புதிய பாஸ்போர்ட்களின் அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய முகம் இடம்பெற இருப்பதோடு, பாஸ்போர்ட்டிலே உள்பக்கத்தில் சுதந்திர பிரகடன உரையீட்டின் நடுவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய புகைப்படம் மற்றும் தங்க நிறத்தில் அவருடைய கையெழுத்து அச்சிடப்பட்டு அச்சிடப்பட்டிருக்கின்றதாக வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கின்றது. அதேபோன்று அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பதவியில் இருக்கின்ற அதிபருடைய கையெழுத்து டாலர் நோட்டுகளிலே இடம்பெற இருப்பதோடு, வழக்கமாக பல அதிகாரிகளுடைய கையெழுத்து மட்டுமே இருக்கும் நிலையில் இனி வரவிருக்கின்ற டாலர் தாள்களில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பெயர் மற்றும் கையெழுத்து அச்சிடப்படும் எனவும், அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டனில் சிவில் இருக்கின்ற முக்கிய அரசு கட்டிடங்களிலே டொனால்ட் ட்ரம்ப் பிரம்மாண்டமான பேனர்கள் தொங்கவிடப்பட்டிருப்பதோடு, மேலும் மருத்துவ செலவுகளை குறைப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தொடங்கியிருக்கின்ற புதிய இணையதளம் ஒன்றிலே அவருடைய பெயர் பதிவிடப்பட்டிருப்பதாகவும், இது தவிர குழந்தைகளுக்கு முதலீடு செய்வதற்காக தொடங்கப்பட்ட சேமிப்பு கணக்குகளிலும் அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. செல்வந்தர்களான வெளிநாட்டவர் அமெரிக்காவில் வசிக்க அனுமதிக்கு சிறப்பு விசா திட்டம் அவருடைய பெயரிலே அந்த கார்டு கொடுக்கப்படும் எனவும் அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவின் தேசிய பூங்காக்களுக்கான 2026 நுழைவு சீட்டுகளிலே வந்து அவருடைய பெயரும் முகமும் அச்சிடப்பட இருக்கிறது. இது என்னடாப்பா ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லாமே அவருடைய முகத்தில், இனி சும்மாவே அவருடைய முகம் விருப்பமாக இருக்கும் சிலருக்கு, சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். இனி நீங்கள் விருப்பமோ விருப்பமில்லையோ அவரை பார்க்க வேண்டும். மற்றும் உலகின் மிக முக்கியமான நீரினை ஈரானின் 7 அதிவேக படகுகளை அமெரிக்க படைகள் சுற்றி வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருப்பதோடு, கடந்த பிப்ரவரி மாதம் இந்த ஹொர்மாஸ் நீரிணை பகுதிகளிலே சுமார் 2000 கப்பல்கள் மற்றும் 20,000 ஆளுமிகள் சிக்கி தவிக்கின்றன. அதே நேரத்தில் அவர்களை மீட்பதற்கு அமெரிக்கா ஆரம்பித்திருக்கின்ற இந்த திட்டத்தின் கீழ் அமெரிக்க கொடி இந்திய வண்ணம் இந்த சரக்கு கப்பல் அமெரிக்க ராணுவ பாதுகாப்போடு இந்நீரிணையை கடந்து பாதுகாப்பாக வெளியேறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.

மற்றும் இந்தியா பக்கம் பார்க்கலாம். இன்றைய சுருக்கமான செய்திகளில், சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற அமைச்சர்களுடைய அறைகளை புதிய அமைச்சர்களுக்காக தயார் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதோடு, சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருப்பதோடு, இந்த தேர்தலில் அவருடைய கட்சி 108 இடங்களை கைப்பற்றியிருக்கின்ற நிலையில் விரைவில் விஜய் தலைமையிலே புதிய அரசு அமைய இருப்பதோடு, இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற அமைச்சர்களுடைய அறைகள் அனைத்தும் மீண்டும் ஒதுக்கப்படுவதாகவும், இதன் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அனைவரும் தங்களது அறைகளில் இருந்து வெளியேறி வருவதாகவும், அத்தோடு அங்கிருக்கின்ற ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருடைய புகைப்படங்களும் அகற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதையெல்லாம் கேட்கின்ற பொழுது ரொம்பவே கவலையாக இருக்கும் இல்லை. பல வருட காலங்கள் தங்களுடைய கைகளிலே ஆட்சிகளை வைத்துவிட்டு திடீரென்று இன்னொருவருக்கு அப்படியே இன்னொருவருடைய கைகளில் கொடுத்து விட்டு போவது என்பதும் மிக கவலைக்குரிய ஒரு விடயம்தான். இல்லை என்பது இல்லை, இருந்தாலும் எல்லாவற்றையும் சரியாக செய்திருந்தால் அந்த இடத்தை தக்க வைத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோன்றுகின்றது. மற்றும் இலங்கையிலே முகங்களில் அதிகமாக முகநூல் பக்கங்களாக பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு அமைப்பின் படங்களோடு போட முடியாது, இது குறித்த காணொலிகளை பதிவேற்ற முடியாது என்ற கசப்பான ஒரு நிலை இருந்தாலும், இளத்தமிழர்களுடைய ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் முதன்மை இயந்திரம் இன்று மே 5 தனது 50வது ஆண்டு நிறைவை கடக்கிறது. அந்த வரலாற்றை பதிவை யாரும் நீக்க முடியாது. இளத்தமிழர்களுடைய இறையாண்மையை மீட்டெடுக்க பல்லாயிரம் உயிர்கள் தியாகம் செய்யப்பட்ட ஒரு வரலாறு இருந்தாலும், பெண்களுக்கு துப்பாக்கிகளை காட்டி மிரட்டி சுடுவேன் என வீர திட்டமிடல் மிரட்டல்களை விடுத்த எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தமிழகத்துக்கு கச்சத்தீவை மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தையும் கொடுத்துவிட்டால் அவர்கள் அதனை நன்றாக பார்த்து கொள்வார்கள். இன்றைய நாளில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் முழங்கியதையிட்டு கொடுமை இந்த அரை நூற்றாண்டு நினைவு நாளில் இதையெல்லாம் இப்படி சொல்வது சரியா தவறா அப்படின்ற ஒரு விடயத்தோடு, இது எல்லாம் எப்படி சொல்வது என்ன பேசுவதென்று தெரியாமலே பேசியிருக்கின்றாரோ

0: நேரம் சரியாக 9:15. அதிகமான செய்திகள் எல்லாமே விஜயனுடைய செய்தியாகத்தான் இருக்கிறது. ஆகையினால் வளமையாகவே அதை பற்றிய நிறைய செய்திகள் நாங்கள் கேட்டு அதுவாகவே இருக்கக்கூடாது என்பதற்காக நேர்களையும் சந்தித்துக் கொண்டு அதை பற்றி தொடர்பாக வேறு விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ளலாம். 9:16. இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம் ரசிகன்.
1: காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: ஆமாம், நாங்களும் சுகமாக. நல்ல வெதர், நேற்று நல்லா இருந்து இன்றைக்கு கொஞ்சம் மழை தான். ஆனால் நல்லா மீண்டா அந்த புல்லுக்கு ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டது, அப்ப அதுக்கு மழை வந்தா தான் அதெல்லாம் நல்ல அழகா வளரும். அப்ப அதுகளை செய்ய வேணும், செய்து இதண்டவனும். அப்ப அதுக்கு மழை தேவை. அப்ப நல்ல வெதரும் இதுமா போய் கொண்டிருக்குது. மற்றும் இன்றைக்கு பிறந்த நாள் திருமாவுக்கான மனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த அர்ஜுன் ஆண்டவர் என்ன சொல்றான்னு தெரியல. அதான் படிச்சும் இப்படியானவர்கள் தான். அதான் சொன்ன எப்பவுமே நான் சொல்றது உண்டுதான். அதாவது வந்து இந்த என்ன புத்திசாலிகள் என்று சொல்லி சொல்லுவார்களே, மூலத்தாளிகள் என்று சொல்லி, அந்த அவைகளாலதான் எங்கட நாட்டுல அதிகம் பிரச்சனை, அதுவும் இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமாக அதிகம் பிரச்சனையை வந்ததுக்கு காரணமே இந்த மூலசாலிகளால்தான். அதுல இப்ப இவரும் அதுல தானும் ஐக்கியமாய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா அந்த நாளிலிருந்து என்ன எங்களுக்கு தனிய உரிமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டிய நேரத்திலேயே பெற்றுக் கொள்ளாமல் என்ன ராமநாதன், ஜிஜி பொன்னம்பலம், இப்படி எத்தனையோ தலைவர்கள் எல்லாத்தையுமே விட்டு வந்து அதுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் மற்றவருடைய காலடியிலே கிடந்து, ஓகே எங்களுக்கு பேரும் புகழும் கிடைச்சா காணும், வேற ஒன்றும் தேவையில்லை என்ற அளவுல விட்டுத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமையிலேயே நிக்கிறோம். அதுக்கு பிறகு மற்றவர் இப்ப வந்து சொல்லியிருக்கிறார், கச்சதீபம் மட்டுமில்லை யாழ்ப்பாணத்தையும் கொடுப்போம். இது என்ன அவற்றை காணிய மட்டும் கொடுக்கறதுக்கு என்ன துவக்க காட்டி விரட்டுவார்?
0: உண்மையாகவே இலங்கையிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நாங்கள் கொண்டாட்டம், விஜயனுடைய வெற்றிகளை கொண்டாடுவது அது வேறு விதம். அதற்காக இலங்கையில ஒரு பக்கம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்தில் இருக்கின்ற இடத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு இப்படி சொல்வது உண்மையாகவே கோபப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது.
1: காணியிலே ஒரு துண்டு, அந்த வேலியிலே ஏதோ ஒரு பகுதியிலே ஒரு பிரச்சனை என்றா அதை விட்டு கொடுக்காம துவக்க தூக்குற இவர், நாங்கள் ஈழத்தை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும், அவர்கள் ஆளுவார்கள் என்று சொல்லி சொல்லுகிற இவர்கள் போன்ற புத்திசாலிகள் தான் எங்களை நாட்டுக்கு இனி இல்லை என்ற என்ன சொல்றது விச போட்டில்கள் என்று சொல்லலாம். இப்படியான சிந்தனை தான் அது, அதைத்தான் சொல்றேன். அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல அவர் சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார்னு கிட்டத்தட்ட அப்படியே ஆக போகிறது. நீங்கள் இருந்து பாருங்கள், ஒரு காலத்திலே அவர்கள் அதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வீடு அரிக்கிற ராசாக்கு நெருப்படுத்து கொடுக்கிற இந்த மாதிரியான மந்திரிகள் இருந்துதான் எங்களுக்கு எப்பவுமே இவர்களாலதான் தலையடி பிரச்சனைகள். அது இப்பவும் அது நிரூபணமாக இருக்கிறது. இந்த விஷயம் இந்த பேச்சு இவருக்கு தேவையே இல்லை. வேணுமென்றால் விஜயை வாழ்த்தி விட்டு போகலாம்.
0: அதுதான் அந்த வாழ்த்துக்களோடு அதை ஒரு இந்த மாதிரி ஒரு செய்தியை அவர் மக்கள் மத்தியிலே சொல்வது எவ்வளவு பேரை கோபப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும்.
1: என்னத்தை சொல்றது எல்லாம் சொன்னால் கோவம் தான் வரும். அதையும் தண்ணி கொண்டு மற்றவர் என்ன தன்னுடைய தாள்களில் என்ன பணத்தாள்களிலிருந்து எல்லாத்தையும் ஏனென்று சொன்னாமா மக்கள் நினைவில் வச்சு கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறவர்கள்லாம் இப்படி எல்லாம் செய்வது உண்டு. அப்ப அதான் ஏற்கனவே சகிக்கவில்லை, அந்த படங்களை பார்க்கவே நான் பார்ப்பதே இல்லை. அப்படியானவர் தன்னுடைய பெயர் இது எல்லாம் அந்த ஆசிய நாட்டவர்களின் கலாச்சாரம் தான் இப்பொழுது அவரை கையில்
0: எடுத்திருக்கிறேன்.
1: இனி கொஞ்ச நாளில பேனரும் நினைக்கிறேன், ஒரு நிகழ்ச்சிகள்லயும் 8 அடி 10 அடியில பேனர்களும் வச்சு எல்லாரையும் பாலைய மூத்த சொல்லி சொல்லுவாரு நினைக்கிறேன், பாலாபிஷேகம் செய்ய சொல்லி. அப்படியான நிலைமைக்கு தான் அவர் வந்திருக்கிறார் இப்ப. மற்றது விஜயந்த இதுகளும் வந்து இப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர்களுக்கு 107 இடங்களோ 108 இடங்கள் நினைக்கிறேன், அப்ப மிச்சத்துக்கு வந்து 118 வேணும். அதுக்கு பலரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன பொறுத்தவரையில இப்ப பல ஊடகங்களின் செய்திகளின் படி அதிமுகவிடம் தான் வந்து சரணடைய வேண்டிய நிலைமையில இருக்கிறார் என்னுடைய கருத்து. மற்றவர்கள் பல நிபந்தனைகளை விதிப்பதால் அவர்களிடம் இருந்து அதை பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமா இருக்குது. மற்றது அதை விட அவர் அள்ளி கொடுத்த வாக்குறுதிகள் என்றா கொஞ்ச நெஞ்சம் இல்ல. ஒரு வருஷத்துல 6 கேஸ் சிலிண்டர், 25 லட்சத்துக்கு என்ன இது என்ன ஆயுள் காப்புறுதி, வேலை இல்லாதவர்களுக்கு இவ்வளவு அது இதன்னு சொல்லி ஏகப்பட்டது கொடுத்திருக்கிறார். இப்ப வந்தது முக்கியம் இல்ல, நீ இதுல வாரது முந்தித்தான் சொல்லிட்டு விடலாம். இப்ப எல்லாம் வட்டப்பிலேயே லைன்ல வந்து கொண்டிருக்குது. அப்ப எல்லாத்தையும் காப்பாத்தி பாலையும் தேனையும் ஓட வச்சால் எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்கள் இதை என்ன எரிச்சல்ல சொல்லவில்லை, ஆனால் எல்லாரையும் குற்றம் சாட்டலாமா வந்து நின்று நாங்கள் அதை செய்து காட்டுவது இருக்கிறது. அப்ப அதையும் செய்து முடித்தால் எல்லாருமே மகிழ்ச்சி தான். அந்த அந்த அந்த சிறப்பான ஆட்சியை வழங்கினால் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் என்றதையும் சொல்லி கொண்டு உங்களோட தலைப்புக்கு வந்தால், இது நீங்க பாத்தீங்கன்னா அங்கே அந்த சீரியல் இருக்கு தான், இந்த என்ன தொலைக்காட்சி தொடர்கள், அதுல எல்லாம் நான் பார்க்கும்போது பார்ப்பது உண்டு. முன்னுக்கு இருக்கிற டிரைவரும் பேசஞ்சரும் மட்டும்தான் சீட் பெல்ட் போட்டுருப்பா, அதுவும் சில வழியில டிரைவர் மட்டும்தான் போட்டிருப்பா, பேசஞ்சர் போட மாட்டேன். நவீன கார்கள் அங்கேயும் எல்லாம் இருக்கிறது, ஆவுடியில இருந்து என்ன ரோஸ் ரோல் ரோய்ஸ்ல இருந்து சகலதும் இருக்கிறது. அப்ப அதுல பெல்ட் இருக்கிறது, ஆனால் முன்னுக்கு இருக்கிற டிரைவரை தவிர மற்ற எல்லாருமே போடாம தான் இருப்பார்கள். ஆனா சென்னையிலே இவ்வளவு வேகமாக இந்தியாவிலே வாகனம் ஓட்டுவார்கள் என்றது அங்க போயிருந்தவர்களுக்கு தான் தெரியும். நான் விமான நிலையத்திலிருந்து திருமணத்துக்கு போன போது விமான நிலையத்திலிருந்து என்ன அண்ணாநாருக்கு போய்கொண்டிருந்த போது அவர் ஓடிய ஓட்டத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன், அண்ணா நான் திருமணத்துக்கு தான் போகிறேன், வேட்டை எதுக்காவது மாத்தி விடாதீர்கள் தயவு செய்து கொஞ்சம் குறையுங்கள் என்று சொல்லி நான் உண்மையிலேயே சொன்னேன். அப்படித்தான் அப்படித்தான் அவர்கள் ஓடுவார்கள் வாகனம். அப்ப அப்படியான நேரத்துல கூட சீட் பெல்ட் போடுவதும் இனி அங்கத்திய சிக்னல்கள் அங்கத்திய வாகனங்கள் அந்த அந்த அந்த என்ன லாரிகளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு உயிர் கொல்லிதான் அவர்கள் எல்லாம். அப்ப அப்படியான நேரத்திலே அவர்கள் போடுவதே இல்லை அந்த சீட் பெல்ட்களை. அப்ப அதெல்லாம் இவ்வளவு மோசமான விஷயம் என்றது. இனியும் ஒவ்வொரு ஆக்சிடென்ட்களும் போய் பார்த்து விட்டு வந்தும் கூட அதை செய்யாமல் இருப்பதுதான் உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயம்.
2: அப்ப அது அதே நாங்கள் இந்த நாட்டை பொறுத்த மட்டும் எல்லோரும் அதை சரியாக செய்கிறோமா?
1: சில பேர் அதை கேரளத்தில பள்ளியில விட்டுட்டு இருக்கிறது உண்டு. அந்த லாங் டிஸ்டன்ஸ்ல கொஞ்ச நேரம் கழட்டிட்டு இருப்போம் எல்லாம் இருப்பவர்கள் உண்டு. ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்கு அதான் விபத்துன்றது எல்லாருக்கும் டெலிபோன் அடிச்சு சொல்லிட்டு வராது, ஓகே நான் இத்தனை மணிக்கு வாரனேன். அது திடீரென்று ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விதின செகண்ட்ல வந்து சேரும் உங்களுக்கு. இப்ப அந்த நேரத்துல எல்லாம் சரியா இருந்தால் உங்களை காப்பா. ஏனென்றா எனக்கு தெரியும், அந்த பல ஆக்சிடென்ட் பட்டவர்களை நான் இங்கே ஆக்சிடென்ட் பட்டவர்களை சந்தித்த போது அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் அதான் சீட் பெல்ட் போட்டிருந்தபடியா அவர்கள் தப்பி இருந்தார்கள். ஓ பாரதூரமான விபத்தாக இருந்தால் கூட சீட் பெல்ட் தான் அவர்கள் எல்லாரையுமே காப்பாத்தியது. இப்ப வாகனம் தலைகளாக உருண்டால் கூட நீங்கள் காப்பாற்றப்படலாமே சொன்னால் சீட் பெல்ட் உங்களை காப்பாத்தும். ஆனால் அதே போடாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எந்த வித சான்ஸுமே இல்லை உங்களை காப்பாற்றுறதுக்கு. அப்ப அதுதான் இப்ப பொதுசாரர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள், டிக்கெட் தருகிறாண்ட அவர்கள் தன்னுடைய

0: என்னன்றத நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நாங்களே எல்லோருமே எவ்வளவு பாடுபடுகிறோம், எப்படி எங்களுடைய நிலைமை இருக்கிறதுன்றத நாங்க உணர்ந்து கொள்றோம். ஆகவே அது இதன் மற்றது இந்த என்ன நான்ஸ் எல்லாம் இப்பொழுது இந்த சில இடங்களுக்கு போகும்போது இந்த வள்ளங்களில் என்ன கப்பல்களிலே பயணம் செய்யும் போதெல்லாம் நான் கவனித்து வைப்பது இங்கே லைஃப் போட் லைஃப் ஜாக்கெட் இருக்கிறது என்றுதான்.
1: ஆனா அது முதலிலே போடப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு கட்டாயம் இருக்கிறது இல்ல தண்ணீருக்குள் நீங்கள்.
0: அது இப்ப எங்கட நாடுகளை பொறுத்தவரையில நிச்சயமாக முதலிலே போடப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த காப்பாற்றுற வேகம் வந்து மிக குறைவாக இருக்கிறது. அவர்கள் நீச்சல் அடிக்கவும் தெரியாது, அவர்களுடைய காப்பாற்றும் வேகமும் குறைவா இருக்கிறது. இந்த நாடுகளிலே கூட என்னன்னு சொன்னா இந்த நாட்டுல அதுக்கான படகுகளும் இருக்கிறபடியா டக்கண்ட அதுகளை இறக்கி அவர்கள் காப்பாற்றுவார்கள். மற்றது அவருடைய நீச்சல் திறன், மற்றது தகவல் தொடர்பு எல்லாத்தையுமே உடனடியாக மற்ற கரைக்கு அறிவித்து உடனடியாக அதுக்கான பாதுகாப்பு படகுகளை கொண்டுவரக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கும். ஆகவே நாங்கள் அணிய தேவையில்லை, கவனித்து மட்டும் வைக்க வேண்டும். ஓகே, இன்ன இடத்துல இப்படி இப்படி இருக்கு என்று சொன்னதை கவனித்து வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் எங்கட நாடுகள்ல உண்மையிலேயே அது சரியான ஒரு மோசமான நிலைதான் என்று சொன்னால் டக்கண்டு நாங்கள் எடுத்து போட்டு கொண்டு தயாராக முடியாது. மற்றது எங்களை அவ்வளவு தூரத்துக்கு அத்தனை பேரையும் காப்பாற்றவும் வசதி இல்லை. அப்ப எல்லாருக்குமே அணிவித்து பயணம் செய்வதுதான் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதை யாருமே செய்வதில்லை.
1: செய்ய வேண்டும் என்றால் பாதை கூட நாங்கள் சும்மா ஏதோ அவர் சொல்கின்றார் என்ன அந்த விபத்து வருகின்ற பொழுது அதை யாரும் செய்ய போவது கிடையாது. அந்த அந்த மாதிரிக்கு ஒரு அதை அதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நிறைய சொல்லிக் கொடுப்பார்கள். இல்லை ஒரு ஒரு விபத்து வருமாக இருந்தால் இதையெல்லாம் நீங்கள் இப்படி சரியாக செய்து கொண்டால் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று. ஆனால் யாரும் அந்த மாதிரியான விபத்துக்கள் வருகின்ற பொழுது அதை
2: செய்ய
0: இருக்கிறது. அதை எடுத்து அதை அந்த ரெண்டு இதையும் புல் பண்ணினால் உங்களுக்கு அந்த காற்று நிரம்பும். அதிலே மற்றது மேலே யாருக்கு அந்த இது வந்து கீழே விழும். அப்ப அதை எடுத்து நீங்க இப்ப மூக்குக்கு யார் வரையில்லைன்னு சொன்னால் ஆக்சிஜன் வரையில்லைன்னு சொன்னால் அதை சுவாசிக்கலாம். மற்றது அந்த அவசர கதவுகள் திறக்கப்படும் போது நீங்க லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிக்கொண்டு கடலுக்கு குதிக்க வேண்டிய எதுவே செய்யலாது. அப்படி மற்ற இந்த பங்களாதேஷ் தான் என்ன பொறுத்தவரையில அதிகமாக இந்த என்ன கப்பல் கடல் போக்குவரத்தில் விபத்துக்களை சந்திக்கிற அடிக்கடி நிகழும். ஆனால் அப்படி பல நாடு இங்கத்தைய பொறுத்தவரை நான் பார்த்து வைப்பேன். ஆனால் அவர்கள் வலு கவனமாக இருப்பார்கள் எல்லாத்திலயுமே எல்லாம் இதண்டும். மலேசியாவுக்கு போயிருந்த போதும் நான் அங்கே லங்காவி என்ற ஒரு ஒரு இடம் ஒரு தீ கொண்டு இருக்கிறது. அப்ப அதுக்கு இப்படித்தான் ஒரு வளத்திலே போக வேண்டும். அது அது பெரிய ஒரு இது பெரிய மாதிரி தான் நான் பெருசு. அதுலே நிறைய மக்களையும் ஏத்தி கொண்டு போவார்கள். அது அப்ப அதுல போகும்போது கூட அது ரெண்டு தட்டில இருந்தது. அப்ப நான் மிகவும் கவனித்து அதெல்லாம் எங்க எங்க இருந்தா அந்த நாடுகளும் சொல்லிடலாம் எதுவுமே நடக்கலாம். அப்ப அதுகளை கவனித்து வைத்திருந்தேன். ஓகே ஓகே இப்படி இப்படித்தான் இருக்கும், ஓகே இதுல போய் இவ்வளவு டிஸ்டன்ஸுக்குள்ள போய் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லோருமே அதுகளை கொஞ்சம் கவனித்து வைக்கணும். நாங்க பூனம் ஏறினோம் கப்பல்ல பூனம் வண்டி இல்லாமல் இதுகளை முதலிலே கவனித்து ஓகே ஒரு ஆபத்தெட்டு வரும்போது நாங்கள் உடனடியாக ஓடி சென்று அதை எடுக்கக்கூடிய தூரத்திலே அது இருக்கிறதான்னு சொல்லி நாங்கள் அதை பார்த்து வைத்துக் கொண்டிருப்பது எப்பவுமே சிறப்பு. மற்றது பல கப்பல்களில் நான் பார்த்திருக்கிறேன் கண்ணுக்கு தெரிகிற இடத்திலேதான் அதுகளை வைத்திருப்பார்கள். உடனடியாக இழுத்து அதை கொழுவக்கூடிய மாதிரி இந்த பலூன் மாதிரி அப்படியான சீப்பிலேதான் அதை வைத்திருப்பார்கள். நிச்சயமாக இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நாங்கள் இருக்க வேண்டும். மற்றது அவர்கள் சொல்லுவது எங்களுடைய நன்மைக்குத்தான் என்றதை நாங்கள் எப்பவுமே இரண்டால் விபத்து எந்த ரூபத்திலும் எதிர்பாராமல் வருவதுதான் விபத்து. ஆகவே கொஞ்சம் மற்றது இங்க இங்க வாகனங்கள் ஓடுறவர்கள் சில பேர் அந்த அது முக்கியமா கூட சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த அடம் பிடித்து இல்லை எனக்கு வேண்டாம் சொல்லி கழட்டி விட்டு எல்லாம் இருப்பார்கள். அப்ப அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு சில பேர் நித்திர கொள்வதற்கு கூட அதை கழட்டுவார்கள். ஆனால் அப்படி விடக்கூடாது. அப்ப எந்த மகளெல்லாம் சில வழியில அதை கழட்டி அந்த பின்னால சரிந்து படித்து விடுவார். அப்ப படுத்தாலும் நான் சொல்றேன்னு சொன்னால் ஓகே அந்த சீட் பெல்ட்ட வடிவாக மாட்டி விட்டுத்தான் நிர்மல் கவர்மெண்ட்
1: பாதுகாப்புக்காக. நன்றி நன்றி ரசிகன், நிறைய விடயங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். சரி, பார்க்கலாம் மற்றவர்களும் என்ன சொல்ல போகின்றார்கள் என்று. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி, வணக்கம்.
1: நேரம் சரியாக 9:30 ஆகின்றது. நீங்கள் வணக்கமை தமிழ் நிகழ்ச்சிகளோடு காலை பொழுதில் அப்படியே சுறுசுறுப்பாக சந்தோஷமாக நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களும் நீங்கள் அழைக்கலாம். 5145841029 அல்லது 416-584-1029 என்ற இலக்கத்தோடு அழைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை கலந்து சிறப்பிக்கலாம். இந்த விபத்துக்கள் வருவதை முன்கூட்டியே பாதுகாப்பு அங்கிகள் கொடுக்கப்படுவது இருப்பது தவிர்க்கப்படுகிறதா? நிறைய பேர் அதை நாங்கள் செய்யாமல் இருப்பதனால் நம்மளுடைய உயிர் ஆபத்துக்கு வருவது ஒரு பக்கம் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நாட்டை பொறுத்த மட்டிலே அதிகமாக போலீஸ் டிக்கெட் எல்லாமே கொடுப்பது வழக்கமாக இருக்கும். சின்ன குழந்தைகள் முதல் சில நேரங்களிலே பின்பக்கமாக இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் இந்த சரியாக சீட் பெல்ட் போடுகின்ற பழக்கம் நல்ல பழக்கம் இருக்கிறது என்று தெரியவில்லை. இருந்தாலும் அது நம்முடைய பாதுகாப்புக்காகவே இந்த டிக்கெட்டுகள் கூட கொடுக்கப்படுகின்றது. அதே மாதிரி எல்லா நாம் எந்த விமானமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கடலாக நாங்கள் கப்பலிலே பயணம் செய்கின்றோம், சாதாரணமாக போட்டிலே பயணம் செய்கின்ற போது அதனுடைய பாதுகாப்பு அங்கிகள் எல்லாம் நாங்கள் போடப்படுகின்றதா தெரிகின்றதா, அதை பற்றி கொஞ்சம் ஒரு தேடல் இருக்கின்றதா அப்படின்ற ஒரு சின்ன விடயத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, அப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
2: இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும்
1: நல்ல சுகமாக இருக்கின்றோம். உங்களுடைய இரண்டு நண்பர்களுடைய நல்ல ஃப்ரெண்ட் தான் உங்களுடைய நண்பர்கள், சொல்லுங்கள்.
2: முதல் இந்தியாவுக்கு போவோம்.
1: இந்தியாவுக்கு? ஓகே.
2: இந்தியாவில வந்து வந்துட்டார் என்று நாங்கள் மேர்தட்டினாலும் அவருக்கு இன்னும் 18 ஆசனம்
1: கிடைக்க வேண்டும்.
2: அதே யாரு கொடுப்பதுன்றதுதான் இப்ப பிரச்சனை. காங்கிரஸ் கொடுக்குமென்றார்கள். என்று இப்ப ரசிகன் சொன்னதை பார்த்தால் திமுக தான் கொடுக்குமெண்டு. அதிமுகவோ திமுகவோ இல்ல, கூறுகிறார்கள். அதெல்லாம் சரி வந்து இனி முதல்வரா வந்தா மாத்திரம் பத்தாது, மக்களை செய்ய வேண்டியதை செய்யும்.
1: கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்ல எல்லாத்துக்கும். அனூர வந்த உடனே அப்படித்தானே எல்லாரும் சொன்னீங்க, அப்புறம் அவருக்கும் ஒரு டைம் இருக்கணும் இல்ல. நீங்க கொஞ்சம்
2: அதுல மக்களுக்கு தேவையானதை, மக்கள் இவரை ஆதரித்தபடியால் மக்களுக்கு தேவையானதை அவர் கட்டாயம் செய்யணும்.
1: எழுதிவிடுவோம்.
2: மற்றது மற்றது வந்து எனக்கு அமெரிக்காவில போயிருக்கு, சரியான விருப்பமாகவும் இருக்கு.
1: அவற்ற முகம் நீங்க எல்லா பக்கத்திலையும் பார்க்கலாம். நீங்க வைத்திருக்கின்ற பணத்தில் பார்க்கலாம், நீங்கள் வைத்திருக்கின்ற பாஸ்போர்ட்டில் பார்க்கலாம், எல்லாவற்றிலையும்
2: இருக்கிறது எல்லாம் எந்த மதிப்பு பிடிக்காது. அப்ப அங்க போயிருந்த என்னண்ட மாதிரி நான்
1: யோசித்தேன்.
2: இந்த நேரம் அந்த முகத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம் இல்லோ.
1: அங்க போனப்பிலுக்கு வரணும். ஓகே,
2: அங்க இருந்து வரலாம் நினைக்கிறேன்.
1: வரலாம்.
2: பணத்தை பணம் தானே கூட நாங்கள் பிளாங்குவோம் கையில. அப்ப இந்த நேரம் அந்த முகத்தை பார்க்கலாம் என்னண்ட அழ. நிறுத்தம் என்று சொல்லுவேன், நாளைக்கு இடத்தை தொடங்குவேன். அப்படி அவருக்கு நல்ல மதிப்பு அந்த வழியிலும் நல்ல மதிப்பு இருக்கிறது. மற்றது எங்கெந்த நாட்டை பொறுத்தளவில் நேற்று இப்போ பார்த்திருந்தேன், மந்திரனுக்கும் அர்ஜுனாக்கும் புத்தகங்கள் உடை உடுத்து போட்டோ போட்டிருந்தார்கள். ரெண்டு பேரும் நல்ல தூதானாக்க. அதோட அர்ச்சனா இன்னும் இந்த அளவு மறுகையில் இருந்து கோர்ட்டுக்கு போய் என்றும் திருந்தே இல்லை என்றால் வேற கடைசி வரையும் திருத்தில. அவருக்கு மெண்டல் கேஸ் தான்.
1: என்னம்மா ஒரு ஒரு எங்களுடைய நாட்டில் இருக்கிற ஒரு தலைவரை பற்றி பிடிச்சலாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லை. நல்லவற்றை அவரும் செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும்.
2: சிந்தித்து கதைக்கணும். எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தால் நாட்டில மற்ற மக்கள்கிட்ட எதிர்ப்பு தான் பெறுவர். மற்றதையும் கொண்ட தலைப்புக்கு வந்தால் நாங்கள் அதிகம் சாதாரணமா போய்க்கு அதிகம் பெல்ட் போட நினைக்கிறேன். முன் சீட்ல இருக்கிறவர் தான் கூட போடுவார். சின்ன பிள்ளைகளுக்கு கட்டாயம் போடுறது. தூரங்களுக்கு போறேன்டா கட்டாயம் நான் எல்லாம் போட்டுத்தான் போறது.
1: திடீரெண்டு தண்ணிக்குள்ள விழுந்தா அவ்வளவுதான், அப்ப எல்லாம் சரியா போடணும். என்னமா
2: கார்ல போறதை சொல்றேன் நான். மற்றது இப்ப எனக்கு வெஹிக்கிள் இருக்குத்தானே, அந்த வெஹிக்கிள் ஏறினால் உடனே அந்த டிரைவரே போட்டு
1: விட்டுடுவேன்,
2: கார் சீட்டு பெல்டே போட்டு
1: விட்டுடுவேன்.
2: அந்த வாகனத்துல போடாமல் போகவே இல்லாது.
1: ஒரு கண்டிப்பு இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு பெரியவர்கள் பெரியவர்களும் கண்டிப்பாக போட வேண்டும்.
2: மற்றது கப்பல் பயணம், கப்பல்ல போறேன்டா ரசிகன் சொன்ன போல முன்னுக்கு ரெடியாக போட்டு கொண்டிருக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: ஆபத்து வருகிறதோ இல்லையோ, தண்ணீருக்குள் போவதற்கு முன்னதாக அதை சரியாக நாங்கள் போடுவதுதான் சிறப்பு, நம் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு.
2: எதுக்கும் நமது உயிர் தான் முக்கியம்.
1: இனி சமர் வரப்போது
2: பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் முன்கூட்டியே அதுகளை தயார்படுத்திக் கொள்வது நல்லது.
1: அப்ப இந்த விமானத்துல சொல்லக்களை எல்லாம் அம்மா பார்த்து கொண்டிருக்கிற, நீங்கள் அப்படி சொல்லுவீனம் இல்ல? சில நேரத்துல அப்படி விமான விபத்து வந்தா அதை போடணும், இதை போடணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் என்று சொல்லி எல்லாம் கேக்குற நீங்களும்.
2: விமானத்திலும் விமானத்திலும் ஏறணும்னா கட்டாயம் பெல்ட் போடத்தானே வேணும்.
1: அது ஓகே,
2: போட வேணும். மற்றது அவர்கள் முதல் விமானம் புறப்பட முந்தையே சொல்லுவார்கள் தானே, இப்படி தைச்சல ஒன்று நடந்தால் இப்படி என்ன என்ன மாதிரி செய்யணும் அதை சொல்லுவார்கள். அப்ப நாங்கள் அது அதுல கவனமாக இருக்க வேணும்.
1: விமானத்துல போய் அதுக்கு பிறகு கார்ல போக்கிலேயே பெல்ட் போடாமல் போய் விபத்துக்கள் வருகிறது. விமானத்துல இருந்து விழுந்தா என்ன நடக்கும் என்று யோசிச்சு பாருமா. அவ்வளவுதான், போட்டால் என்ன, போடாடி என்ன, போடுகின்ற போதே பாதி பேருக்கு உயிர் போய்விடும். அது கொஞ்சம் பயங்கரமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இந்த பாதுகாப்பு அங்கிகள் கண்டிப்பாக எல்லாவற்றுக்குமே நம்முடைய உயிரை பாதுகாப்பதற்கு நாங்கள் போகின்ற இடங்களிலே எல்லாமே கொடுக்கப்படுகின்றது. அதை நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலே எடுத்துக்கொள்வது கிடையாது. எல்லாவற்றையுமே அது பரவாயில்லை, அது பரவாயில்ல, ஓ அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு விபத்து வந்ததற்கு பிறகு அதை பற்றி இதை நாங்கள் செய்திருக்கலாமோ, இதை நாங்கள் போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சிந்திக்கின்றோம். அதுதான் அந்த அண்மையிலே இந்தியாவிலே நடந்த ஒரு விபத்திலே அம்மா பிள்ளைகள் எல்லாம் இறந்த ஒரு செய்தி. அது மிக கவலைக்குரிய ஒரு செய்தியாக இருந்தது. மிக முக்கிய காரணம் அவர்கள் தண்ணீருக்குள் போகின்றார்கள், போட்டிங் செய்கின்றார்கள். போகின்ற பொழுது அது திடீரென்று ஒரு காற்று மழை எல்லாமே வரக்கூடியதாக இருந்தால் அதற்குரிய பாதுகாப்புகள் கண்டிப்பாக இருந்திருந்தால் அன்று நிறைய பேருடைய உயிர்களை பாதுகாத்திருக்கலாம். அது அவர்களுடைய
2: மற்ற விமானத்தில் போய்க்கும் விமானம் ஒரு பக்கம் சரியில்லை நினைக்க நாங்கள் பயப்படுறோம். அப்ப அதுக்கு தக்க மாதிரி நாங்களும் அதை தயார்படுத்திக் கொள்வோம்.
1: அதுதான் கண்டிப்பாக அதெல்லாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான மரணங்களை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் சாதாரணமான வாகனங்கள் ஓட்டுவதிலிருந்து இப்ப சைக்கிள் ஓடுகின்றவர்களுக்கு கூட சொல்வார்கள் இல்ல, இப்ப பைக்கில் போகின்றவர்கள் தலைக்கவசம் போட வேண்டும் என்று. அதையெல்லாம் சில நேரத்தில் செய்யாமல் போவார்கள். அப்ப விழுந்தவுடன்
2: கட்டாயம் கட்டாயம் பைக் ஓடுறதென்றாலும் இந்த சும்மா பைசைக்கிள் ஓடுறதென்றாலே கட்டாயம் தலைக்கவசம் போடுவோம்.
1: அது விழுந்தால்
2: சும்மா வீட்டுல சும்மா ஓடலாம், அந்த வெளியில ரோட்டுக்கு போறதுன்றா கட்டாயம் தலைக்கவசம் போட்டுத்தான் போவோம்.
1: அப்ப நிறைய பாதுகாப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் பார்ப்பது மட்டுமல்லாமல் செயலிலும் இருக்க வேண்டும்,
2: செயலிலும் இருக்க வேண்டும்.
1: சரி, நல்லதம்மா, நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. அப்ப மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நேரம் 9:39 ஆகின்றது. இது இந்த மாதிரியான விபத்துக்கள் நிறையவே இருக்கின்றது. அதில் நிறைய பேர் இறந்திருக்கின்றார்கள். அதற்கு முன் தற்பாதுகாப்புக்காக சில விடயங்கள் எல்லாமே நாங்கள் சில நேரத்தில் எப்படி எடுத்துக்கொள்வது, அது சும்மா சொல்கின்றார்கள். இப்போ போலீஸ் சில நேரத்திலே டிக்கெட் தருவார்கள், இல்லை இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சரியாக உங்களுடைய கார் வாகனத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது பெல்ட் போடாமல் போனதற்கு அப்பொழுது அவர்களை நாங்கள் அந்த மாதிரி எல்லாமே பேசி தீர்த்து விடுவோம். இவர்களுக்கு ஏன் இதை இப்படி கொடுத்தார்கள் அப்படி கொடுத்தார்கள் என்று அவர்கள், அது அவர்களுடைய நன்மைக்காக அல்ல, அது உங்களுடைய நன்மைக்காக. நாங்கள் அதை எடுத்துக்கொள்கின்ற விதம் சரியான குறைவாக இருப்பது கவனக்குறைவு. அதற்கு பிறகு ஒரு விடயம் நடந்ததற்கு பிறகுதான் அதை பற்றி நிறையவே சிந்திக்கின்றோம். சரி பார்க்கலாம். முனைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம். காலை வணக்கம் ராஜா.
3: காலை வணக்கம். அப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்கள்?
3: காலை விழுந்துட்டு சூப்பரா இருக்கிறோம்.
1: இந்த மாதிரியான ஒரு காலநிலை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏனென்றால் அந்த துளிர் மரங்களிலே வந்து பச்சை துளிர் விடுவதும் ஒரு தனி அழகு இல்லை அது பார்ப்பதற்கும்.
3: ஆனா இந்த டைம்ல என்ன சொன்னிக் சீசனும் கூடுதலா இந்த டைம் சொன்னா இந்த மூக்கு கன்ஜஷன் அதுல வந்து கணக்கு வரும்.
1: அது நிறைய பேருக்கு இருக்கிறது. இங்கு வந்து
3: மஞ்சள் பூ பூக்கும் அது அந்த டைம்ல வரும். மற்ற இலையில மகரந்தம் வரும் போதும் அது இண்டெக்ஸ் வந்து காற்றுல அதுல அளவு கூடதா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவேருக்கு இருக்கு. அப்புறம் கூட பல பண்டிகை இதை பற்றி
1: பாதுகாப்பு சில சில இடங்களிலே சொல்லப்படுகிற சில விதிமுறைகள், நாங்கள் அதை சரியாக முறையாக கேட்கின்றோமா? என்னென்ன விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றது? தண்ணீருக்குள் போகலாம், வாகனங்களில் போகலாம், விமானத்தில் போகலாம், எல்லாவற்றிலுமே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதை நாங்கள் கேட்பது மிக குறைவாக இருக்கிறது. சாதாரணமான ஒரு வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுது கூட பின்னால் இருப்பவர்கள் பெட் போடுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லுங்க.
3: பின்னால் இருக்கிறாங்கன்ற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. குறிப்பா அந்த வயதானவர்கள் இலங்கையிலிருந்து வந்தார்கள்
1: இருக்கிறாங்க,
3: ஊர்ல பெல்ட் வேலை போடாமல் இருக்கிற இப்ப இங்க வந்தாலும் அதே தட்டன்லாம் தொடங்கணும் எனக்கும்
1: சண்டையாயிரும்.
3: நான் யாராவது வாகனத்தில் ஏறினா அதாவது கார் டிரைவுக்கு போறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்துட்டு கேட்பேன் எல்லாம் பெல்ட் ஓகே வந்து. சில பேர் கிட்ட வந்து இது பக்கத்துல பின்ன போகும்போது முதல்ல பெல்ட போட்டு கிட்ட வரக்கூடாது. என்ன வயதானாக்கள் அது அங்க அப்படி பழக்கப்பட்டணும். அங்க ஸ்ரீலங்கால அந்த பெல்ட் போடுற பழக்கம் ஆரம்பங்கள்ல இருக்கு இல்ல.
1: ஆமா,
3: அதனால அது அந்த ஒரு இது உண்டு. மற்றது சேஃப்டினால அது எங்கட நல்லனுக்காக நாங்க நிக்க வேணும். மக்கள் அதை பெருசா கேர் எடுத்துக்கொள்ற மாதிரி இல்ல. இப்ப மேற்கத்திய நாடுகள்ல அவங்களுக்கு கொஞ்சம் சட்டங்களை இறுக்கமா வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணதால தண்டனைகள் நிதி அதாவது அவங்களுக்கு பணம் மூலமா வசூல் அறுவடை செய்யறதால நீங்கள் ஒரு வழி இல்லாம போடுறீங்க
1: இல்லையா.
3: சட்டம் இல்லாமல் இருந்து ரெண்டு வாங்க ஒருத்தன் சீட் பெல்ட் போட மாட்டான்
1: கண்டிப்பாக.
3: அப்ப சட்டம் இறுக்கமா இருக்கிறதாலதான் சில வேளைகள்ல மக்கள் வந்து டிக்கெட் போயிடும் பாயிண்ட்ஸ் போயிடும்ன்றதுக்காக போடணும். ஆனா சின்ன பிள்ளைகளோட இருக்க வலும் அவதானமா இருக்கணும். சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் வளர தொடங்கிட்டோம்னா அது பெல்ட்டியை கலாட்டி போடும். எனக்கு இருக்க நினைக்கிறேன் இந்த மகன் 3-4 வயது இருக்கும் போது இருக்கா அப்படி நடந்தது. நான் கவனிக்கல, அவர் பெல்ட்டை கலட்டிட்டு போலீஸுக்கு கை
1: காட்டிக்கிட்டேன்.
3: அப்ப அது எங்களை விட்டு பக்கத்துல நடந்த நான் இந்த பக்கம் திரும்பிட்டு அந்த பக்கம் திரும்ப பார்த்தா போலீஸ்காரன் லைட்டை போடுறான். என்னன்னு பார்த்தா அவர் பெல்ட்டை சீட் பெல்ட்டை கலட்டிட்டு போலீஸுக்கு கண்ணாடிக்கெல்லாம் கையை காட்டிட்டார். அவன் அடுத்த ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு டோரையும் ஓப்பன் பண்ணி போட்டு டோரை ஓப்பன் பண்ணாம ரெண்டு பக்கம் காட் மாதிரி வந்து நின்றுட்டு சொன்னான் விண்டோ இறக்கண்டு இறக்கினா பார்த்தா மகன் சீட் பெல்ட் இல்லை. நான் சொன்ன நான் போட்டு தான் இருத்தேன். நான் அவர் கொஞ்சம் ஆக்டிவானால இப்ப கலட்டிட்டார் பெல்ட். அவங்க இதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் இல்ல தானே, மூணு பாயிண்ட்ஸ் டிக்கெட் வாங்கித்தான் அனுபவம். அது சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ரா கேரா இருக்கணும். சின்ன பிள்ளைகள சில பிள்ளைகள் வந்து கலட்டி விடுவோம் பெல்ட் கலக்கி அந்த பெல்ட்டுக்குள்ள இருக்க கஷ்டமா இருக்கு. அதனால அந்த விஷயங்களை நாங்கள் தான் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவதானமா இருக்கணும். ஆனா கூடுதலான ஆக்சிடென்ட்ல நீங்க யார் கூட பாதிக்கப்படுறதுன்னு சொன்னா டூ சீட்ல இருக்கிறாக்கள் பெல்ட் அணியாமல் இருக்கிறாக்கள் தான் எந்த ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் கிராஷ்ல வந்து அதிக அளவு உயிர் இழப்புகள் வர்றதுக்கும் அதுதான் காரணம். சில ஆக்சிடென்ட் பாத்துக்கணுமா, அதாவது ஒரு ஓவர் 100க்கு மேல போற ஹைவேல யாராவது பிரேக் போடும்போது பின்னுக்கு இருக்கிற ஒரு சீட் பெல்ட் போட இல்லைன்னா முன்னுக்கு இருக்கிற கண்ணாடிய உடைச்சு கொண்டு வழியில போய் விழுந்து இறந்துருக்கிறார். ஏன்னா அது சடன் பிரேக் தானே, ஒரு ஓவர் ஸ்பீட்ல போற வாகனத்துக்கு நீங்க பிரேக் போடும் போது அது பின்னுக்கு இருக்கிறாள் அப்படியே கண்ணாடி முன் கண்ணாடியை பிச்சு கொண்டு வழியில போய் அந்த அளவுக்கு மோசமான ஆக்சிடென்ட்கள் எல்லாம் நடக்குது. ஸோ சேஃப்டி, ஆனா இப்ப எல்லாம் சட்டங்கள் இறுக்கமா இருக்கிறதால நீங்க அப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப மாட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு சார்ஜ போடுவாங்க அப்படின்ற ஹியூமன் ஸ்லாட்டர் அல்லது நெக்லிஜென்ஸ் என்று சொல்லி உங்களுக்கு சார்ஜ போட்டு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அது 5 இயர்ஸா இருக்கலாம், சில 10 இயர்ஸாகவும் போகலாம்.
1: கவனமாக இருக்கும்.
3: இப்ப சட்டங்கள் எல்லாம் சரியான டைட்டா இருக்கு.
1: அதே மாதிரி
3: ஹியூமன் ஸ்லாட்டர் என்று சொல்லி கேஸ புக் பண்ணி மேனேஜருக்கு ஒரு மாதம் நடந்தது சிமெண்ட்ல காஃபிய வேண்டிட்டு பெல்ட் ஒரு கையால இழுத்து கொண்டு செல்போனை இன்னொரு கையால தூக்கி இருக்கிறார். பக்கத்துலயே பார்க்கிங் ஸ்பாட்டுக்குள்ளேயே அவங்க பார்க்கிங்ல நின்று இருக்காங்க. அன்னைக்கு அவங்களே தான் கொஃபி கொண்டு வந்தவங்க இதுல காரையும் டோ பண்ணி 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணி கணக்க அமௌண்ட் தண்டமும் கொடுக்கப்பட்டது. அப்ப இங்கேயும் நாங்கள் கொஞ்சம் அவதானமா தான் இருக்க வேணும். ஆனா
1: அவர்கள் கூட இந்த நாங்கள் எங்களுடைய சின்ன சின்ன வீதிகளில் எல்லாமே பிள்ளைகள் எந்த விதமான தலைக்கவசங்களும் இல்லாமல் ஓடுவார்கள். அது எல்லாம்
3: மிக முக்கியமா நீங்க இந்த சைக்கிள் இருந்து சொன்னதால ஒரு விஷயம் சொல்றேன்னா, அதாவது சொல்லுவாங்க, அதாவது மண்டை உங்களுக்கு தெரியும் நம்மளோட மூளை வந்து கிட்டமுட்ட அப்படின்னா ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஜெல்லின்னு உங்களுக்கு தெரியும், ஜெலி. அப்ப அதுக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு 1/2 இன்ச் திக்கான ஒரு மண்டை ஓட்டுக்குள்ளதான் இந்த ஜெல் இருக்கு. அப்ப அது விழும்போது முன் அது சொல்லுவாங்க பிடரி பக்கம் விழக்கூடாதுன்னு சொல்றது காரணம்னா, பின்பக்கமா நீங்க விழும்போது உங்களோட மண்டை நிலத்துல அடிபட்டுதுன்னா உள்ளுக்கு இருக்கிற ஜெல் வந்து தெரிஞ்சா இந்த சூப் மாதிரி வந்து அதாலதான் அவங்க சொல்றாங்க உடம்புல எந்த பகுதியில நீங்கள் காயம்பட்டாலும் வெட்டலாம் ஆபரேஷன் செய்யலாம் இது செய்யலாம். ஆனா மண்டை பகுதி அதான் மெயின் கம்ப்யூட்டர் பிரெயின் அதுதான் என்ன. இப்ப மண்டை பகுதி இடங்கி வந்து சொன்னா உங்களால் ஒன்றுமே செய்யலாம். அப்ப அதாலதான் இந்த விழும்போது கூட சின்ன பிள்ளைகள் கூட விழும்போது மண்டை அடிபட்டா உடனே உறைஞ்சிரதோ அல்லது ஏதாவது செய்யறது அந்த ரத்தோட்டங்கள்ன்றது மற்றது பின்பக்கமா விழும்போது மிக மோசம். அதே மாதிரி நெத்தி பக்கமா விழுகிறதும் சில மோசமான இருக்கு. இப்ப கூட கொக்கியில பாத்துருப்பீங்க அந்த ஹெட் கன்ஜெஷனால வந்து அதிக அளவு பேர் பரலைஸ்
1: ஆயிருக்கிறாங்க
3: ஐஸ் ஹாக்கியில. அப்ப அதால மக்கள் கொஞ்சம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் உண்மையில சைக்கிளோடைய ஹெல்மெட் போட்டுதான் ஓட விடுவோம். அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் ஓடுறாக்களும் கூடுதலான ஆக்கள் ஹெட் கன்ஜெஷனுக்காக போடணும். சட்டம் அப்படி இருக்குது, போடாம உடையலாது. ஆனால் சில பேர் அதை ஒரு கேலஸா எடுத்துக்கொண்டு போறாக்களும் இருக்கணும். அதாவது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் வருதால அவங்களுக்கு மட்டுமல்ல, சில பேர் செய்யற தவறுகளால நல்ல ஒரு டிரைவர் கூட சில நேரம் அவருடைய குடும்பம் இறந்து போயிருக்கு. என்ன அந்த வகையில சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்க வந்து இப்ப கூடுதலாகமா கடல்கள்ல நீங்கள் ஸ்விம்மிங் இதில் போனீங்கடா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த வெஸ்ட் கொடுப்பாங்களே இல்லையா, சின்ன பிள்ளைகளுக்கு கூட தருவாங்க ஒரு போட்டுல இதில் போறோம்டா அது போடாம இருக்கல. எங்கிட்ட நாடுகள் வளர்ச்சி இல்லாத நாடுகள்ல சில நாடுகள்ல அந்த வசதி எழுமையில மற்றது இங்க கோஸ்ட் கார்டு இருக்கு. ஏதாவது எமர்ஜென்சி லைன் நீங்க அமர்த்தினீங்கன்னா கோஸ்ட் கார்டு வரும் வெரி ஃபாஸ்டா. அந்த சரௌண்டிங்குள்ள எப்படியும் ஒரு கோஸ்ட் கார்டு இருக்கும் அல்லது அவங்களோட நேவல் ஃபோர்ஸ் இருக்கும். ஏதாவது ஒன்று ரஷ்யன்னு சொன்ன மாதிரி பங்களாதேஷ்ல சொல்லுவாங்க ஒவ்வொரு அந்த மழை சீசனுக்கும் அடிக்கடி கப்பல் பிரண்டு நிறைய சேலஞ்ச் ஆகும். ஓவர் கிரௌட் ஆன பாப்புலேஷனும் அங்க வந்து எந்த சேஃப்டி எக்யூப்மெண்டும் இல்ல, எந்த சேஃப்டி ரெகுலேஷனும் இல்ல. சில நாடுகள்ல இப்படிதான் இருக்குது. ஆனா அன்றைக்கு இந்தியால நடந்த விபத்துன்றது வந்து இதுதான் முதல் தடையும் இல்ல, இதுதான் கடைசியும் இல்ல.
1: ஆனா
3: அது ஆப்ரேட் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கணும், ஒரு மினிமம் ஒரு செக்யூரிட்டி இருக்கணும், அல்லது அந்த நாட்டு கோஸ்ட் லைன்ல ஒரு கோஸ்ட் கார்டு இருக்கணும். அங்க நிறைய டூரிஸ்ட் போற இடம் இல்ல அப்ப கேரளா. ஆனா அந்த நாடுகள்லாம் இதை பற்றி கேர் எடுக்கல. அது எந்த நாடுன்றது முக்கியம் அல்ல, ஒரு டூரிஸ்ட் போற இடத்த வந்து மிக பாதுகாப்பா அந்த டூரிஸ்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தானே.
1: அதுதான் அது விபத்து நடந்ததற்கு பிறகுதான் பாதுகாப்பு அங்கிகள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று தேடுகின்றார்கள். அப்பொழுது தண்ணீருக்குள்
3: அதை வந்து இப்ப அரசாங்கமே ஒரு மேண்டட்டோரியா கொண்டு வந்த இந்த நாடுகள்லாம் மேண்டட்டோரி கண்டிப்பா நீங்க போட்டே ஆகணும் அப்படி அங்கேயும் அந்த சட்டங்களை கொண்டு வந்து மேண்டட்டோரி ஒரு நீர்ல போற கப்பல்ல என்று சொன்னா அது சேஃப்டி. அப்ப அதை மேண்டட்டோரி கண்டிப்பா நீங்க பெல்ட் போட்டுதான் அதுல இருக்கணும் சட்டம் வந்துட்டு சொன்னா எல்லாருமே அதை பாக்குறாக்களும் அதை பரவணும். மற்றது பக்கத்துல இருக்கிறாக்கள் கூட சொல்லுவோம் கண்டிப்பா சட்டம் நீங்க போடத்தான் போனோம் அல்லது அதை அந்த நாட்டோட கோஸ்ட் கார்டு வந்து இடையில வெரிஃபை பண்ணணும் ஒரு கப்பல்களை இடையில மறைச்சு எல்லாரும் போட்டுருங்க. இப்ப இங்கே அமெரிக்கா கனடா எல்லாம் அப்படி இருக்குது
1: என்ன,
3: நீங்க கப்பல்ல போனா கூட கோஸ்ட் கார்டுல இது இல்லாமல் வெஸ்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் அந்த கப்பலை வச்சிருக்க ஓனருக்கும் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் கான்ஃபர்மைஸே பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய ஆக்சிடென்ட்கள் இங்கே அதிகமாக இருக்குது தான், எல்லா விதமான ஆக்சிடென்டும் இருக்குது.
1: ஆனால் சமர் காலம் வருகிறது, இன்னும் அதிகரிக்க போகிறது. இப்போ கவனமாக
3: இதில் மிக முக்கியமானது வந்து சமரில் வந்து நான் பார்த்து அந்த எப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் இந்த மோட்டார் சைக்கிள் ஓடுறாக்கள் இருக்கு நம்மளாம் தாமருக்குல அவங்கள அட்டாசம் தாங்கல. அது சில நேரங்கள்ல இப்ப நாங்க 110-120 மேல போகும்போது எங்களை ஓவர்டேக் பண்ற மோட்டார் சைக்கிளோட ஸ்பீட பாத்தீங்கன்னா 140 மேல இருக்கு. அதுவும் போட்டிக்கு ஓடுவாங்க திடீர்னு ஊர்ல சொல்லுவாங்க சில்வண்டு வரவன் லைனையும் கட் பண்றது மட்டுமில்லாமல் அவங்க போற ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா அவ்வளவுதான். அது அரசாங்கமும் போலீசால கூட சில இதெல்லாம் கட்டுப்படுத்தினா அவங்கள வாங்கினதுங்களோட ஸ்பீட் வந்து அதிகம்.
1: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 9:52 ஆகின்றது. ஏனென்றால் இனி வருகின்ற காலங்கள் எல்லோருமே வெளியிலே நிற்கப் போகின்ற ஒரு காலங்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. இதிலே நான் நினைக்கின்றேன் 2-3 முன்னதாக எங்களுடைய தமிழர்களுடைய ஒரு பையன் சின்னவர் வந்து சைக்கிளிலே வெளியிலே போகும்போது அடிபட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அதே நேரத்திலே வந்து இதுதான் அந்த பாடசாலை விட்டு வந்த உடனே ஒரு சைக்கிள் ஓடுகின்ற மோகம் நிறைய பேருக்கு இருக்கலாம். அதே நேரத்திலே வந்து அந்த பாதுகாப்பு தலைகளுக்கு சரியாக போட கவசங்கள் போட வேண்டும் அந்த மாதிரியே பெற்றோர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் சில குழந்தைகள், அதாவது இது சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அவர்கள்

அவர்களுடைய தவறு என்பது அடுத்த பக்கமாக இருக்கும். ஆனால் நாங்கள் எதுவுமே எதிர்பாராமல் சில நேரங்களில் வாகனங்களை ஓடிக்கொண்டு போகின்ற பொழுது திடீரென்று யாராவது சைக்கிளில் வந்து விழுந்தால் என்ன செய்வது? ஆனால் இங்கு இருக்கின்ற சட்டங்கள் குழந்தை அது நாங்கள் பாதுகாப்பாக பார்த்து போயிருக்க வேண்டும், இந்த மாதிரி எதிர் சட்டங்களை மாற்றி அமைத்து விடுவார்கள். ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இந்த இனி வருகின்ற மாதங்கள் சமர் காலங்களில் தான். இந்த அதிகமான விபத்துக்கள் எல்லா பக்கங்களிலும், அதாவது வீதிகளிலும் வரலாம், நாங்கள் வாகனங்களில் ஓடிக்கொண்டு போகின்ற பொழுது, இப்ப சாதாரணமான இப்ப ராஜா சொன்ன மாதிரி மோட்டர் பைக்காக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், உங்களுடைய கார் வாகனங்களாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் கூடுதலானவர்கள் போட்டிங் போவார்கள், இல்லை தண்ணீரை பார்த்த உடனே அதற்குள் போக போக வேண்டியவர்கள் அதற்குரிய சரியான பாதுகாப்பை அணிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே வந்து தற்பாதுகாப்புக்காகத்தான் சில சில விடயங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அதை நாங்கள் கேட்பது சில நேரத்தில் பார்ப்பது மட்டுமாகவே விட்டு விடுகின்றோம். ஆகையினால் இப்போ வாகனத்திலே சின்ன குழந்தைகள் இருந்தால், இப்போ டிக்கெட்டுகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் ரொம்பவே அவர்கள் குழந்தைகளுக்கு யாருக்குத்தான் விருப்பம்? இப்போ வயதான ஒருவருக்கு கூட பெல்ட் போட்டு விட்டு இருக்க வேண்டும் என்றால் ஐயோ கொஞ்சம் தூரம்தானே, அதை சும்மா அப்படி பிடிச்சு கொண்டு இருக்கலாம், இப்படியெல்லாம் நாங்கள் உட்பட எல்லோருடைய சிந்தனைகளிலும் அப்படித்தான் இருக்கின்றது. அதை அதாவது நாங்கள் அதை ஏன் போட வேண்டும் அப்படி என்று சொல்லி யோசிக்கின்றோம். ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய உயிர் பாதுகாப்புக்காகவே உயிர் அங்கிகள் அப்படி என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆகையினால் அது இலங்கை இந்தியாவிலே ஒரு இது பக்கத்தில் தானே, பக்கத்தில் தானே, பக்கத்தில் தானே என்று சொல்லியே நிறைய பேருடைய உயிர்களை மாய்த்திருக்கின்றார்கள். ஆனால் இது நிறைய பாதுகாப்பு முக்கியமாக இருக்கின்றது. அது ஒரு விபத்து நடந்ததற்கு பிறகு அதை பற்றி நாங்கள் நிறையவே சிந்திக்கின்றோம். ஆகையினால் கண்டிப்பாக அதை இந்த மாதிரியாக பாதுகாப்பு அங்கிகள் கண்டிப்பாக நீங்கள் தண்ணீருக்குள் போவதாக இருந்தால் என்ன, எங்கு சென்றாலும் கூட காப்பாற்றப்படக்கூடியதாக இருக்கும். ஓரளவுக்கு நம்முடைய உயிர் நம்மோடு இருக்கும் என்று தெரிந்தும் நாங்கள் தேவையில்லாமல் நம் இந்த மாதிரியான விபத்துக்களை நாங்கள் தவிர்த்து கொள்வதற்காகவும் இந்த மாதிரி சம்பவங்கள் இப்பொழுது அதிகமாக பகிரப்படுகிறதன் காரணமாகவே நாங்கள் அதை பற்றி நான் இன்று பேசிக்கொள்ளலாம். ஏனென்றால் எதிர்வருகின்ற காலங்கள் எல்லாமே நல்ல ஒரு சமர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக சில விடயத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதற்கு தான் அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டு அப்படியே தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நேர்களையும் சந்திக்கலாம் வருகின்ற விளம்பரங்களை தொடர்ந்து.

0: தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் FM 102.9
1: பார்க்கிறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட

0: இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக் கொள்ளலாம்.
1: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏஷியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
0: மின்னல் வேகம், பெரிய சேமிப்பு, குறைந்த விலை.
1: டெக் மைண்ட்ஸ் வணிக இணையம், வணிக தொலைபேசி மற்றும் ஃபாக்ஸ் வெறும் $99.99 மட்டுமே.
0: வீட்டு இணையம் ஒன்றை $29.99 முதல் பெற்றுக் கொள்வதோடு முழு வருடத்திற்கான ஹோம் போன் ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: உலகம் பேசும் இன்டர்நெட். உங்கள் வாகன திருத்த வேலைகளுக்கு கராச்சி மிஸ்டர் பிரஸ் நம்பிக்கை மிகுந்த நிறுவனம். பழைய புதிய அனைத்து வகையான வாகன பராமரிப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம். கராச்சி மிஸ்டர் பிரஸ் நிறுவனத்திடம் அதிக அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் தரமான சேவைகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் பல சிறப்பு சேவைகளும் உங்களுக்காக இருக்கின்றது. லீசிங் லிப்ட் வாடகைக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாடுங்கள் கராச்சி மிஸ்டர் பிரஸ்.
1: இலக்கம் 97-91 ரோமேனிய சோவே அண்ட் ப்ளூவா செல்லாரினில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு செல்லையா கிருபா 514-945-4641 அல்லது 514-609-6888.
2: இன்றைக்கு சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
3: இருக்காதா பின்ன, நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
4: இது என்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டுறீங்களே?
3: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்ஷேல வாங்கினான்.
4: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போலண்டு.
3: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால்ல இருக்கிற V&Watt சூப்பர் மார்ஷேல வாங்கலாம்.
0: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள், அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டு இறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே V&Watt 4919 Boulevard North Dam Laval.
3: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
0: தொடர்புகளுக்கு 4505052222. மாஷே V&Watt 7700 Fabry Montreal 5375 Boulevard Henry Brosa Montreal North. ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு V&Watt சூப்பர் மாஷே.
3: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
5: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக் கொள்ளலாம்.
3: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
5: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக் கொள்ளலாம்.
3: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: Fish Cartel, இலக்கம் 1581 Rue Gentilhon East, Montreal, Fabry Metro க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
6: அந்நேரை கொண்டாடும் அற்புத நாள் வந்தாச்சு. 17வது ஆண்டாக உமா வீடு வணக்கம் அன்னையர் தினம்.

நேரம் சரியாக 10:04 நேர்கள் வணக்கம். ஐத்தம் நிகழ்ச்சிகளோடு சரியாது விளம்பரத்திலே ஒரு சிறிய மாற்றம் வந்துவிட்டது. எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம 2-3 நாட்கள் இருக்கின்றது அப்படின்ற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி கொள்கின்றோம். எல்லோரும் சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கின்றது. மாற்றியலில் இருக்கின்ற எல்லா கலைஞர்களுமே வந்து உங்களுடைய மனதுக்கு பிடித்தமான, கண்களுக்கு குளிர்ச்சியான, நிறைய அழகான நடனங்களை எல்லாமே தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் அப்படின்ற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு அப்படியே இணைப்பில் இருந்தவர் நீங்கள் மீண்டும் அணிந்து கொள்ளுங்கள். காணவில்லை நேற்றோடு நல்ல ஒரு விடயத்தை பற்றி பேசிக் கொள்கின்றோம். உங்களுடைய அனுபவங்கள் நிறையவே இருக்கும். இது தற்பாதுகாப்புக்காக நீங்களும் உங்களுடைய உறவுகளிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஆகையினால் இது ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் வருகின்ற காலங்களிலே வந்து ஒரு விபத்து நடந்ததற்கு பிறகு அதை பற்றி நாங்கள் நிறையவே கவலைகள் படுவது, அதற்கு முன்னதாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தில் தான் நாங்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கணும். கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருந்தாலும் உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பாதுகாப்பு கருதிதான் அந்த தலைப்பிலே நான் எடுத்துக்கொண்டேன். ஒரு விபத்து நடந்திருக்கின்றது. இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னதாக எங்களுடைய தமிழ் பையன்கள் நடந்திருக்கிற விபத்து என்றபடியினுடைய டக்கன் உடனடியாக சொல்வார்களில், ஐயோ என்னுடைய குழந்தைக்கு இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்லி. ஆகையினால் இது இனி வருகின்ற காலங்களில் இந்த மாதிரி விபத்துக்கள் அதிகமாக இருக்க போகிறது, அதிலிருந்து நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றோம் அப்படின்ற ஒரு விடயத்தை நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்டு வருகின்ற பாடலை தொடர்ந்து பேசிக்கொள்வோம்.

0: இனி மாற்றும் காதலி அழகான ஒரு பாடல் கேட்டிருக்கின்றோம். சரி, இணைப்புக்கு வந்திருக்கின்றவர்களையும் சந்தித்து விட்டு அப்படியே நாங்கள் பேசிக்கொள்வோம். காலை வணக்கம் பத்மா.
1: வணக்கமுமா. வணக்கம்,
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் நலமுடன் இருக்கிறேன். எல்லோரும் நலமுடன் இருக்க, உமாவும் நலமுடன் இருக்க வாழ்த்து கொண்டு, இன்றைக்கு பேசியவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அதை நான் தொடக்கம் கேட்கல, இன்றைக்கு பாஜக அரிச்சல கேட்டேன், அதுல இருந்து கேட்டேன், அதுக்கு முதல் கேட்கல நான். மற்றது நல்ல தலைப்பு இன்றைக்கு கொண்டு வந்த இளையன்னு சொன்னா, இந்த விபத்து நடக்கவே இப்ப நாங்க ஆரம்பிச்சாங்க, இப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் ஒரு 5 நிமிஷம் பேராது, அதாவது புரொடியூசர் தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி இருக்கிறார் தானே, அதாவது விஜய்க்கு பெயர் வாங்கி கொடுத்த பூவே உனக்காக, உள்ளாத மனமும் துள்ளும், சரத்குமார் பேர் சொன்ன படம் சூரியவம்சம், புரொடியூசர் ஜீவாண்டி அப்பா,
0: அதாவது
1: ஜெய்ப்பூர்ல விபத்து, சாலை விபத்துல நடந்திருக்கிறார். நான் இப்பதான் தெரிஞ்சு வந்தேன், இப்பதான்
0: இப்பொழுதுதான் ஆனாலும் அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வரவில்லை.
1: உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: நான் இந்த பக்கம் உடனடியாக வரும் ஒரு பக்கம் இருக்கிறது, அதை உடனடியாக எனக்கு இன்னும் ஒருவர் அனுப்பி வைத்திருந்தார். ஆனாலும் அது இன்னும்
1: உறுதிப்படுத்தியாச்சு, உறுதிப்படுத்தியாச்சு. அப்ப நீங்க சொன்ன போல வாகன விபத்துல என்ன சொல்றது, வந்து கூடுதலா பார்த்து எங்க பார்த்தாலும் கடல்லையும் தரையிலையும் இயக்க மரணத்தை விட ஆக்சிடென்ட் விபத்து எல்லாம் கூடுதலா நடக்குது. ஆனால் இப்ப என்ன தலைப்புக்குமா என்ன சொன்னால், நாங்கள் கூடுதலா எங்க ஸ்ரீலங்காவை விடுவோம், வெளிநாட்டுக்கு வந்த அப்புறம் பார்க்க அந்தந்த குடும்பத்திலே தன் பிள்ளையில தன் சவரங்கள்ல தன் பேரண்ட்ஸ்ல அக்கறை இல்லாம இருந்தது இல்ல. நாட்டு சட்டத்தாலதான் கன பிரச்சனைக்கு பேபி சீட்டு போட்டாதான் பிள்ளைக்கு பேபி வாங்கி வந்து கார்ல போட்டாட்டே பேக் பண்றதுக்காக தான் பேபி சீட் எவ்வளவு ஊக்கமா போட்டு பெல்ட் போடுறது இல்லையென்று சொன்னால், இவ்வளவு பிள்ளைய நாங்கள் வடிவா கொண்டு போவோம் தானே, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை பெரும் வித்தியோகம்
0: கண்டிப்பாக.
1: அது மாதிரி வாகனம் ஓடும் பொழுது இவ்வளவு கிலோமீட்டருக்கு மேல ஓடக்கூடாது, பாயிண்ட்ஸ் எடுத்து போடுறேன், டிக்கெட் பேக் பண்ணாடுதான் அதை நாங்க கூடுதல் அப்படி நடக்கிறோம். அப்ப சட்டத்திட்டமும் எங்களுக்கு 70% பாதுகாப்புக்கு காரணமா இருக்குது. அமைச்சத்தை நாங்கள் எங்கள கவனம் எடுக்கும், இவ்வளவு தூரத்துல நாங்க போக்குல இப்ப பேபி சீட்டை போடணுமோ, மற்ற கார் சீட்டை நாங்கள் போடணுமன்றதோ, அல்லாட்டா நாங்க கைவேறி எல்லாம் போகல, அதாவது மரணம்ன்றது வாரது, விபத்துன்ற வாரது ரெண்டாவது விஷயம். மற்றது கூடுதலா நாங்களும் வந்து நிறைய விஷயங்களை இப்ப பிள்ளைகளோட கூட்டி கொண்டு போனா விளையாட விட்டால், அவர் ரோடு குரோஸ் பண்ண நேரம் நாங்க கதைச்சு கொண்டிருந்தா கூட அந்த அங்கேயும் ஒரு கவனம் இருக்க வேணும்.
0: உண்மைதான்,
1: அந்த கவன குறைவுதான் நிறைய இடத்துல இந்த பிரச்சனைகளை கொடுக்குது. அதாவது நாங்கள் அந்த அதை சிலவுல ஓகே, அது இப்ப பழசா இருந்தாலும் மாய்ப்பு நிறைய விஷயம் இருந்தாலும், பிரபலியம் நடிப்ப சித்ராக்கு இவ்வளவு குழந்தை இல்லாம இவ்வளவு காலத்து புறாத ஒரு குழந்தை கிடைச்சது, அந்த குழந்தையிலேயும் வந்து ஒரு மைனஸ் இருந்தாலும், ஆனா அண்டைக்கு அந்த நடந்த அண்டு இவர்கள் தன் பிள்ளையில அவ்வளவு அக்கறை இல்லாம விட்டுருக்கவன, ஆனா வேற இந்த பாட்டு துறையில அந்த அந்த புள்ள போய் அந்த நீச்சல் கடாத்துக்களை விழுந்து விளைக்கும் தெரியவில்லை. அப்ப அது கடை நேரம் நடந்துட்டு விளங்க இல்லையோ, அப்ப அவ ஒரு என்ன பிரச்சனை, அவ இந்த தொழில் இருக்க தாங்கள் கவனிக்க முடியாட்ட கூட அதுக்கண்ட ஒரு வேலை குறால கொண்டு போயிருப்பினா, ஆனாலும் அவ எந்த அளவுக்கு முழுசா பாப்பினமோன்றது சொல்லலாம், கவனம் நாங்களும் இருக்க வேணும், கண்டிருக்கணும். அதான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய விஷயங்கள்ல வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் அசாதனமா இருக்க கூடாது, அதுக்காக அளவுக்கு மிஞ்சி நாங்க எல்லாத்துக்கும் பயப்படுத்தி அங்க போகாது இப்படி எல்லாம் இருக்க கூடாது, நார்மலா சராசரியா நாங்கள் கவனம் எடுத்தால் பல பிரச்சனையை குறைக்கலாம். இது இந்த கருத்து.
0: கண்டிப்பாக அதுதான், இப்ப கூடுதலாக வாகனங்கள் என்பதை விட கூடுதலாக இப்ப இனி வருகின்ற காலங்களில் எல்லாமே நிறைய பேர் குளிப்பதற்கு தண்ணீரை கண்டவுடனே போவார்கள், அது போட்டிங் செய்வார்கள், அதில் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்ல பாதுகாப்பு சொல்லப்படுவது, ஆனா நாங்கள் கேட்கப்படுவதுதான் குறைவாக இருப்பது.
1: பாதுகாப்பு கவசமுமா அது எல்லாருமே அந்த தொழில் செய்கிறவர்களும் அவர்கள் போறார் போல அவர் கட்டாயமா, இப்ப நான் சொன்னதான் இப்ப இந்த நாட்டு சட்டத்தை போல அதே போடணும் கட்டாயப்படுத்தி தான் போட வைக்க வேணும். அது அண்டைக்கும் பாத்துட்டு அதுல வந்து இடையில அந்த காத்து அடிக்க இடையில குடுக்கிறார்கள் போடுறதுக்கு, அது கஷ்டம். அது
0: அதுதான் அது விபத்து, போட் விழ போகுது, தண்ணீர் தண்ணீருக்குள்ள எல்லாரும் விழ போறோம் என்ற இடையில அப்பொழுதுதான் அவர்கள் பேக்ல இருந்து எல்லாம் அவற்றை கொடுக்கின்றார்கள்.
1: எவ்வளவு
0: விபத்து வரப்போகுது, உயிருக்கு ஆபத்து என்ற ரீதியிலே அந்த நிமிடத்தில் நாங்கள் எப்படி அந்த உடைகளை வாங்கி மாற்றி போடுவது, அது முடியாத ஒரு விடயம். அதில் தான் நிறைய பேர் இறந்த ஒரு சம்பவம். அது
1: உண்மையான ராஜா கதைக்கு சொன்னவில இது இதோட கடைசி அண்ட் இல்ல, இது முதலாவது இல்ல, நெடுக இப்ப பார்த்தாலும் அங்க நெடுகத்தான் நடக்கிறது இது. அப்ப அதுல கொஞ்சம் நெடுக நடக்கிறனாடி அதுக்கு ஒரு நடவடிக்கை ஏதாவது எடுக்க வேணும். இப்ப நீங்க சொன்ன ஏற போக்குல அந்த இது எல்லாத்தையும் போட வைக்கிருக்கணும். இப்படி நெடுக நடக்கிறேன்னு சொன்னா மற்ற இப்ப கிட்ட ஸ்ரீலங்காலையும் இந்த சித்திர வருத புறப்புக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று சகோதரங்கள் குடும்பத்துல வேறு சில வந்த இடத்தை தகப்பனே ஒரு தகப்பனும் அதுக்குள்ள போனும்னு சொல்லிருக்கான. அவ்வளவு பேரும் போற அளவுக்கு சொல்லிருக்க, அப்ப அந்த இடம் பாதுகாப்பான இடம் இல்ல. அந்த நீண்ட போன இடம் அப்ப கேட்ட பார்வைக்கு தெரியும்னு சொன்னா நாங்க நீண்ட போக்க கூட எல்லாத்தையும் வடிவ சும்மா எடுத்துட்டு எல்லாமே எல்லாத்தையும் அறிஞ்சுதான் சில விஷயங்கள் எல்லாம் குறைக்கவு. அதாவது சொல்றேன் நானே, இந்த விதிபாதி மதிபாதி என்றான பழமொழியும் இருக்கு. அது மாதிரி நாங்களும் கொஞ்சம் வீட்டுல உள்ள நாங்களும் மதங்கள்ல வந்து நடந்து போக்கையும் சரி தண்ணக்கையும் சரி. ஆனால் இப்ப ரவிக்குள்ள சில வேளையில இப்ப என்ன சொல்லுங்க, இப்ப அவர் எல்லாம் இவ்வளவு நாங்க சரியான நடந்து எங்களை மீறி நடக்கிறதுக்கு பேர் இதுதான் விதி என்று எடுக்க வேண்டியது. எல்லாத்தையும் மீறி நடந்தா ஆனா சும்மா நாங்க நோமலா சும்மா கவனம் இல்லாம போய் நடந்த எல்லாத்துக்கும் நாங்க விதியை சாட்டிடாது. நாங்க கவனமா இல்லாம கூட்டி எல்லாத்தையும் சரியா இல்லாம இப்ப காருக்கு போக கூட என்ன கேஷ் அடிச்சு கொண்டு போகணும், அரவாசி கிடக்காத படிவா கவனிக்கா போய் ஹைவேல நின்றுட்டு போட்டு நாங்க போய் தெருக்களை சாட்டையில எல்லாத்தையும்
0: மற்றவர்களுடைய உயிரும் முக்கியமாக இருக்கின்றது. சில விடயங்கள் நாங்கள் கவனிப்பது கிடையாது, அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே வாகன விபத்து அதிலே காப்பாற்றப்படக்கூடிய சில விதிமுறைகள் இருந்தும் அவர்களால் அதை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் அது கண்டிப்பாக நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி பத்மா, நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். சரி, இப்போ நேரம் 10:16 ஆகின்றது. சில சில செய்திகள் வரும், ஆனால் அதை உடனடியாக விஜயன் அதாவது எங்களுடைய எப்பொழுதுமே வந்து நடிகர்கள் ஜீவாவுடைய காணொளிகள் நேற்று கூட இருந்திருந்தது. ஜீவாவுடைய தந்தையார் தான் இந்த விபத்திலே மரணமானதாக சொல்லப்படுகிறது. இன்னும் அந்த சற்று எனக்கு நம்பத்தக்க சில செய்தி பக்கங்களிலே வந்தால்தான் நாங்கள் அதை முற்றும் பொழுதாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் நான் அது அவருக்கும் சொல்லியிருந்தேன். சரி, பார்க்கலாம் அதை பற்றிய செய்திகள் வருகின்ற பொழுது பேசிக்கொள்வோம். நேரம் 10:16 இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு வணக்கம்.
2: வணக்கம்
3: ராஜாவும் அம்மாவும் கதைச்சது கொஞ்சம் கேட்டேன்னா வேலையா போயிட்டு இப்ப பத்மா கதைச்சிட்டு போறா. எனவே அம்மாட்ட சொல்லும்போ நான் பெரியவளான் தான் கொஞ்சம் கவனமா கதைக்க சொல்லி
0: சொன்ன.
3: அங்க நடந்த பிரச்சனை வந்து அர்ச்சனா அப்படி கதைச்சா அவங்களோட ஃபேமிலி எல்லாம் அவங்களோட வீடு பக்கத்துலதான். சோ எல்லாம் கிட்ட கிட்டத்தான். சோ அவங்க வந்துட்டு நல்ல மனுஷர் அவங்களோட ஃபேமிலி எல்லாம், ஆனா இவருக்கு கொஞ்சம் அசுத்தாவி பூந்துட்டு நினைக்கின்றேன்.
0: அது அவர் எதை பேசுவது என்று தெரியாமல் சில நேரம் பேசி விடுறார். அதுதான்
3: ரைட் ரைட், அது எக்ஸைட்டிங். அவர் வந்து டாக்டர் ஆயும் இருக்கிறார், கணக்க படிச்சு விட்டார். சோ அத தெரியாமல் சில பேர் செலக்ட் பண்ணி விட்டுட்டார்கள். ஆனா எங்கட ஊர்ல இருந்தால் அதை பார்த்து செய்திருப்பார்கள் நினைக்கின்றேன். எங்கட ஊரை பத்தி சொன்னால் எவ்வளவு பொறுமதியான
0: ஊருக்கு ஒன்று இரண்டு இப்படி வருவது அவர்களே சொல்லும் போது அது ஊரருக்கு கோபம் வரும் தான் இல்லை என்பது இல்லை. அது அது நான் சொன்னேன்.
3: அதே நான் கோபப்படையில்லை இதுக்கு கோபப்படையில நான் ஜஸ்ட் அம்மாக்கு சும்மா பகுதிக்குதான் சொன்னேன்னா. சோ அவங்க வரலாறுல கலக்க கதைக்கலாம். ஆனா எனக்கு பெருமை எந்த ஊரை பத்தி சொல்லிக்கல. எங்கிட்ட ஊர்ல இருந்தா நாலு திசைக்கும் போகலாம், எல்லாடம் ஜப்னாக்கு போகலாம், அளவட்டிக்கு போகலாம், மாதளுக்கு போகலாம், பண்டத்தருப்பு போகலாம். அங்க எங்கட கடந்துதான் அவர்கள் சீரிமலை கூட அந்த ஆக்கள் மரணித்தா பிறகு எரிச்ச அந்த சாம்பலை கூட அங்க இருந்துதான் அங்கால கடந்து கொண்டே கடலுக்குள்ள போடுவார்கள். அப்படி கணக்க கணக்க இதுகள் எல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கிறோம். சோ அவங்கிட்ட மாமா கூட, அஞ்சிட மாமா கூட ஒரு போலீஸ் ஆபீசரா தான் இருந்தவர். அங்க கணக்க கலவரங்கள் நடந்திருக்குது, சாதி பிரச்சனைகள், அப்படியான பிரச்சனைகள். ஆனா கணக்க கோயில்கள் இருக்குது, அதிட நாங்கள் கோயில்கள் சைவ கோயில் வேத கோயில் ரெண்டு இல்லை எல்லாத்திலையும் நாங்கள் பார்த்து ரசிப்போம் அப்படி. ஆனால் இவர் வந்துட்டு அந்த காணி வந்து அவர்கிட்ட காணியில வந்து சண்டை பிடிச்ச பெண்கள் நான் கேள்விப்பட்ட அளவில் அவர்கள் வந்து பண்டத்தெருப்புக்கு அங்கால பிராம்பத்தியன்னொருடம் இருக்கு, அங்க இருந்தான் இந்த காணியை வேண்டி வந்தவர்கள். எங்கட ஊர்ல இருந்த பெண்கள் சண்டை பிடிக்கல, சோ அங்க இருந்து வந்தவர்கள் தான் இப்படி சண்டை பிடிச்சிருக்காங்க. எனிவே கல்லாலேயும் அடிக்க கூடாது, இவரும் துவக்க காட்டக்கூடாது அப்படியான சந்தர்ப்பம். இவருக்கு மறைவு இருக்குது, ஒரு மனுஷனை தனியா வச்சு கல்லாலையும்
0: சுத்தக்கூடாது. ரெண்டு பக்கங்களிலுமே அந்த இடத்திலே வார்த்தை பிரயோகம் மிக கவனமாக இருந்திருக்கணும். ஏனென்றால் இவருடைய பக்கம் சரி, அவருடைய பக்கம் சரி என்று நான் சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் ரொம்ப கவனமாக பேசியிருக்க வேண்டும். சரி, இந்த வாகன விபத்துக்கள் வருவதற்கு முன் தற்பாதுகாப்பு எல்லாமே சரியாக, சைக்கிள் ஓடுகின்றவர்கள், வாகனத்திலே போகின்றவர்கள் எல்லாம் என்ன மாதிரி பயன்படுத்துகின்றார்களா, கவனம் செலுத்துகின்றார்களா, இல்லை சட்டம்?
3: நான் சொல்ல போனா நான் அந்த சினிமா அந்த சீரியல்ல வர்ற இதுகள் எல்லாம் காட்சிகள் எல்லாமே கூடுதல் ஆக்டர்ஸ் கூட நிஜத்திலேயே லைஃபிலேயே அந்த இதுல பார்த்து அந்த வீடியோக்கள்லயே அவர்கள் போட்டுக்கொண்டு போகிறார்கள் பிள்ளைகளுக்கு சீட்டு பெல்ட் போடாம. அங்க எல்லாம் திருத்தப்பட வேண்டும். இப்ப விஜய் வந்திருக்கிறார், முதல் செய்ய வேண்டியது கிளீன் செய்யணும், அடுத்தது இந்த சீட்டு பெல்ட்கள் செய்யணும், கணக்க கணக்க செய்ய இருக்குது. ஆனால் இதுல நான் அரசியலுக்குல உண்மையா அனுராதா அனுரா வந்தாப்புறாதான் இந்த அரசியலையே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டு நான் இரண்டாம் கிட பெரியவர்கள் இருக்கிறார்கள் வச்சு கொள்வார்கள். இப்ப வந்துட்டு இந்த அரசியலை பார்க்க போனால் எல்லாம் இப்ப எல்லாம் வந்துட்டு புது புது டெக்னாலஜி வளர்ந்த அப்புறாது புது புது ஆக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளும் அந்த நாட்டத்துல போய்க்கல, பிள்ளைகளுக்கு யார தேர்வு செய்யறதுன்னு தெரியாம அந்த அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல அவர் சிலர்களை கொன்றோனும் அதை விட்டு. பட் இங்க இருக்கைக்குல நான் சொல்லுவேன், சட்டங்கள் ஒன்று இல்லை என்று சொன்னால் இப்ப நாங்கள் எல்லாம் மனுஷர்கள மாதிரி இருக்க மாட்டோம். ஒரு ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லித்தான் எங்கட சேர்ச்சில போனாலும் செய்யற புள்ளைய எல்லாத்தையும் செய்து கூட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனால் லைஃப்ல அதுகளை எல்லாம் கேட்காம மனுஷர மனுஷரா சிரிச்சு கதைக்கணும். மனுஷன் அதை செய்து போட்டு சேர்ச்சில போயிட்டு பீஸ் பி வித்தியோண்டேக்குல சில பேர் அங்கால பார்க்கவும் மாட்டார்கள், பீஸ் கொடுக்கவும் மாட்டார்கள். இப்போ அப்படியான இடத்திலையும் இருக்கிறோம். இப்ப சட்டங்கள் இல்லையென்று சொன்னா நான் சொன்ன மாதிரிதான், அதுதான் ஆண்டவர் இல்லையென்று சொன்னா இவங்க என்ன செய்வாங்க, கூடுதலா ஜெயிலுக்குள்ளேயும் ஆக்கள் கூடியிருவாங்க, அதுக்குள்ளேயும் கூடியிருவாங்க, களவு கொள்ளை இதெல்லாம் கூடியிருக்கும் என்ன இதுகள் இல்லாட்டி. சோ அப்படிப்பட்ட இடத்துல இதுகள் வந்து இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கட நாட்டை விடுங்கோ அதெல்லாம் காரோ முந்தி நாட்கள் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் கார்கள் வெஹிக்கிள் வச்சிருந்தார்கள். இது எங்களுடைய அண்ணா கூட வச்சிருந்தார். அந்த டைம்ல கூட நாங்க சீட்டு வெளியே போடல, பின்னுக்கு அஞ்சாறு பேரை ஏத்திக்கொண்டு திரிவார் எங்களுடைய அண்ணா. ஆனா இங்க வந்து சட்டங்கள் நல்ல முறையா நடந்து கொண்டிருக்குது. இப்ப அனுரா வந்த பிறகும் கணக்க இடங்கள்ல இந்த லைசன்ஸ்கள் ரினியூ பண்றது அது இதெல்லாம் பாஸ்போர்ட் ரினியூ பண்றதுலாம் கொண்டு வந்திருக்கிறேன் எங்கட ஊருகள் இடங்கள்ல எல்லாம். அப்படி பார்க்கும் பொழுது இங்க வந்துட்டு இவங்க சட்டத்தின்படி ஒழுங்கின்படி செய்யல, ஒரு மனுஷருக்கு அந்த விதத்துல ஒரு டென்ஷனும் இல்ல. ஓ நாங்க போறோமா, லஞ்சம் கொடுக்க தேவையில்லை, பாஸ்போர்ட் இந்த வீக்ல வருகிறது ஒரு சந்தோஷமா போவோம். ஆனா அப்படித்தான் அந்த இதுகளை கொண்டிருந்தபடியால நாங்கள் படித்திருக்கின்றோம், இங்க கணக்க படித்திருக்கின்றோம். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் ஸ்லோனுக்கு போயிருந்தா என்னடா நினைக்கலாம் கோன் அடிக்கிறார்கள் என்று அந்த ஒரு தலையடியும் இருக்குது. இங்க அப்படி கோன் அடிக்க மாட்டார்கள், என்ன சொல்றீங்க? அப்படித்தான் சில விஷயங்கள். ஆனா என்ன என்று சொன்னால் கணக்க கலைக்கலாமாக்கா நான் வந்துட்டு 19 இந்த மகன் ஒரு ஒரு வயசும் நினைக்கிறேன் சீட்டு இல்லை சீட்டு பேபி சீட்ல இருந்தவர். நான் வந்து பாக்கவே நீவால வந்து அதுல இருக்குதுல்ல, இப்ப ப்ரோவிகோவா லொப்லோவா இப்ப மேக்சி வந்திருக்கு. சோ அங்க பாக்கவே நீல இருந்து நோட் பக்கம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் இருந்தவர் அந்த ஒரு இந்தியன் போலீஸ் ஆபிசர் நின்றவர், அவர் கூடுதலா எல்லாரையும் கச் பண்ணுவாரு லக்காடியில இருந்து. அந்த தடவையில இவர் வந்து இங்கே நின்றுருக்கிறார் மெக்டோனஸ் பக்கம் இங்கே நின்றுருக்கிறார் டிம் ஹோட்டன் சைட்ல. நான் வந்து ஒருக்கா ஒரேஞ்சில பாஞ்சிட்டேன், ஒரேஞ்சில பாஞ்சிட்டு அடுத்தது ஒரேஞ்சண்டா அது ரெட்டுல வந்துட்டு. இங்கால வேற மகன் சீட் வலி போடையில, அப்ப ஒரு வழியில ரெண்டு மாங்காய் இல்ல மூன்று மாங்காய் எல்லாத்துக்கும் சேர்த்து டிக்கெட் இருந்தது எல்லாம் சேர்ந்தது. நான் கணக்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. இப்ப மகள் கூட டிரைவிங் ஓடைக்குள்ள சொல்லுவேன், என்னம்மா கொஞ்சம் அணுங்கி ஓடுறேன்னா, நான் நம்ம லிமிட்டின் படிதான் ஓடுறேன், சின்ன கிலோமீட்டர்னா இத்தனை தான் ஓடுவேன். அப்ப என்ன செய்வேன், நான் கண்ணை முடிக்கணும்னு நித்திர கொள்ளுவேன். அப்படி அந்தந்த தவறுகள் வரும் பொழுது நாங்க திருத்தி கொள்றோம். அதான் இங்க உள்ள சட்டங்கள் இதை செய்யுது, உண்மையின்படி அதை செய்ய வேணும், சீட் பெல்ட் போட வேணும். நடந்த அப்புறம்
1: மேல
3: அந்த பிரிட்ஜ் இருக்குது, அந்த இடத்தை போய்க்க நான் வோக் ஸ்ட்ரீட்டால ஓடிக்கொண்டு போகணும். அதுல பைசிக்கிள் ஓடுறதுக்கு இது இல்ல, லைன் இல்ல. சோ அதால போயிட்டு என்ன செய்யறேன், ஃப்ரீயா இருக்குதுன்னு அதுக்கு ஏறி ஏறி நங்க ஒண்ணு பண்ணிட்டு கீழே ரோட்டால சைட்டால போனேன். போயிட்டு கேட்க பஸ்காரன் வந்து கோன் அடிச்சான். நான் கொஞ்சம் ஸ்பீட்டா எடுத்து வோக் ஸ்ட்ரீட்டுக்கு எடுத்து நான் அது வந்து இந்த கண்டிக்கப்பு இந்த தெரியுதா பாதியா வலிச்சிருக்கு, அதுக்குள்ள எடுத்தேன். இந்த புது டயர் சைக்கிள் வந்து புது டயர் அட்டிச்சு கொண்டு விழுந்தேன். இந்த சொக்கையில அடிபட்டு போச்சு. அடிபட்டு அக்காட்ட சொன்னான், நான் வாரன் என்று சொல்லி சொல்லிட்டு எத்தனை மணிக்கு 7 மணிக்கு இறங்கினான். அங்க போயிட்டு ஒரு அன்கான்சியஸ் ஆயிட்டுது. நான் எங்க நிக்கிறேன்னு தெரியல. எனக்கு அந்த வெக்கம் ஒரு பக்கம், சொன்னா எனக்கு ஒரு பயம் உண்டு, அம்புலன்ஸ் வந்து ஏத்திருமோண்டு. அப்ப என்ன செய்தான், பஸ்காரன் போன் அடிக்கிறான் ஓகே உண்டு. நான் அந்த இதுலயும் ஓகே பண்ணிட்டு நடந்து அந்த பிரிட்ஜுக்கு மேல போயிட்டு எல்லாத்தையும் 4 திசையும் சுத்தி சுத்தி பாக்குறேன். பார்த்தால் எனக்கு அது வேற இல்ல பேந்து அங்கடைய அக்கா கோல் பண்றேன், அங்க நிக்கிறேன் அங்க நிக்கிறேன். நான் இப்படி நான் விழுந்துட்டேன்ட்டு எனக்குள்ள அழுது போட்டு சொன்னேன். அப்ப நான் கொஞ்சம் மீறு நான் மெல்ல மெல்லமா தான் வருவேன்ட்டு. அதுக்கு பிறகு ஓகே இருந்தேன். ஆனா அண்டு நான் இந்த உயிர் போயிருக்கும். அதே மாதிரி ஜூன் மாதம் பைசிக்கிளால இப்படித்தான் ஓக் ஸ்ட்ரீட்டால வரைக்கும் அதுக்கு ஒரு கிடங்கு இருந்துச்சு. நான் என்ன செய்தேன், வீட்டு சைட்டுக்கு புல் சைட்டுக்கு நான் போகணும்னு எடுத்தேன். அதுக்குள்ள என் கிடங்கன்னுட்டு அது கிடங்குக்குள்ள விழுந்து விழுந்த உடனே இந்த காலில கையில வந்து இடிச்சு போட்டுது. அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்படி ஹெல்மெட் போட்டும் இப்படி நடக்குதண்டைக்குள்ள இந்த சொக்கையில அடிக்குதண்டைக்க மண்டையில அடிக்கல, சொக்கையில அடிச்சு அங்க போகும் அந்த நெருப்பு அங்க போயிட்டு. சோ அதுல எல்லாம் அப்படி இருந்து நான் ஒன்றுக்கும் பயப்படவே இல்ல.
0: அது துணிச்சல், அதே நேரத்துல ஒரு பாதுகாப்பு இருந்தும் இந்த மாதிரியான விபத்துக்கள் வருகிறது என்றால் அது இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு உயிர் போகும் போகும் அளவுக்கு இருக்கும். ஆகையினால் தான் அந்த பாதுகாப்பு அங்கிகள் கண்டிப்பாக போட வேண்டும் தற்பாதுகாப்புக்காக அப்படின்ற ஒரு விடயம். நன்றி, நன்றி அறிவு இதை பகிர்ந்து கொண்டதன் காரணமாக இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே சைக்கிள் ஓடுகின்றவர்கள் மிக கவனமாகவும் அவதானமாகவும் ஓடக்கூடியதாக இருக்கும். நல்ல விடயத்தை பகிர்ந்திருக்கின்றீர்கள்.
3: மற்றது உமாக்கா எங்களுக்கு ஒருதர் ஹெல்ப் இல்லை என்று சொல்லக்கூடாது. அங்க கார் பண்ணி கொண்டு திரிகிறார்கள், அந்த எல்லாம் வச்சுக்கொண்டு எல்லாம் வச்சுக்கொண்டு திரிகிறார்கள். அவர் ஒரு நல்ல படியர் ஒருத்தர் வந்தார். என்னன்னு சொன்னா, என்ன மெக்காட் அந்த முன் சில்லு அப்படியே திரும்பி திரும்பினா எனக்கு அங்கால நீர் அடுக்க முடியல, தெரியுதா, ரெண்டு காலுக்கு முடியல வச்சு சில்லு எடுக்கிறது எடுக்க முடியே இல்ல. அப்ப எனக்கு கால் வந்து கண்டி போச்சு. அப்ப அவர் அங்கே இருந்து வந்தார், சொன்னார் டைம் பார்த்தார், என்ன டைம் ஓகே ஆண்டு கேட்டார். ஹெல்மெட் கொஞ்சம் லூஸா இருந்தது, இதை டைட் பண்ணிட்டு அவரே எல்லாம் செய்து வந்துட்டு அவரே எனக்கு எல்லாம் நெளிவெடுத்து தந்துட்டு எங்க வீடு இருக்குதாண்டா இதுல என்னன்னு, சரி ஓகே போயிட்டு வாங்கிட்டு எனி இது டிஃபரெண்ட் அவங்க ஃபீலிங் இருந்ததாண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னவர். ஆனா இந்த காலில்தான் கண்டல் போனா இப்ப 1 வருஷம் ஆயிட்டு அது ஓகே இருக்குது. ஆனா இப்படி இப்ப இந்த வயசுக்கு நான் கொஞ்சம் ஆறுதலா தான் ஓடுவேன். சோ அதான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, ஹெல்மெட் அணியுங்கோ எங்க இருந்தாலும். அவங்க போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க, டிக்கெட் தர்றாங்கன்ட்டு கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களோட கவனை ஈனமும் மற்றது உங்களுக்கு கேர்லெஸ் ஆலதான் அதுகள் தர்றாங்க. சோ அவங்களை பேசக்கூடாது. சோ எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். என்னென்ன ஆக்டிவிட்டி என்னென்ன தெரியுமோ அதுகளை செய்து கொள்ளுங்கோ, பயப்படாதீங்கோ. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், சைக்கிளாலதான் ஒரு நாளைக்கு எனக்கு சாவட்டு சொல்லி. சோ சந்தோஷமா அதையும் ஏற்றுக்கொள்வோம், எது விதியோ அதை ஏற்றுக்கொள்வோம்.
0: கண்டிப்பாக. நன்றி அறிவு நிகழ்ச்சிகளோடு
3: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அறிவு வந்து இவ்வளவு அழகாக அமைதியாக பேசியிருக்கிறார், அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்து சொல்லணும். இல்லை கண்டிப்பாக, அடிக்கடி சைக்கிள் ஓடுகின்றவர்கள் எல்லோருக்குமே வந்து இந்த மாதிரி விபத்துக்கள் நிறைய வரும். அந்த விபத்து வருகின்ற பொழுதெல்லாம் பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது. அது அதற்காகத்தான் நாங்கள் எப்பொழுதுமே வந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக தொப்பிகள் போடுவது, இந்த மாதிரி இடத்திலே நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம், அந்த மாதிரி எல்லாமே ரொம்பவே குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் நீங்கள் வெளியிலே கூட்டிக் கொண்டு போகும் பொழுது எல்லாவற்றையுமே சரி செய்து பார்த்து அனுப்ப வேண்டும். அதற்கு பிறகு குறைகள் நிறைகள் இப்படி நடந்து விட்டது அப்படி என்றெல்லாம் கவலைப்படுவதை விட அதற்கு முன்னதாக இவ்வளவுதான் எல்லா பாதுகாப்போடு இருந்தும் கூட பாவ அறிவு சொன்ன மாதிரி ஒரு விபத்து விழுந்து இப்படி எல்லாமே காயங்கள் அந்த மாதிரி அந்த இடத்திலே அவருடைய தலையிலே தொப்பி இல்லாமலோ இல்லாமல் இருந்திருந்தால் அது அடுத்த கட்டம் என்னவென்று யோசிக்க முடியாது. இல்லை ஆகையினால் தான் அதை பற்றி நாங்கள் இன்று பேசிக் கொள்கின்றோம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கவனமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லாரோடும்.

0: நேரம் சரியாக 10:30 ஆகின்றது. சரி, இணைப்புக்கு வந்திருக்கின்றவரை சந்திப்போம். காலை வணக்கம்.
1: இனிமையான இடமான காலை வணக்கம் மகாராஜ் அவர்கள்.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சாதுவான சூழ்நிலை தான் இந்த வெதர் சேஞ்ச்.
0: அதானே, நான் நினைச்சேன் பாட்டு கச்சேரிக்கு எதுவும் போய் வந்திருக்கிறாவோ. அவ தடிமன் காய்ச்சல் எல்லாம் சேர்ந்து வந்து விட்டது இல்ல.
1: கொஞ்சம் வெளியில நடந்தோம், சரி. அது அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் குளிர் வந்தது.
0: திரும்ப
1: குளிர்நாடு, குளிர்நாடுதான்,
0: குளிர்நாடு, குளிர்நாடுதான். சொல்லுங்கள்.
1: நேற்றது இன்று திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் சுவாரியங்கள் செய்யும் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்த்திக்கொண்டு, குமாராஜுக்கும் நல்ல பூவாளராகம் சூப்பர் என்று சொல்லி பூ அவாக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு குமாராஜுக்கும் விஷயத்துக்கு வந்தா, என்ன ஆக்சிடென்டா இலங்கையில இப்ப அது மறைஞ்சு போயிருக்கு.
0: பாதுகாப்புக்காக இப்ப சீட் பெல்ட் போடுவது, சைக்கிள் ஓடுகின்ற பொழுது தொப்பி போடுவது, இது எல்லாம்
1: கட்டாயம். சீட் பெல்ட் போடணும், சீட் பெல்ட் போட சொல்லி இப்ப கட்டாயமா கொண்டுட்டாங்களே ஸ்ரீலங்காலே. நாங்களும் இங்க போயிருக்க சீட் பெல்ட் போட வேணும். மற்றது ஹெல்மெட் போட்டு மோட்டர் சைக்கிள் ஓடுறாக்கள், சைக்கிள் ஓடுறாக்கள், ஹெல்மெட் போடுறது அவைக்குத்தானே பாதுகாப்பு. மற்றது பிள்ளைகளை சும்மா கையில கொண்டு போகாம வீண்ட அந்த சீட்ல இருத்துறது, கிண்டர் சீட் என்ன சொல்றது,
0: என்ன
1: அதுல இருத்துறதுதான் நல்லது. பிள்ளைகளை கையில வச்சிருக்கிறது சேஃப்டி இல்லை. எல்லாரும் சொல்லிட்டு எல்லாம் கூடுதலா.
0: நீங்கள் வெளியில விமானத்தில் போவதாக இருக்கட்டும், தண்ணீரில் போட்டிங் போட்ல போவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி
1: போட்டிங் நாங்க கூட இந்த நைனாவுக்கு போயிருக்கலாம். அவங்களுக்கு அந்த கவர் தாராங்க தானே மகாராஜ், அது போட்டு போட்டுருவோம். கடல்ல என்ன நேரம்
0: போடுகின்றோமா என்பதுதான் முக்கியம், அதுதான்
1: கேட்கின்றோம். கூடுதலான நாட்கள் அது போடுகிறார்கள், சில பேர் அதை பூட்டா வந்து விட்டுட்டு இருப்பார்கள். அது போட்டோன்னு சரியான புக்கியா இருக்கும், அதால ஆனா கட்டாயம் போட போடும். தாண்டிட்டா நாங்க ஒண்ணும் செய்யல. அது என்ன, நீந்த தெரியாதாக்கள் கட்டாயம் அதுகளை யூஸ் பண்ண போகணும்.
0: அண்மையிலே இடம்பெற்ற சம்பவங்கள் அதே நேரத்தில் கூடுதலாக
1: அந்த தாயும் பிள்ளையுமே பெரிய கவலையான சம்பவம்.
0: அது
1: குழந்தையாவா கட்டி பிடிச்சபடியே அப்படியே,
0: அதுதான் அந்த குழந்தை. அதற்கு முதல் காணொளியிலே பதிவு செய்கின்றார்கள். ஒருவர் வந்து தொலைபேசியை அழைக்கின்றார் அவருடைய குடும்பத்தோடு தொடர்பு கொள்வதற்கு. அந்த இறப்பதற்கு முன்னதாக பதிவான காட்சிகள் எல்லாம் அதை தவிர்த்திருக்கலாம். அவ்வளவு பேருடைய மரணங்களும் தேவையற்ற ஒரு மரணமாக அந்த இடத்திலே இருந்ததோ அப்படின்னு சொல்லி சிந்திக்க வைத்தது.
1: மற்றது இப்ப போய் கடலுகள்ல போய் சாராக்களும் அவை தங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஏதாவது கொண்டு போடும். அங்க அந்த ஒல்லி தேங்காய் டயர் எல்லாம் கொடுப்பாங்களா? அங்க காசுக்கு அதுலயே இப்ப சாட்டி இதுல எல்லாம் நாங்க போயிருக்க வெள்ள கடற்கரைக்கு, அவங்க அதுலயே டயர் எல்லாம் கொடுக்குறாங்க நீந்த தெரியாத ஆக்களுக்கு. அதை ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா அது வேண்டதால ஒரு நட்டம் இல்ல தானே.
0: யாழ்ப்பாணத்துல
1: சாட்டி வெள்ள கிடக்கறே எல்லாரும் சொல்லுவினம். வேலைக்கும் மங்குப்பானுக்கும் இடையில இருக்கிற வெள்ள கிடக்கறே. அவ பூராக்களுக்கு அங்க அந்த பக்கத்திலேயே கடையில விக்கிறாங்க டயர். அதுகள் டயர் என்ன, அந்த டயர் என்ன, அந்த டியூப் உள்ளுக்கு அது மாதிரி விக்கிறாங்க. அதுதான் நாங்க ரமணியுடைய குளிச்சுறாங்க. எனக்கும் நீந்த தெரியாது, ஆனா கடல்ல குளிக்கிறத அவ்வளவு இப்போதைக்கு சேஃப்டியா போனா சரி. இப்ப சரியான கடல்ல ஆக்கள் சாகுறது கூடவா இருக்கு.
0: ஆமாம், ஏனென்றால் ஒரு விதமான சோம்பல் தனம் தான் எல்லா மனிதர்களுக்கும். இப்ப நீங்க சைக்கிள் ஓடுகின்ற பொழுது உங்களுக்கு தொப்பி ஒன்று போட்டுக்கொண்டு ஓடுங்கண்டா நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஐயோ சும்மா இதுலதானே, பக்கத்துலதானே
1: கூடுதலா இந்த சீரியல் எல்லாம் மோட்டர் சைக்கிள்ல சும்மா தான் போயிடும்.
0: சட்டத்தை மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அதுதான் அடுத்த பிரச்சனையாக இருக்கிறது. மக்கள் கேட்கின்றோம் அதை சரியாக. இப்ப கூட
1: எங்கட நன்மைக்காக சொல்றதையாவது ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். என்ன
0: உண்மைதான்,
1: எங்களை நாங்க பாதுகாக்கிறதுக்காக ஆக்சிடென்ட் சொல்லாம தான் வரும். ஆக்சிடென்ட் சொல்லிக்கொண்டா வரும் இல்லேன்னு வருவதுதான் ஆக்சிடென்ட். அதுக்கு நாங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். கூடுதலா இந்த குழந்தை பிள்ளைகளை கொண்டு போறாக்கள் அவையும் சீட் பெல்ட வச்சு சீட் பெல்ட் போட்டு வடிவா கொண்டு போகணும். மற்றது கார்ல போறாக்களும் பின்னாடி இருந்தாலும் சீட் பெல்ட போட்டு இருக்கிறத அவைக்கு தானே பாதுகாப்பு.
0: இந்த நாட்டிலே
1: வந்தாலும் தப்பலாம்
0: இல்ல, கனடா நாட்டிலே வந்து இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருந்தும் கூட சிலர் வந்து இன்னுமே சீட் பெல்ட் போடாமல் தான் போகின்றோம். பின்னாலே இருக்கின்றவர்கள், அதற்குள் நிறைய பேர் அதை போடுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஒரு விபத்து வருகின்ற பொழுது அங்கே இப்ப ராஜா சொன்ன மாதிரி தான், பின் சீட்டில் இருக்கின்றவர்கள் முன் கண்ணாடிக்குள் உடைத்து வெளியிலே போகும் அளவுக்கு சில நேரங்களில் இருக்கும். ஆனா அந்த விபத்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்கு அந்த பெல்ட் போடப்பட்டு இருந்தால் அந்த அந்த உயிர் அந்த இடத்திலே பாதுகாக்கப்படுகிறது.
1: பாதுகாக்கப்படும். இப்ப கார் வந்து பிறண்டு உருண்டு விழுந்தாலும் சீட் பெல்ட் போட்டிருந்தா ஓரளவு தப்ப சான்ஸ் இருக்கு.
0: அப்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாமே இப்படித்தான் அமைய போகிறது.
1: அதற்கு
0: முன்னெச்சரிக்கையாகவே நாங்கள் தலைப்போடு பேசிக்கொள்வோம்.
1: நல்ல தலைப்பு, நல்ல தலைப்பு.
0: நன்றி நன்றி நந்தினி, நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. நல்ல வீட்டு கசாயம் எல்லாம் செய்து குடியுங்கள், சரியாக
1: போட்டு குடிச்சதாக்க.
0: நன்றி,
1: வணக்கம்.

0: நேரம் சரியாக 10:38 ஆகின்றது. நீர்கள் வணக்கம் ஐத்தமிழ் நிகழ்ச்சிகளோடு காலை பொழுதில் அப்படியே சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இணைப்புக்கு வந்திருக்கின்றவருக்கு காலை வணக்கம்.
1: காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றோம் தேவகி, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: அதே போல் சுகமாக இருக்கின்றோம்.
0: இது என்னவென்றால் நகைச்சுவை வலிமையாகவே எங்களுக்கு அந்த ஆரம்பம் வாரத்தில் ஆரம்பம் திங்கட்கிழமை வருகிறது என்றாலே ஒரு விதமான சோம்பல் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த வாரம் நமக்கு அப்படி வரவில்லை, என்ன காரணம்?
1: அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன கேக்குறீங்க?
0: அன்றைக்கு வந்து மிக முக்கியமான ரசிகர்களுக்கு எல்லாம் சிறப்பான ஒரு நாள் என்றபடியினால் அந்த நாள் கூட எங்களுக்கு சோம்பல் இல்லாத சுறுசுறுப்பான நாளாக மாறிவிட்டது, அவ்வளவுதான்.
1: அந்த 5 நாட்கள் 3 நாட்களாக மாறும், 3 நாட்கள் 1 நாளாக மாறும்,
0: 1 நாள்
1: அப்புறம் அடுத்த நாள் விசேஷம் உள்ள நாள்.
0: நேற்று மறந்து நம்மை மறந்து இல்லோ நேற்று கொண்டாடி இருந்தோம், அதபடியாக அது சில நேரத்தில் அந்த நாட்கள் ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது. சரி, சொல்லுங்க என்ன மாதிரி எங்களுடைய தலைப்போடு சம்பந்தப்பட்ட விடயத்தை பேசிக்கொள்வோம்.
1: முக்கியமாக சீட் பெல்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நான் பாத்திருக்கேன் சிலர் வந்து போலீஸ் காணிக்கு தான் அவங்க பெல்ட்டே போடுவாங்க. அது வந்து தவறுதான். அண்ட் போலீஸ் வந்து எங்களுக்கு சார்ஜஸ் இப்ப ஃபைன் பண்றதே ஒரு நல்ல விஷயத்துக்கு தான். அவங்களுக்கு தேவை எங்களுடைய சேஃப்டி ரோட்ல. சோ எங்களுக்காக தான் அந்த பனிஷ்மெண்டே கொடுக்குறாங்க. சோ அதை உணர்ந்து நாங்க வந்து நிச்சயமாக இப்ப நான் வந்து காருக்குள்ள உள்ளட்ட உடனே நான் வந்து பெல்ட்டை போட்டுடுவேன், அது ஆட்டோமேட்டிக்கா கை போவோம். சோ அதுதான். சோ ஈவன் பேக் சீட் வந்து நாங்க பெல்ட் போடத்தான் வேணும். இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பிரெக்னண்டா இருக்கேக்க வந்து துர்கியம்மன் கோயில் பக்கத்துல அந்த டைம் திருவிழா நடந்துச்சு. சோ திருவிழா முடிந்து வீட்டுக்கு போற டைம் வந்து சாரியோட பிரெக்னன்ட் ஆயிருக்கேக்க பின்னால இருந்தேன். ஆக்சுவலி அப்போ பின்னால இருக்கேக்க என்னால சீட் பெல்ட் போட முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வயிறும் பெருசு, சோ அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சோ ஒரு சில போலீஸ் லேடிஸ் மேன் எல்லாரும் இருந்தாங்க ரோட்ல, போய் கைட் பண்ணி கொண்டு இருந்தாங்க தானே. அப்ப என்ன பார்த்தாங்க, அப்ப பார்த்து சொன்னாங்க, you have to put your seat belt in. அப்ப நான் சொன்னேன், I'm sorry, எனக்கு பிரெக்னண்டா இருக்கிறனால முடியாம இருக்கேன். அவங்க சொன்னாங்க, நோ, அப்படி இருந்தும் நீங்க சீட் பெல்ட் போடத்தான் வேணும், அது பேபிக்கும் சேஃப் உங்களுக்கும் சேஃப் என்று சொல்லி. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பெல்ட்டை போட்டதுதான், ஒன்னும் பண்ண இல்லாது. அந்த பெல்ட் வந்து இட்ஸ் வெரி லாங் என, சோ அதனால அது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஸ்ட்ரெச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். நாங்க எங்களுடைய பஞ்சிக்காக இல்ல ஒரு அன்கம்ஃபர்டபிள்னஸ்க்காக நாங்க போடுறது இல்ல, பட் அது தவறு. சோ அதுதான் லைக் நான் கேள்விப்பட்டேன். இப்போ அந்த ஒரு சில ஆண்கள் தான் கூடுதலாக செய்யறது. சோ ஒரு சில ஆண்கள் வந்து இரவு நேரத்துல வந்து ஐ திங்க் ஒரு மிட் நைட் அப்படி எல்லாம் குடிச்சிட்டு ஓடுவாங்க தானே, டிரைவ் பண்ணுவாங்க ரோட்ல. சோ அவங்களுக்கு வந்து இப்ப இன்னும் ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க, தூரத்துல இருந்து அவங்களுக்கு சென்ஸ் பண்ணலாம் இவங்க குடிச்சிருக்கிறாங்கன்னு. கிட்ட போய் தான் தெரியணுமே இல்ல தெரியுமென்னு சொன்னாங்க. அது எவ்வளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் ஒரு டிவைஸ் வச்சிருக்கிறாங்க. ஒரு கார் வருதுன்னா தூரத்துல இருந்தே தே கேன் டிடெக்ட் அந்த இந்த டிரைவர் குடிச்சிருக்காரா இல்லையான்னு உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சவர் ஒரு சொன்னாரு, இனிமேல் தான் குடிச்சு போட மாட்டாருன்னு, ஏன்னா அவங்க கட் பண்ணிடுவாங்க, இனிமேல் குடிக்கவும் கூடாதுன்னு. சோ என்னன்னா அதே மாதிரி சில வேலை ஒரு டிவைஸ் வச்சிருக்கலாம் இனிமேல் இன் ஃபியூச்சர், இவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ் பண்ணிருக்கு இது செய்ய மாட்டாங்களா, ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க டிடெக்ட் பண்றதுக்கு போட்டிருக்கா இல்லையான்னு, அவங்க பார்த்துதான் அவங்களுக்கு ஃபைன் கொடுக்கணும்னு இல்ல. சோ தே கேன் ப்ராபபிலி டிடெக்ட், அந்த டிடெக்ட் பண்ணி அது காட்டும். சோ ப்ரூஃபும் இருக்கும் டிவைஸ்ல எங்களுக்கு கை. இப்ப நாங்க சொல்லலாம், இல்ல இல்ல நாங்க பெல்ட் போட்டதுதான், ஏன்னா தூரத்துல இருந்து பார்த்த உடனே நாங்க எல்லாரும் வெரி கிளவர்லியா பெல்ட்ட போட்டுடுவோம் இல்லையா, ஸ்மார்ட் பீப்புள் நாங்க, அப்படியே உடனே போடுவோம். சோ அவங்களுக்கு ஒரு டிவைஸ்ல ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எங்களுக்கு ஃபைன் பண்ணலாம். சோ அந்த மாதிரியும் டெக்னாலஜிஸ் மாறலாம், யாருக்கு தெரியும், வரும். சோ ரொம்ப கவனமா நாங்க வந்து சீட் பெல்ட் போட்டு, அது எங்களுக்கு தான் அது ஒரு சேஃப்டி மெஷர் இல்லையா. சோ நாங்க உணர்ந்து அதை செய்யணும். பேக் சீட்டா, ஃப்ரண்ட் சீட்டா, எந்த ஒரு சீட்டா இருந்தாலும், இல்ல மிடில் சீட்டா, எந்த ஒரு சீட்டா இருந்தாலும் அது சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். அதே போல்தான் அந்த மத்திய பிரதேசில நடந்த ட்ராஜிக்கல் அந்த ஆக்சிடென்ட் ஒண்ணு க்ரூஸ் வந்து, அது ரொம்ப கவலையான ஒரு விஷயம். அது பாத்தீங்கன்னா அதுவும் அந்த மதர்ஸ்க்கு வர்றதுக்கு க்ளோஸ் யூனோ, அந்த கிட்ட தான் நடந்திருக்கு, ரொம்ப நாள் கூட இல்லை. சோ அது அந்த படத்தை பார்க்கே ரொம்ப கவலையா இருந்துச்சு. அது எவ்வளவுத்துக்கு அவங்க அம்மா மகனுடைய பாண்ட் ஸ்ட்ராங்கா இருந்திருக்குன்னு பார்த்தது. அதுதான் அம்மாக்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு தனி பாசம், அன்பு பிள்ளைகள்.
0: அது கூட அவங்க கூட தேவையற்ற ஒரு மரணம் தான் அது கூட
1: நிச்சயமா. சோ அதுல க்ரூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேசஞ்சர்ஸ் தான் அதுல எல்லாவோட வந்து போட்டுருக்காங்க. ஆனா அதுக்கு மீறி போயிருக்கிறாங்க பேசஞ்சர்ஸ், டிக்கெட் பே பண்ணாம இத்தனை போயிருக்கிறாங்க. அண்ட் ஏற்கனவே லைஃப் பெல்ட், சேஃப்டி பெல்ட் போட்டிருந்தாங்க. அந்த சேஃப்டி என்ன சொல்றது, அது சேஃப்டி அந்த அந்த அந்த இது போட்டிருக்கிறாங்க. மைண்ட்க்கு வருது அந்த வேர்ட் வந்து. சோ அது போட்டு இருந்திருக்கிறாங்க. அதுவும் கடைசி நேரத்துலதான் அது திங்க் பண்ண தொடங்குது. அது தெரிஞ்ச உடனேதான் ஐ திங்க் அவங்க வந்து அதை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போட இல்ல, போட்டு இருக்கல. சோ அது போட்டும் அவங்க தாழ்ந்தது, அந்த ட்ரவுன் பண்ணது வந்து அவங்க சொல்றாங்க அந்த சேஃப்டி, அந்த பெல்ட் ஆர் சேஃப்டி, அந்த அந்த அப்பாரட்டஸ் அந்த இது வந்து அது கொஞ்சம் பழுதாகி போய்விட்டது, இல்ல அது வந்து ஒரு பழைய ஒரு இதுன்றதுனால அதுக்கு அந்த அந்த குவாலிட்டி குட் குவாலிட்டி இல்லாதனால அது சேவ் பண்ண முடியலன்னு. இனிமேல் அவங்க வந்து இப்படியான இடத்துல போய் குவாலிட்டி செக் பண்ண போறாங்க. இனிமேல் தான் குவாலிட்டி செக் பண்ண போறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா இல்லையா டூரிஸ்டுக்கு. சோ அப்படியான மெஷர்ஸ் எல்லாம் இப்ப எடுக்கிறாங்க. அதுதான் நாங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும் எப்பவுமே. ஆனா இதுல வந்து கூட அந்த எப்படி சொல்றது, இவங்க வந்து இவங்களுடைய ஃபால்ட்டா, இல்ல யார பிளேம் பண்றது, இயற்கையுடைய ஃபால்ட்டா, எது வந்து சொல்ல முடியாம இருக்கு. ஆனா பேசஞ்சர்ஸ் ஸ்டார்ட்லயே அவங்க வந்து அந்த சேஃப்டி பெல்ட் போட்டிருக்கலாம். ஆனா அதுக்கு 100 பேர் பெல்ட் இல்ல, அது
0: பாதுகாப்பு அங்கி என்று சொல்வார்கள், ஜாக்கெட் சொல்வார்கள்.
1: சோ அது போட்டிருக்கலாம். ஆனா இப்ப யோசிக்கிறேன், அது அது போட்டு பிரயோசனம் இல்லாம இருந்திருக்கும், பிகாஸ் அந்த குவாலிட்டி
0: லைஃப் ஜாக்கெட் என்று சொல்வார்கள். அது கூடுதலாக அது கூடுதலாக நம்முடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்படுவது. அது சில இடங்களிலே இப்ப இங்கு எல்லாம் நாங்கள் போவதற்கு முன்னதாகவே ஒரு கட்டணத்தை செலுத்திவிட்டு அதை வாங்கி போட்டுக்கொண்டுதான் போக வேண்டும், இல்லாவிட்டால் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த விபத்து நடந்துவிட்டது, தண்ணீருக்குள் குதிக்கின்ற நேரத்தில் அதை போடுவது, அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னதாக அவர்கள் ஒரு இடத்திலே கட்டி வைத்த மாதிரியும் அதை எடுத்து அவர்கள் கொடுக்கின்ற போதே அது தெரிகிறது, அது புதிதானதல்ல, பழைய ஒன்று. அது
1: அதுவும் அன்று வந்து மேபஸ் உழைப்பாளர் தினம் இல்லையா, உழைப்பாளர் தினம். சோ அந்த நாள்ல அவங்க ஆஃப் எடுத்து போயிருக்கிறாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு குடும்பமாக. அந்த நாள்ல இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டியதா போய்விட்டது, அதுதான் ஒரு கவலையான விஷயம்.
0: அதுதான் தற்பாதுகாப்பு என்னவென்றால், எனக்கு உண்மையாகவே அந்த காணொளிகளை பார்த்த பொழுது மக்கள் தங்களுடைய, இப்ப நாங்கள் ஒரு இடத்துக்கு போகின்றோம் என்றால் அங்கே எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று கொஞ்சமாவது சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதிலே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மக்கள் ஒரு 20-30 பேர் அனுமதி இருக்கின்றது, அதை விட அதிகமான மக்களும் அந்த போயிருக்கின்றார்கள். அப்ப அது எல்லாமாக சேர்ந்து அது மரணத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டது. அது மிக கவலைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். ஒரு 5 நிமிடத்திற்கு முதல் அந்த காணொளியை பார்த்திருந்தோம். அவர்கள் எல்லாம் அந்த காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்ல சந்தோஷமாக. அதற்கிடையில்
1: கூட இந்த பில்டிங்ஸ் மாண்ட்ரியல்ல இருக்கிற ஒரு சில ஆபீஸ் பில்டிங்ஸ்ல எல்லாம் எலிவேட்டர்ஸ் இருக்கு, அதுல கூட அவங்க போட்டு வைக்கிறாங்க இவ்வளவு பேர் தான் அனுமதி. அதுக்கு மீறி நீங்க போனீங்கன்னா அது ராங், அது ஏதாவது ஒண்ணு நடந்துடும் எலிவேட்டருக்கு. சோ அன்னைக்கு ஒரு நாள் நாங்க வந்து வேலை முடித்து எலிவேட்டருக்குள்ள ஏற நிறைய பேர் இருந்தோம் ஆக்சுவலி. ஆனா ஆல் ஆஃப் அ சடன் அந்த எலிவேட்டர் ஸ்டாப் ஆயிட்டது, பயந்து போனோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நாங்க வந்து வேற ஒரு பட்டன் பிரஸ் பண்ண உடனே வேற ஒரு ஃப்ளோருக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன் இனிமேல் நோ எலிவேட்டர் எடுக்க தேவையில்ல, நாங்க ஸ்டேக்கேஸே யூஸ் பண்ணி ஒரு சிலர் நாங்க வந்து ஸ்டேக்கேஸ் யூஸ் பண்ணி கீழே போனோம் ஆக்சுவலி ஃப்ளோருக்கு எக்ஸிட்டுக்கு. சோ அதுதான் லைக் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள் அலௌட் அண்ட் அவங்க போடுறாங்கன்னா அதை நாங்க மதிச்சு அது அதுக்கேத்த மாதிரி நாங்க போகணும். அதுக்கு மீறி நாங்க போனோம்னா அது வந்து எங்களுக்கு தான் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போயிடும்.
0: கண்டிப்பாக நல்ல ஒரு விடயம். பாதுகாப்பு சொல்லப்படுகின்ற பொழுது கொஞ்சம் செவிமடுக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் பதிவு செய்திருக்கின்றீர்கள். நன்றி தேவகி, நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரி, அப்படியே நாங்கள் வணக்கம் ஐட்டம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நிறைவுக்கு எடுத்து வருகின்ற நேரமும் வந்துவிட்டது. நிறைய விடயங்கள் எல்லாமே சொல்லப்பட்ட விடயங்கள் இப்பொழுது எல்லோருக்குமே யோசிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகனங்களிலே பயணிக்கின்றவர்கள் நாங்கள் உட்பட சில நேரத்தில் ஐயோ சீட் பெல்ட் போட வேண்டுமா அப்படின்ன மாதிரி ரொம்ப கசப்பாக இருக்கும். அது பிடிக்காத ஒரு விடிய மாதிரி இருக்கும். ஆனால் அது அவ்வளவு தூரத்துக்கு ஏன் ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது என்று தெரியவில்லை. இருந்தாலும் அது எங்களுக்கு அவ்வளவுக்கு விருப்பம் இல்லை. அதே போன்றுதான் குழந்தைகளுமே வந்து அது ஏதோ தங்களுக்கு செய்வது போன்று அதை உணர்ந்து கொள்கின்றார்கள். அது அந்த அந்தந்த வாகனங்களிலே இப்போ தூரத்து பயணம் போகின்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக அவர்கள் நல்ல நித்திரையாக இருந்தாலும் கூட அந்த பெல்ட்டோடு சேர்ந்து நித்திரை கொள்வார்கள். எந்த பக்கம் விழுந்தாலும் என்ன அப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் சிலருக்கு அது ஒரு விதமாக விருப்பம் இல்லாதது போன்று நாங்கள் எப்பொழுதுமே ஒரு சாதாரண வாகனங்களிலே. ஆனால் நாங்கள் வாகனம் ஓட்டுநர்கள் எப்பொழுதுமே வந்து கண்டிப்பாக வாகனத்தில் இருந்தவுடன் ஒரு நல்ல பழக்கத்தை பழகி இருக்கின்றோம். அதே மாதிரி அருகில் இருக்கின்றவர்களும் கண்டிப்பாக பெல்ட் போட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்குள் அவர்களும் போட்டு விடுகின்றார்கள். ஆனால் இந்த பின் சீட்டில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கசப்பான ஒரு விடயம்தான் இல்லை என்பது இல்லை. அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. ஆனால் இப்படியான விபத்துக்கள் வருகின்ற பொழுது அது இறப்பு முக்கியமாக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விடயம். அதே மாதிரி கூடுதலாக குழந்தைகள் பெரியவர்கள் இப்பொழுது எல்லாமே சைக்கிள் ஓட்டம், அதற்கு பத்தாததற்கு வினோ விரைந்தவரிடம் அக்கா சைக்கிள் ஓடலாம் அப்படின்னு சொல்லி சைக்கிள் எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார். அந்த மாதிரி சைக்கிள் எல்லாம் ஓடுகின்ற பொழுது அது இன்னுமே வந்து நாங்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காக தலைக்கவசங்கள் மிக மிக முக்கியமாக போட வேண்டும். இப்போ நான் இப்போ அறிவு சொன்ன மாதிரி தான், இப்போ அவ்வளவு பாதுகாப்பு இருந்துமே முகத்தில் அடிபட்டு தலை கைகால்கள் எல்லாம் அடிபடுகிறது என்றால் அதே ஒரு தலைக்கவசம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த இடத்திலே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆகிவிடும். உங்களுடைய குழந்தைகள் பாடசாலை முடிந்து வந்த உடனே இந்த பைக் எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற பழக்கம் இருக்கிறது. இது எங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் கூட சில குழந்தைகள் இந்த சின்ன வீதிகளாக இருந்தால் கூட நிறைய வாகனங்கள் எந்த நேரமே வந்த வண்ணம் இருக்கின்றது. திடீர் திடீரென்று நீங்கள் விழுந்து விடலாம் அந்த சைக்கிள் ஓடுகின்ற ஆர்வத்திலே வந்து. அப்ப நீங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த தலைவசங்கள் தொப்பிகளை கொடுப்பது கண்டிப்பாக அதே நேரத்திலே வந்து எவ்வளவுக்கு பாதுகாப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு தேவை இருக்கிறதோ அதை கருத்தில் கொண்டு கவனமாக இந்த நாட்கள் இனி வருகின்ற நாட்களிலே நாங்கள் சந்திக்க போகின்றோம் அப்படின்றபடியினால் மிக கவனமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து தண்ணீரை பார்க்காதவர்கள் போர் போட்டிங் செய்கின்ற பொழுதெல்லாம் சில நேரத்தில் கவனக்குறைவோடு இருப்போம். சில பேர் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் விபத்திலே இறந்து விடுகின்ற செய்திகளை நாங்கள் கேட்கின்றோம். இந்த நாட்டிலே பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். எல்லா பாதுகாப்புகளும் இருந்தும் கூட ஒவ்வொரு சமர் காலங்களிலும் எவ்வளவோ பேருடைய இறப்பு செய்திகள் இந்த தண்ணீருக்குள் மூழ்கி இறந்து விட்டார்கள். இந்த மாதிரி போட்டிங் போனவர்கள் விபத்துக்குள்ளாகி இறந்து விட்டார்கள். இப்படியான செய்திகள் நாங்கள் நிறையவே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த விபத்துக்களில் இருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய சந்தோஷங்கள் நிறைய விடியத்தை அப்படியே நம்முடைய கண்களை மூடிவிடும். இல்லை, சந்தோஷம் அதிகமாக நண்பர்களோடு இப்படியெல்லாம் போகின்ற பொழுதெல்லாம் நமக்கு அந்த சந்தோஷம் மட்டுமே தான் தெரிகின்றது ஒழிய நம்முடைய உயிர் பாதுகாப்பு அதுகளை பற்றி நாங்கள் சிந்திப்பதே கிடையாது. நம்முடைய குழந்தைகள் கூட எங்கிருக்கின்றார்கள் என்று கூட சில நேரத்தில் நமக்கு தெரியாமலே போய்விடும். ஆகையினால் ரொம்ப கவனமாகவும் உங்களுடைய பாதுகாப்பாகவும் சில சட்ட திட்டங்கள் இங்கே இருக்கின்றது. அதற்கு பிறகு கோபப்படாமல் அவர்கள் டிக்கெட் தந்து விட்டார்கள்.

யத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை காலை பொழுதில் நான் மீண்டும் பூபால ராகத்தோடு இணைந்து கொள்கின்றேன். தொடர்ந்து இசை கொண்டாட்டத்தோடு நாங்கள் இணைந்திருப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பின் உமாராஜ். நன்றி, வணக்கம்.

24 மணி நேரமும் மனதுக்கு பிடித்த பாடல்களோடும் உடனுக்குடன் வரும் செய்திகளோடும் எப்பொழுதும் இணைந்திருப்போம். அழகு தமிழ் வானொலி, ஐ தமிழ் FM 102.9.

ஒழித்து பாடல் துப்பாக்கி திரைப்படத்திற்காக ஹரி ஜெயராஜன், இசையில் விஜய் பிரகாஷ், கிருஷ்ண ஜீவ் எல்லாம் சேர்ந்து பாடியிருந்தாங்க. ஆயத்தமல் எஃப்எம்னூடாக நேர்கள் இணைந்திருக்கிறீங்க இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. நம்முடைய சினிமா உலகத்துல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி வேணுமா, உங்களுக்காகவே இசை கொண்டாட்டம் வந்துட்டு இருக்குது. இசை கொண்டாடத்துல உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் நீங்க இணைந்து கொண்டு கேட்கலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க. நீங்க மான்ட்ரியல் மண்ணில் இருக்கீங்க அப்படின்னா 514-584-102-9 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு, நீங்க டொரண்டோவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, நீங்களும் இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும், உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கணும் அப்படின்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க 416-584-102-9 என்ற எங்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு. தொடர்ந்து சினிமா உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத சுவாரஸ்யமா உங்களுக்காக நான் தரப்போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.

102.9 அலைகள் இணைந்திருக்கிறீங்க. இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு ஒளித்தது பாடல் ஜோடி திரைப்படத்திற்காக இசை புலே ரஹ்மானின் இசையில் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் மற்றும் சுவர்ணலதா பாடியிருந்தாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ மொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள், தமிழ் சினிமா மட்டுமில்லை இந்திய திரை ரசிகர்கள் எல்லாத்துக்குமே அதிர்ச்சி அளிக்கும் ஒரு சம்பவம் இன்று சமீபத்தில் நடந்திருக்குது. அதாவது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற பிரபல்யமான தயாரிப்பு நிறுவனம் நிறைய காலத்தால் அழியாத கிளாசிக் திரைப்படங்களை தயாரித்த அது சூப்பர் குட் ஃபிலிம்ஸினுடைய நிறுவனர் ஆர் பி சௌத்ரி அவர்கள் சற்று முன்னர் காலமாகி இருந்தாரு. இது தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக மாறியிருக்குது. குறிப்பாக ஆர் பி சௌத்ரி அவர்கள் நடிகர் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் அவர்களுடைய தந்தையார் அப்படின்றதுமே ஒரு முக்கியமான விஷயம். தமிழ் சினிமாவில் புது வசந்தம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தினுடைய மிகப்பெரும் வெற்றிக்கு பிறகு நிறைய சிறந்த திரைப்படங்களை கொடுத்திருந்தாரு. புரியாத புதிர், சேரன் பாண்டியன், அதுக்கு பிறகு இன்னும் நிறைய திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்கள், அதுவும் குறிப்பாக சூரிய வம்சம் மாதிரியான நாட்டாமை, சூரிய வம்சம், பூவை உனக்காக அப்படின்னு காலங்கள் தாண்டியுமே எல்லோருமே பார்த்து ரசிக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு தயாரிப்பாளராக இருந்த ஆர் பி சௌத்ரி அவர்கள் தான் இப்போது காலமாக இருக்கிறாரு. அவர் என்னதான் மறித்திருந்தாலுமே அவர் தயாரித்து வழங்கிய திரைப்படங்களூடாக அவர் எப்பவுமே இன்னும் காலம் கடந்தும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் அப்படின்றது ஒரு சிறப்பு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஏன்னா அவர் நடித்த திரைப்படங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வளர்ந்த சிறுவர்கள் எல்லோருக்குமே, அது வளர்ந்து இப்போ திரைப்படங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சினிமா ரசிகர்களுக்குமே அவருடைய திரைப்படங்கள் மறக்க முடியாத திரைப்படங்களாக தான் இருக்கும். அவர் தயாரித்த ஏதோ ஒரு திரைப்படத்தை நம்ம எல்லோருமே எப்போவாவது பார்த்து ரசித்திருப்போம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். தொடர்ந்து அவருடைய தயாரிப்பில் வந்த திரைப்படங்களினூடாக அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருக்கு ஐத்தமிழ் எஃப்எம் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அவருக்கு சமர்ப்பணமாக ஒரு பாடல்

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். மாண்ட்ரியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரன் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: தொடர்புகளுக்கு பானு 514-833-555.
3: உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல் பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல் இருக்கு?
5: இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: எதனா கேக்குற?
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாயி பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
6: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
9: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
9: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல். ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில் மோன்ட்ரியலில்.
10: கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்போ உங்களோட அழைப்புல பேசுறதுக்காக துளசி வந்திருக்காங்க. வணக்கம் துளசி.
11: வணக்கம் வணக்கம். நான் நலம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
10: நான் சுகம், நலம், சிறப்பு, தரம், வேற என்ன வார்த்தை சொல்லலாம்?
11: நல்லது. எனக்கு மே மாதம் திரைப்படத்துல மின்னலி வந்ததே நடி என்று
10: பாடமாட்டீங்களா எனக்காக ஒரு ரெண்டு வரி?
11: ஐயோ, அப்படி இருந்தா நாங்கள் வானொலியில நடுக பாடுவோமே.
10: அதுதானே,
11: பாடி பாக்குறீங்களா?
10: நன்றி துளசி.
11: அடுத்து பாடி காட்டணும்
10: சரியா?
11: நீங்க முதல்ல எங்கட பேரை கேக்குறவள உங்களோட பேரையும் சொல்லுவோம்.
10: தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளுங்க இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. இப்போ துளசி கேட்டு அந்த பாட்டு கேட்டுருவோம்.

0: ஒழித்த பாடல் மே மாதம் திரைப்படத்திற்காக இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 11:32.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு
1: நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
3: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம் 102.9.
4: கோபத்தை, தாபத்தை, கள்ளத்தை, கபடத்தை, அச்சத்தை, மிச்சத்தை,
5: அப்பாலிக்கா
6: சாந்தம்மா,
5: அப்பாலிக்கா
6: கஞ்சி வரம் போவோம், காமாட்சிய பாப்போம்.
5: எப்படிடா?
6: நான் பாப்பேன்,
5: அப்ப போவோம்.

0: வெந்தயம் வாசன படிதாசன
1: ரைட்டா.

0: பணம் வேண்டுவோம் மகமாயே.
1: சிறப்பான தரமான பாடல் 1-2-3 திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் கிருஷ்ணராஜ், சபேஷ் மற்றும் மனோ பாடியிருந்தாங்க. அந்த பாடல இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இப்போ நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாகினதுமே நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தாரு. அவரை எல்லோருமே வாழ்த்திட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக அவருடைய அவரோடு இணைந்து பணியாற்றிய திரை நட்சத்திரங்கள் எல்லோருமே வாழ்த்திட்டு இருக்கும் வரிசையில சமீபத்தில் அவரோடு அதிகமான திரைப்படங்கள் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை பூஜா ஹெக்டே அவர்கள், அவங்க அவரோடு இணைந்து பீஸ் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இன்னும் வெளியாவதற்கு காத்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திலையுமே அவங்க கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் போது ஒரு எடுத்த ஒரு சின்ன வீடியோ அவங்க சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்காங்க. குறிப்பாக அதில் ஹூ வின்ஸ் தி எலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ஒயிட் போர்டில் எழுதியிருக்கு. அது அவங்க காட்டிட்டு அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்புறாங்க. நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் அப்படியே வெக்கப்படுறாரு. இந்த ஒரு காட்சியை, இந்த ஒரு வீடியோவை அவங்க தன்னுடைய சமூக வலைதளத்தில் பகிர்ந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நம்ம எல்லோருமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகராக இருந்து அதுக்கு பிறகு இப்போது தலைவராக மாறி இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் ஒரு கியூட்டான தளபதி தான் அப்படின்ற உணர்வை மறுபடியும் எல்லாருக்கும் ஏற்படுத்தி இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல மற்றும் தமிழ் சினிமா திரையுலகில என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, நீங்க இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்கணும் அப்படின்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க. மான்ட்ரியல் மண்ணில இருந்து நீங்க அழைப்பினை ஏற்படுத்தணும்னா 514-584-102-9 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. நீங்க டொரண்டோல இருந்து அழைப்பினை ஏற்படுத்துறீங்கன்னா 416-584-102-9 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்கலாம். இப்ப பாட்டுக்கு போ.

பீஸ் திரைப்படத்திற்காக அனிருத்தின் இசையில் அனிருத் ரவிச்சந்திரோடு இணைந்து ஜானிட்டா காந்தி பாடிய ஒரு சூப்பர் ட்ரெண்டியான பாடலை கேட்டு வந்திருக்கிறீங்க. இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ சமீப காலமாக கடந்த சில வருடங்களாகவே இருக்கக்கூடிய தமிழ் சினிமா ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவுடைய மிக பிரபல்யமான இசையமைப்பாளர்கள் அவங்களுடைய பாடல் கான்சர்ட்டை உலகம் முழுவதுமே நடத்துறது. அவங்களுடைய கான்சர்ட் டூர்ஸ் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளையுமே நடத்திட்டு வராங்க. அந்த வரிசையில விஜய் ஆண்டனி அவர்களுமே கடந்த வருடங்கள்ல மட்டுமில்லை, இப்போ வரைக்கும் உலகளாவிய ரீதியில் அவருடைய இசை டூர்ஸ் மேற்கொண்டுட்டு வர்றாரு. சமீபத்துல மலேசியாவில் இடம்பெற்ற அவருடைய டூர்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் நாம இப்போ இசை கொண்டாட்ட முயற்சி மூலமாக உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போறேன். குறிப்பாக விஜய் ஆண்டனி அவர்கள் மிகவும் துள்ளலான பாடல்களை கொடுக்கறதுக்கு பெயர் போனவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவருடைய பாடல் எப்படி வைபான பாடல்களாக இருக்குமோ, அதே மாதிரி அவருடைய அந்த பாடல் கான்சர்ட்ல இன்னும் ஒரு வைபான நபர், அதே சமயத்துல நம்ம எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல பார்த்து ரசி ஒரு நபர் கலந்து கொண்டிருக்கார். நம்ம எல்லாருமே இந்த யூடியூப் பக்கங்கள்ல விஜய் சிது வ்ளாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். அவருடைய அந்த பிராங்குகள்ல ஆரம்பிச்சு இப்போ அவர் போடக்கூடிய இந்த வ்ளாக்ஸ் எல்லாமே அவரும் நிறைய நாடுகளுக்கு அவருடைய டீமோடு போய் அவருடைய மகளோடு பயணிச்சு அங்க இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான அனுபவங்கள் எல்லாத்தையுமே நம்ம கூட பகிர்ந்து கொண்டிருப்பார். நிறைய பேர் அவரை யூடியூப் பக்கங்கள்ல ஃபாலோ பண்ணி கொண்டுமே இருப்பீங்க. அவர் விஜய் ஆண்டனி அவர்களுடைய இந்த மலேசியா டூர்ல கலந்து கொண்டிருக்காரு. அதை விட இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சித்து எங்க வந்தாலும் அவருடைய சிக்னேச்சராக ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிடுவார். அதே மாதிரி இந்த விஜய் ஆண்டனியுடைய இந்த கான்சர்ட்ல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அங்க பாடியிருக்க அவர் விஜய் ஆண்டனியுடைய பாடல்கள்ல ஒரு சூப்பரான அழகான பாடலை விஜய் சிது அவர்கள் பாடியிருக்காரு. எல்லாரும் அவர் பாடியிருக்காருன்னா ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு நல்லா பாடுவார். அவருடைய முகபாவனைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது பா என்னமா பாடுறாரு, உண்மையிலேயே இவர் தான் பாடுறாரான்லாம் யோசிச்சிருப்போம். அந்த கேள்விக்கு சரியான பதிலாக அவர் பாடியிருக்க மாட்டார். உண்மையிலேயே அந்த பாடலை பாடிய பாடகர் பின்னால இருந்து பாட இவர் முன்னால இருந்து அதுக்கு வாயிச்சிருப்பாரு. அது ரசிகர்கள் எல்லாரும் அந்த கான்சர்ட்ல லைவாக பார்த்து மகிழ்ந்து அதை வந்து சமூக வலைதளங்கள்லயுமே பகிர்ந்து இப்போ அந்த வீடியோ கொஞ்சம் ட்ரெண்டாக மாத்திருக்காங்க. அதை விஜய் ஆண்டனி அவர்களுமே பகிர்ந்து இருக்கிறாரு. இப்போ சமூக வலைதளங்கள் பக்கம் போய் பார்த்தோம், விஜய் ஆண்டனியை பற்றி தேடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ முதலாவதாக வந்து நின்றது. இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியாச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க இசை கொண்டாட்ட நிகழ்ச்சியில இணைந்து கொள்ளணும் அப்படின்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க. 514-584-102-9 மோன்ட்ரியல் மண்டல இருந்து, டொரண்டோல இருந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. 416-584-102-9

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். மாண்ட்ரியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு ஃபோன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: ஏஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
6: ஏய், இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: எதடா கேக்குற?
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.

0: கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 15-81 Fabry Metro க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
2: தமிழின் பெருமைகளோடு மோன்ட்ரியலில் ஐ தமிழ் FM.

0: ஐத்தமிழ் FM செய்திகள்.
1: ஐத்தமிழ் FM இன் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் என் ஷைலி பிரேம்.
0: தலைப்புச் செய்திகள்.
1: ஆர்இஎம் ரயில் நிலையங்களில் இந்த வார இறுதியில் பொதுமக்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிப்பு. சுங்கத்திணைக்களத்துக்கு புதிய பணிப்பாளர் நாயகம் நியமனம். தமிழக கடற்தொழிலாளர்களால் தாக்கப்பட்ட யாழ் கடற்தொழிலாளர் தொடர்பில் நாமல் கவலை. தமிழகத்தில் புதிய சகாப்தம், தமிழக அரசியல் களத்தை மாற்றியமைத்த விஜய். ஈரானின் 7 அதிவேக படகுகளை சுட்டு வீழ்த்திய அமெரிக்கா.
0: கனேடிய செய்திகள்.
1: அமெரிக்காவின் வரி விதிப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ள உருக்கு மற்றும் அலுமினிய தொழில்துறையினருக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள 1.5 பில்லியன் டாலர் நிதியுதவியை கியூபிக் தொழில் அமைப்புகள் வரவேற்றுள்ளன. இருப்பினும் நீண்டகால வர்த்தக போரை சமாளிக்க இந்த தொகை போதுமானதாக இருக்காது என்றும் அவை எச்சரித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள 50% கூடுதல் வரியால் கனேடிய உலோக ஏற்றுமதி முடங்கியுள்ள நிலையில் மத்திய அரசு 1.5 பில்லியன் டாலர் அவசர உதவி திட்டத்தை அறிவித்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கியூபெக் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இந்த நிதியுதவி தற்காலிகமாக தொழிற்சாலைகள் மூடப்படுவதை தவிர்க்க உதவும் என்றாலும் அமெரிக்காவுடனான மோதல் போக்கு நீடித்தால் கூடுதல் நிதியுதவி தேவைப்படும் என கூறியுள்ளது. கனடாவின் ஒட்டுமொத்த அலுமினிய உற்பத்தியில் கியூபெக் மாகாணமே முன்னணியில் உள்ளது. குறிப்பாக சாகுனே லாக் செயின்ட் ஜீன் போன்ற பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த தொழிலையே நம்பியுள்ளன. இதனால் அமெரிக்கா தனது வரி விதிப்பை திரும்பப் பெறாதவரை மத்திய அரசும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை மேலும் அதிகரிக்க வேண்டும் என கியூபெக் வர்த்தக சபைகள் வலியுறுத்தி வருகின்றன. மான்ட்ரியலின் வெஸ்ட் ஐலண்ட் பகுதியில் புதிதாக திறக்கப்படவுள்ள ஆர்இஎம் ரயில் நிலையங்களில் இந்த வார இறுதியில் பொதுமக்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்ஜே அல் அமோரோய் கிளையின் தொடக்கத்தை கொண்டாடும் வகையில் எதிர்வரும் 16ஆம் திகதி மற்றும் 17ஆம் திகதி ஆகிய 2 நாட்களும் பொதுமக்கள் கட்டணமின்றி ரயிலில் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலவச சேவை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அமலில் இருக்கும் என அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெஸ்ட் ஐலண்ட் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டெஸ்ஸாஸஸ், பிரிவியூ பாயிண்ட் கிளாரிக், கிரிக்லேண்ட் மற்றும் ஆன்சே ஆலோம் ஆகிய 4 நிலையங்களில் ஏறும் பயணிகளுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க ஒவ்வொருவரும் ஒருமுறை மட்டுமே சென்று மீண்டும் திரும்பி வருவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆண்டோரியோ மற்றும் கியூபிக் மாகாணங்களுக்கிடையே இயங்கி வந்த மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் செயற்பாடுகளை போலீசார் முறியடித்துள்ளனர். இதில் மொன்றியலைச் சேர்ந்த 8 பேர் உட்பட மொத்தம் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ப்ராஜெக்ட் ரெட் லைன் என்ற பெயரில் ஒன்டோரியோ மாகாண போலீசாரும் கியூபிக் மாகாண போலீசாரும் இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் 4.1 மில்லியன் டாலர் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நேற்று இதுகுறித்து வெளியான தகவலின்படி மொன்றியல் மற்றும் கான்வால் பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 20 கிலோ ஃபென்டனில், 14 கிலோ கொக்கைன் மற்றும் 80,000 போலி மருந்து மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த ரகசிய விசாரணையில் 4 வெவ்வேறு கடத்தல் கும்பல்கள் கண்டறியப்பட்டன. கடந்த ஏப்ரல் 16ஆம் திகதி மான்ட்ரியலில் 4 இடங்களிலும் காத்வாலில் 3 இடங்களிலும் ஒரே நேரத்தில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆப்கானிஸ்தான் போர் நினைவுச் சின்னத்தின் வடிவமைப்பை தேர்வு செய்வதில் மத்திய அரசு விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டதாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட கட்டடக்கலை நிறுவனம் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக வருகிறது. ஆப்கானிஸ்தான் போரில் பங்கேற்ற 40,000 கனேடிய வீரர்களை கௌரவிக்கும் வகையில் ஒட்டோவாவில் தேசிய நினைவுச் சின்னம் அமைக்கப்படவுள்ளது. இதற்கான வடிவமைப்பு போட்டியில் நிபுணர்களைக் கொண்ட ஒரு சுயாதீன நடுவர் குழு டீம் டாவுஸ்ட் என்ற நிறுவனத்தின் வடிவமைப்பையே சிறந்ததாக தெரிவு செய்தது. ஆனால் மத்திய அரசு இந்த முடிவை நிராகரித்துவிட்டு டீம் ஸ்டீம்சன்ஸ் என்ற வேறொரு கட்டடக்கலை நிறுவனத்துக்கு 3.5 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது. இது தற்போது பெரும் அரசியல் மற்றும் சட்ட போராட்டமாக மாறியுள்ளது. மத்திய அரசு தனது முடிவை நியாயப்படுத்த ஒரு இணையதள கருத்து கணிப்பை சான்றாக காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்வது இலங்கை செய்திகள்.
1: இலங்கை நிர்வாக சபையின் சிறப்பு திற அதிகாரியும் மேலாண்மை சபைகள் திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் நாயகமுமான விமால் எஸ் கே லியனகமவை இலங்கை சுங்கத்தின் புதிய பணிப்பாளர் நியமாக நியமிக்கும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போதைய சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவலிபி அருகொடு இன்று தனது சேவை காலத்தை நிறைவு செய்கிறார். அதன்படி லியனகம நாளை முதல் சுங்கத்தின் புதிய பணிப்பாளர் நாயகமாக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் பலாலியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவர் தாக்கப்பட்டு தற்போது இந்தியாவின் சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் விவகாரம் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் தேசிய அமைப்பாளர் நாமல ராஜபக்ச இன்று நாடாளுமன்றத்தில் கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளார். கடலில் இருந்தபோது தமிழகத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் குழுவினரால் தாக்கி அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்துள்ள குறித்த கடற்தொழிலாளர் தற்போது இந்தியாவின் சென்னையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் பலாலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த விவகாரத்தில் வெளிவிவகார அமைச்சு உடனடியாக தலையிட்டு தூதரக ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட நடவடிக்கை எடுக்குமாறு நாமல் ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் இந்திய இலங்கை கடலெல்லை பகுதியில் கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான அபாயங்களை எடுத்துக்காட்டுகிறது. இது தொடர்பில் அரசு தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து குழந்தை ஒன்றின் எண்புக்கூட்டுடன் இரு எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதோடு தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்பட்ட ஆபரணம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் நடைபெற்றது. அதன்போது 5 எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தை ஒன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை புதைக்குழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்துக்கிடமான கருப்பு நிற மண்ணுக்குள் இருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குட்டிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மூக்குத்தி போன்றதான உடைந்த நிலையிலும் சிறிய தங்க ஆபரணம் ஒன்றும் சில நாணய குற்றிகளும் மரப்பெட்டி ஒன்றின் சிதைவுகளும் ஆணிகளும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி நேரடியாக மண்ணிலிருந்து அகழ்ந்து எடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டமையால் அதை பேண்டேஜ் துணிகளால் சுற்றி பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணுடன் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக சட்டத்தரணி ரணிதா தெரிவித்துள்ளார்.
0: அடுத்து இந்திய செய்திகள்.
1: இந்தியாவில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதன்படி அந்த கட்சிக்கு அதிக ஆசனங்களுடன் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிட்டியுள்ளது. அத்துடன் அந்த கட்சியின் தலைவரான ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மு க ஸ்டாலினின் திராவிட முன்னேற்றக் கழகம் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. எனவே அது பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 47 தொகுதிகளில் வெற்றியீட்டியுள்ளது. இவற்றைத் தவிர இந்திய தேசிய காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளிலும் வெற்றியீட்டியுள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன தலா 2 தொகுதிகளில் வெற்றியீட்டியுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பன தலா 1 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன. இந்த நிலையில் சாதாரண பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றியீட்டியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இன்னும் 10 ஆசனங்கள் அவசியமாகின்றன. இதன் அடிப்படையில் தற்போது தொங்கு சட்டமன்றம் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழகம் ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கும் பேச்சுக்களை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக தமிழக செய்திகள் கூறுகின்றன.
0: தமிழ் உலகச் செய்திகள்.
1: ஹோமுஸ் நீர்நிலையில் ஈரானின் 7 அதிவேக படகுகளை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த டிரம்ப், ஈரானின் 7 அதிவேக படகுகளை நாங்கள் அழித்துவிட்டோம். ஹோமுஸ் நீர்நிலை பகுதியில் சுமார் 2000 கப்பல்கள் மற்றும் 20,000 மாலுமிகள் சிக்கி தவிக்கின்றனர். இவர்களை மீட்க அமெரிக்கா ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டம்தான் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இந்த மீட்பு நடவடிக்கைக்கு யாராவது தடையோ அல்லது இடையூறோ விளைவித்தால் அவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஆரியம் ரயில் நிலையங்களில் இந்த வார இறுதியில் பொதுமக்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிப்பு. சுங்க திணைக்களத்துக்கு புதிய பணிப்பாளர் நாயகம் நியமனம். தமிழக கடற்தொழிலாளர்களால் தாக்கப்பட்ட யாழ் கடற்தொழிலாளர் தொடர்பில் நாமல் கவலை. தமிழகத்தில் புதிய சகாப்தம், தமிழக அரசியல் களத்தை மாற்றியமைத்த விஜய். ஈரானின் 7 அதிவேக படகுகளை சுட்டு வீழ்த்திய அமெரிக்கா. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்திகளை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.

0: என் சுவாச காற்றை திரைப்படத்திற்காக இசை பிள்ளையரகுமான இசையில் ரஃபி பாடிய பாடல் கேட்டீங்க. இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும் அப்படின்னா அழைப்பை ஏற்படுத்துங்க. நீங்க மொன்ட்ரியல்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணுமா? 514-584-1029 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். டொரண்டோல இருந்து அழைப்பினை ஏற்படுத்தணும்னா 416-584-1029 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்கலாம். இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, அதை பத்தி தான் நான் வந்து உங்கள்கிட்ட இசை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் வளமையாக பகிர்ந்து கொள்வேன். அந்த வரிசையில் இப்போ இந்த மாதம் மே மாதத்தினுடைய ஆரம்பம் மே 1ஆம் தேதி ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருந்தது, இல்லை ரீ ரிலீஸ் ஆகியிருந்தது. அதாவது நிறைய நல்ல திரைப்படங்களை புதிதாக எடுப்பதை விட இப்போ தமிழ் சினிமாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய படம் இந்த படம் சிறப்பாக தரமாக இருந்துச்சு, அந்த திரைப்படத்தை நம்ம வந்து மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணி மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் அதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு நிறைய திரைப்படங்களை ரீ ரிலீஸ் பண்றாங்க. அதுல இப்போ ஒரு திரைப்படத்தை ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த திரைப்படம் பாலு மகேந்திரா அவர்களுடைய இயக்கத்துல வெளியாகிய உலகநாயகன் கமல்ஹாசனோடு ஸ்ரீதேவி அவர்கள் நடித்து வெளியாகிய திரைப்படம் 3ஆம் பிறை அப்படின்ற கல்ட் கிளாசிக் திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தை இப்போ ரீ ரிலீஸ் செய்திருக்கிறாங்க. இந்த திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆனதற்கு பிறகு இந்த திரைப்படம் பற்றி எல்லோருமே பேச தொடங்கியிருக்காங்க. அதுவும் இந்த அந்த திரைப்படம் வெளியாகிய காலகட்டத்தில் பிறக்காம அதுக்கு பலகாலம் பிறகு பிறந்து திரைப்படங்களை ரசிக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள்லாம் இந்த திரைப்படத்தை நான் அந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரியே போய் திரையரங்குகளில் பார்க்கறது ஒரு தனித்துவமான உணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு மெய் சிலிர்த்து பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் இந்த திரைப்படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையுமே இப்போ பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில இந்த திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி எப்படியாக படமாக்கப்பட்டது அப்படின்றத பத்தி ரொம்பவும் அழகாக பேசியிருப்பாரு. இந்த தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சமூக வலைதளங்களை இப்போ ட்ரெண்டாகிட்டு இருக்குது. குறிப்பாக நிறைய இளைஞர்கள் 3ஆம் பிறை திரைப்படம் திரை உலகினுடைய ஜாம்பவான்களான கமல்ஹாசன் அவர்கள், பாலு மகேந்திரா அவர்கள், ஸ்ரீதேவி இப்படியான ஒரு கூட்டணியில வெளியாகிய 3ஆம் பிறை திரைப்படம் மறுபடியும் திரைக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ் சினிமா உலகத்துல இதுவும் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், அழைப்பினை ஏற்படுத்துங்க. ஆய் தமிழ் எஃப்எம் கை ஒரு பாட்டு கட்டுவோம்.
1: கந்துசாமிய, மாடசாமிய, குப்புசாமிய, ராமசாமிய, கல்யாண

0: Hable. Hable.
1: கருப்புசாமி, வல்லசாமி,
0: ஏறிச்சுடா வர, இந்த சம்சாரம் வா, சரி போ, பாடுறா சாமி, பாடு.
1: கருப்புசாமி, வெள்ளசாமி, நீலசாமி, மஞ்சசாமி, மல்டி கலர், பைலசாமி, ஏறிச்சுசாமி.
2: செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மூன்றியலில் 102.9 அலைவரிசையில்

0: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
1: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
0: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
2: தமிழின் பெருமைகளோடு மாண்ட்ரியலில் ஐ தமிழ் எஃப்எம்.

சங்கமம் திரைப்படத்திற்காக இசை பிள்ளையார் ரஹ்மானின் இசையில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் கேட்டிருந்தீங்க. நீங்க அணிந்திருப்பது ஐத்தமிழ் எஃப்எம்மின் இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும் அப்படின்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க 514-584-102-9 என்கிற தொலைபேசி இலக்கத்திற்கு. நீங்க மொன்ட்ரியல் இருந்தீங்கன்னா, நீங்க டொரண்டோல இருந்தீங்கன்னா 416-584-102-9 என்கிற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். இப்போது இந்த இந்த காலகட்டங்களில் இந்த ஓடிடி தளங்களில் நிறைய திரைப்படங்கள் வெளியாகுவது அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. நிறைய பேர் வந்து ஓடிடி தளங்கள், அதாவது குறிப்பாக அதுவும் இந்த கோவிட் கால பகுதிக்கு பிறகே ஓடிடி தளங்களை எல்லோருமே பயன்படுத்துறது அதிகமாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓடிடி தளங்களில் நிறைய சீரீஸ் வெப் சீரீஸ் வெளியாகுவதை பார்த்து ரசிக்கிறவங்களுமே எல்லாமே இருக்காங்க. அதுவும் குறிப்பாக எல்லா வயதினருமே இந்த வெப் சீரீஸை பார்த்து ரசிப்பது உண்டு. அந்த வகையில் இளைஞர்கள் முக்கியமாக நிறைய வெப் சீரீஸ் பார்க்கும் பொழுது, இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான வெப் சீரீஸினுடைய ஃபைனல் சீசன், அதாவது இறுதி கட்டம் வந்து வெளியாகி கொண்டிருக்குது. ஒவ்வொரு வாரமுமே வெளியாகி கொண்டிருக்குது. அந்த வரிசையில் தி பாய்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரீஸ் தான் அது. அதாவது சூப்பர் ஹீரோக்களுடைய கதைகள் நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய கேட்டிருப்போம். நம்ம சித்திர கதைகள்ல ஆரம்பிச்சு மாயாவி, இரும்புக்கை மாயாவி, இந்த மாதிரி மாயாவினுடைய கதைகளாக இருக்கட்டும், அதை தாண்டி மார்வலினுடைய ஸ்பைடர்மேன், அயன்மேன், இப்படியான கதாபாத்திரங்கள், இப்படி காமிக் புத்தகங்கள்ல இருந்து திரைப்படங்கள் வரைக்குமே இந்த சூப்பர் ஹீரோக்களை நம்ம வந்து எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்போம் அந்த திரைப்படங்களை. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சூப்பர் ஹீரோக்கள் எல்லாம் வில்லனா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற என்ன பாட்டுல வெளியாகிய ஒரு வெப் சீரீஸ் தான் தி பாய்ஸ் அப்படின்றது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில இதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், இதுல வரக்கூடிய நகைச்சுவையான காட்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பெரும்பாலும் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ இதனுடைய இறுதி சீசன் வெளியாக இருக்கும் காரணத்தினால ரசிகர்கள் இதை அதிகமாக பார்த்து இந்த ஃபைனல் சீசன்ல என்னெல்லாம் கடைசியா ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்பவும் ஆர்வமாக இப்போ பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் இந்த சினிமா உலகத்துல, அதுவும் வித்தியாசமான கதைக்களங்களை கொண்ட கதைகளை பார்த்து ரசிக்கும் ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு ட்ரெண்டான விஷயமாக மாறி இருக்குது. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். இணைந்தங்கள் ஐத்தமிழ் எஃப்எம் இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்போ பாடல கேட்கலாம்.

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். மாண்ட்ரியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 ரோதே லியேஜ் மாண்ட்ரியலில் அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10ஆம் தேதி வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கை எல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: தொடர்புகளுக்கு பானு 514-833-555, எக்ஸ்டென்ஷன் 104.
5: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
6: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்ன தானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னலை பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
7: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
6: எதடா கேக்குற?
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
8: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
9: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
8: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
9: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
8: அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581 Rue Gentilhon East, Montreal, Fabry Metro-க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்.

அலிஷா தாமஸ் அந்த பாடல பாடியிருந்தாங்க. 102.9 ஐத்தமிழ் அலைகள்ல இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் நிறைய சினிமா தகவல்கள், இப்போ தமிழ் சினிமாவில் என்னென்ன விஷயம்லாம் எல்லாரும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தியும், சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிற தமிழ் சினிமா செய்திகளையுமே உங்களுக்காக இவ்வளவு நேரம் கொண்டு வந்து தந்திருந்தேன். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் அந்த பாடல்கள் எல்லாமே உங்க எல்லோருமே மகிழ்ச்சி படுத்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இப்போ இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நிஷாந்த் ஜா. நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை. ஐ தமிழ் FM 102.9 எல்லாம்.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை. ஐ தமிழ் FM 102.9.

watching going home with the stitches so glitches on my bitches fucking bow with the glitches lady looking at my ears while I'm fucking with the teachers dropping panties in my kitchen I ring up for a patches licking pussy like a kitten sticky pussy on my dick throwing money for a bitches more than in a killer ticket தியாவில் ஆறாண்டா ஞம்மக்கு பெரியவனு ஞானாண்டா மூத்தோனு நிக்கண்டா கொர்க்கானு ஆஹிரத்தில் ஆயிரத்தில் ஒருவனாய் ஞா நகத்தி சேர் தின் கட களஞ்ச ஆயிரங்கள் ஞா பரத்தி துணியாவில் ஆறாண்டா ஞம்மக்கு பெரியவனு ஞானாண்டா மூத்தோனு நிக்கண்டா கொர்க்கானு வெளியில் நின்று கட்டதல்ல வீடு வளப்பு விட்டதல்ல வாப்ப தந்த புத்தனல்ல பொடி எடுத்து விட்டதல்ல நாயினை பட்டிச்சதல்ல நாயினை பட்டிச்சதல்ல എന്റെ കൂറ്റി വിറ്റ കായി മാറി ഞാൻ കളിച്ച നാട് മാറി ഓലമേഞ്ഞ പെര പൊളിച്ച് ചാന്തോയിച്ച കാർ പുറച്ചു വന്നിറങ്ങി ബെൻസ് കാറിൽ ചെന്ന് കയറി കണ്ട ബാറിൽ ഭക്തി വിറ്റ നായി വാങ്ങി കാറോ ബസ്സോ പൂച്ച പന്നിയോ കായ് കായ് കായ് കായ് നായ് നായ് നായ് നായ് കായ് കായ് കായ് കായ് നായ് നായ് നായ് നായ് കായ് കായ് കായ് കായ് നായ് നായ് നായ് നായ് കായ് കായ് കായ് கையில் எந்த மூத்தம்மா காலகத்தி வச்சப்போம்.

0: சிலந்த மூத்தம்.
1: நாள் முழுவதும் சூப்பர் ஹிட் பாடல்களோடு ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில்

ஐத்தமிழ்எஃப்எம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். வாழ்வியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே ஒரு சூப்பரான பாடலை வந்து கேட்டுட்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஜெமினி திரைப்படத்துல இருந்து சாந்தனா சர்க்கத்தினுடைய குரல்லாம் அந்த பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியோட அப்படியே பயணிக்க போறோம். இந்த மாதிரி நிறைய பாடல்களை வந்து நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்வியல் நிகழ்ச்சினாலே உங்களுக்கே தெரியும், நிறைய சமையல் பற்றி பேசுவோம். அது மட்டும் இல்லாம அழகு சம்பந்தமா நிறைய பெண்கள் வந்து நம்ம எப்போதுமே அழகா இருக்கணும், உடைய கூந்தல் வந்து இன்னுமே ரொம்ப எல்லாரை விடையும் நம்மளை வந்து அழகா இருக்கணும் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள் சில பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில வந்து மாற்றிட்டோம்னா அதுவே சிறப்பா இருக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சிலருக்கு வந்து தெரியாம இருக்கும். சிலர் வந்து இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களும் இருப்பீங்க. ஆக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க அப்படியே எடுத்துட்டு அந்த விஷயத்த ஒருக்க வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வந்து நல்லா சமைக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா சில நேரங்கள்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இந்த சமையல்லாம் கொஞ்சம் போய் முடிஞ்சிடும். ஆக நான் இன்றைக்கு சொல்ல போறத எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க வந்து சொல்ல போறீங்க. சரி, நிகழ்ச்சியோடு வந்து முதல்ல நீங்க இணைந்து கொள்ளலாம். 514-584-102-9 என்ற இலக்கங்களுக்கு மொன்றியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கால் பண்ணி பேசக்கூடியதா இருக்கும். டொரண்டோ வாழ் சொந்தங்களும் 416-584-102-9 என்ற இலக்கங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் அப்படியே நீங்க வந்து வித்தியாசமா செய்யக்கூடிய உணவுகள் பற்றியும் நம்ம நிகழ்ச்சியில நீங்க வந்து பேசலாம். நிறைய விஷயங்கள் நானுமே உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். பாடல்களும் அட்டகாசமான பாடல் எல்லாமே இருக்கு. சோ எல்லாத்தையுமே கேட்டு ரசிக்கணும்னா நீங்க தொடர்ந்தும் நம்ம வாழ்வியல வந்து கேட்டுட்டே இருக்கணும். சரி, இப்போ நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க போறோம். வாங்க கேட்டுட்டு வருவோம்.

0: மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு அன்புக்குரிய நேயர் பேச வந்திருக்காங்க, அவங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் ரேணு, எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம் உஷா, நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா, சுகமா, ஆரோக்கியமா இருக்கிறேன்.
0: அடடா, நீங்க சொல்லும் போதே விளங்குது எவ்வளவு ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கீங்கன்னு.
1: நான் இப்போ வெளியில் நிக்கின்றேன்.
0: வேலையா வெளியில வந்திருக்கீங்களா?
1: வேலையாக வெளியில 7:30 வீட்டை விட்டு இறங்கினா இன்னும் வீட்டை போகையில வெளியில்
0: நிக்கின்றேன். நீங்க வந்து எல்லா வேலையும் இப்பவே முடிச்சிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க ஆறுதலா இருக்கலாம் இல்லையா?
1: ஆமா ஆமா, அப்படியே போய் பேந்து குளிச்சு முழுகி உடுப்புல தூக்க போட்டுட்டு இன்றைக்கு தோசை இரவுக்கு நாங்கள்.
0: ஆஹா, தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க?
1: தோசைக்கு தொட்டுக்க ஒரு சம்பல் அரைக்க போறேன். சிவத்த மிளகாய பொறிச்சு ஒரு சம்பல் அரைக்க வேணும். பிறகு நல்ல சாம்பார் ஒன்று வைக்க வேணும்.
0: ஆஹா, எனக்கு இப்பவே வந்து சாப்பிடணும் போல இருக்கு.
1: தோசைய சுட சுட போட்டு சாம்பார நிறைய ஊட்டி அதுல சம்பளையும் வச்சு கரையல சாம்பாரோட ஒரு குளை குளைச்சு சம்பளையும் தொட்டு வச்சு சாப்பிட்டா
0: வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. அப்ப ஒரு நாளைக்கு நாங்க எல்லாருமே வாரம் ஐத்தமிழ் டீமே வாரம் வந்து சாப்பிடுறோம். சரியா, நீங்க நல்லா சமைச்சு வைங்க. சரியா,
1: அத பத்தி கவலை இல்ல, தாராளமா வாருங்கோ, வந்தாரை வரவேற்கும் வீடு.
0: ஆஹா, சரி, அடுத்து நாங்க அங்கதான் வாரம். சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: இன்னைக்கு அழகூரில் பூத்தவளே.
0: ஆஹா, சரி, அந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: சூப்பரா பிடிக்கும். அழகான ஊரில உங்களை போல ஆக்கள் பூத்து வந்து ஐத்தமிழ் நடத்திக்க இவ்வளவு இதா இருக்கு கேக்க.
0: அடடா அடடா, எங்களுக்கும் நீங்களும் அப்படித்தான். சரி, ஓகே. அந்த பாடலை கேப்போமா?
1: நாங்க வாரம் உங்களை தேடி.
0: நிச்சயமா வாங்க வாங்க, இப்ப நம்ம அந்த பாடலை கேப்போமா?
1: ஓகே ரேணு,
0: நன்றி நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு உஷா.
1: நன்றி ரேணு, நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி உஷா. சூப்பரா அப்படியே நிகழ்ச்சியில பேசிட்டு போயிருந்தாங்க, சூப்பரான பாடலும் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ நேரத்தை பார்க்க போறோம். நேரம் இப்பொழுது 2:16.
2: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
2: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
3: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
2: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள், உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக் கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 15-81 Rue Gentilhomme East, Montreal. ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
4: ஏஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னலை பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
5: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
4: எதடா கேக்குற?
5: ஏய், இது விண்டோல போட்டிருக்க லைன்ஸும் ஷட்டர்ஸும் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
4: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
2: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 5144684744.
6: Chai Blinds and Shutters. For more detail, 514-468-7424.
3: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
2: செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்

0: பாடலை தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சரி, ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு என்ன விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. முதல்ல நம்ம வந்து சமையல் அந்த ஆரம்பிக்க போறோம். அதாவது நிறைய பேர் வந்து நம்ம வழமையாக இதே ஒரே ஸ்டைல்லையே செய்துட்டு இருக்கமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் உணவில் வந்து ஒரு சில சுவையை வந்து நம்ம வந்து ரெட்டி பார்க்கணும் அப்படின்னா சின்ன வேலைகள்லாம் நம்ம செய்தோம்னாலே அது வந்து அந்த உணவு வந்து இன்னுமே டபுள் மடங்கு சுவையாக்கிறோம்னு சொல்லலாம். ஸோ ஆக அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது தெரிஞ்சால் நீங்கள் தாங்க சமையல்லே கிங்காக இருப்பீங்க. ஆக இதை வந்து இப்போது அந்த விஷயம் சம்மந்தமாக தான் சொல்ல போனேன். அதாவது பக்கோடா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், குறிப்பாக வந்து குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் பக்கோடா. ஆஹா, நல்லா இருக்கே, நம்ம வந்து ஈவினிங் டைம்ல சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு நீங்க வந்து பக்கோடா செய்து கொடுக்கணும்னா கடலை மாவுலேயே வந்து நீங்கள் செய்யாமல் கடலை மாவு வந்து நீங்கள் ஓரளவு வந்து கடலை மாவு சேர்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவையும் வந்து நீங்கள் சேர்த்து பக்கோடாவை வந்து செய்தீங்கன்னா முறு முறுன்னு சுவையாக இருக்கும். அது வந்து அதிக சத்தாகவும் இருக்கும். ஆக நிறைய பேர் வந்து இதை வந்து பொட்டுக்கடலையிட்டே அந்த மாவை வந்து நீங்கள் வந்து சேர்க்கிறதே இல்லை. அதை இனி வரும் காலங்களில் நீங்கள் பக்கோடா செய்யும் போது இதை வந்து சேர்த்தீங்கன்னா முறு முறுன்னு சுவையான ஒரு பக்கோடாவை நீங்கள் வந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் உடைத்த அந்த தேங்காய் நீர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க கோதுமை மாவோட வந்து பிசைந்து அப்படியே சப்பாத்தி எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கதோட ருசியாவும் வந்து இருக்கும். ஆக இதையுமே நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, இதையும் வந்து நீங்க செய்து பாருங்க. எலுமிச்சை ஊறுக்காய், நிறைய பேருக்கு ஊறுக்காய்னாலே ரொம்ப பிடிக்கும். ஊறுக்காய் இல்லாம சாப்பிட முடியுமா, மோர் இல்லாம சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஊறுக்காய் வந்து வித்தியாசமா செய்யணும் அப்படின்றது ஒரு ஆசையா இருக்கும். அதுவும் இந்த எலுமிச்சை ஊறுக்காயை வந்து வதக்கி அந்த இஞ்சி துண்டுகளை வந்து அதோட சேர்த்து கொஞ்சம் வந்து நீங்க இன்னுமே கொஞ்சம் ஒரு வெயில்ல நீங்க எடுத்து வச்சு வெளியில எடுத்து வச்சு அதை கவனமா வந்து ஒரு 10 நாட்களுக்கு வந்து பாதுகாப்பீங்களா. அதை எலுமிச்சை ஊறுக்காய்க்கு வந்து நீங்க இஞ்சி துண்டுகளை வதக்கிட்டு சேர்த்து அப்படியே கொஞ்ச நாள் ஒரு 10 நாட் போல வந்து வச்சிருப்பீங்களா தான் ஊறுக்காயுடைய சுவை வந்து இன்னும் அதிகமாகும். சிலருக்கு வந்து இஞ்சினாலே பிடிக்காம இருக்கும், ஆனா ஊறுக்காயோட நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது இன்னுமே சூப்பர் டூப்பரா இருக்கும். ஆக இதையுமே நீங்க ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த தோசை மாவு, சிலருக்கு வந்து இந்த தோசை மாவை வந்து அளவாக வந்து நம்ம ஒரு பதத்தில் எடுக்கிறதுக்கு வந்து தெரியாமலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசை மாவு வந்து நம்ம நிறைய எல்லாமே சமைச்சிட்டு மீதமாகவும் இருக்கே என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறவங்க அதில் கொஞ்சம் கடலை மாவையும் பொடியான நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு போட்டு அதுலேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் சுவையான பக்கோடாவை வந்து செய்து சாப்பிட்லாம். தோசையே சாப்பிட்டோம், இனி இந்த தோசை மாவு வச்சு என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பக்கோடா வந்து சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரவா தோசை செய்யும்போது ரவையை வறுத்துட்டு பிறகு கரைச்சி அதை வந்து கல்லில் நம்ம வந்து ஒட்டாமல் அப்படியே வந்து அழகாக அந்த தோசையை வந்து ஊற்றி எடுத்தோம்னா சூப்பராக வந்து இருக்கும். ஆக இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து செய்யும் போது அதை வந்து கரெக்டாக இதை தான் செய்யணும்னு செய்தீங்கன்னா சிறப்பாகவே உங்களுக்கு தோசை நீங்கள் பக்கோடா எல்லாமே வந்து சுவையோடு அப்படியே சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து வளமையாக எல்லாருமே என்ன ஒரே மாதிரி செய்கிறீங்களே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் நீங்கள் வந்து செய்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த எப்போதுமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு பழக்கமாகவே இருக்கும். ஐஸ்கிரீமை சாப்பிட்றதை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் அதைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை வந்து சேர்த்து கொண்டீங்கன்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பச்சையாக காய்கறிகளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்படி சாப்பிடும்போது அது உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை வந்து இன்னும் மேம்படுத்தும். அதிகளவு தண்ணீர் குடிங்க. தண்ணீர் வந்து நம்ம எப்போதுமே வந்து குடிச்சிட்டே இருக்கணும். அதை சில நேரங்களில் நம்ம வந்து மறந்துடுறோம். ஆக தண்ணீர் குடிக்கிறத வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போவுமே தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உங்களுடைய உடலை வந்து எப்போதுமே வந்து பாதுகாத்துட்டே இருங்க. அதாவது தண்ணியை வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் குடிச்சு அப்படியே கொண்டு போவீங்களா தான் உங்களுடைய உடலில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து ஏற்படாது. உங்களுடைய மாற்றங்கள் வந்து அது நல்ல மாற்றங்களாக வந்து இருக்கும். ஆக இதெல்லாமே வந்து செய்து பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போது நிகழ்ச்சியெலாம் அடுத்ததாக ஒரு அழகான பாடலை தான் கேட்க போகிறோம். வாங்க கேட்டுட்டு வரலாம். ஹரிஷ் ராகவேந்திரா, சாதனா சர்க்கம், ரெண்டு பேருமே பாடுனா அது மேஜிக்கல் பாடலாக தான் இருக்கும். வாங்க கேட்டுட்டு வருவோம்.
1: படவின் அடிக்கிட்டு இதயம் தட்ட தடவின துடிக்கிட்டு எம்கள் சர சர சரவே

சூப்பரான ஒரு பாடலா கட்டட்டும் அப்படின்னு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சரி, ஓகே, நம்ம வந்து இந்த நம்மளை வந்து அழகுபடுத்திக்கிறதுல வந்து ரொம்ப அதிக கவனம் செலுத்துவோம். ஒரு சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சரி இதுக்குமே நமக்கு வந்து நேரம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தோடையும் வந்து கொஞ்சம் அவசரமாக சரி நம்மளை வந்து கவனிச்சுக்கணும் என்னத்தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளுக்கு மத்தியிலையும் இதுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து செய்துட்ருப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து நமக்கு வந்து முடி நல்லா வளரணும் அப்படின்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தெரியும், நேற்றைய இந்த நிகழ்ச்சியில் கூட நம்ம அது சம்மந்தமாக பேசியிருந்தோம். நம்ம அன்புக்குரிய சொந்தங்களும் வந்து நிறைய இல்லை, இப்படிலாம் நான் வந்து எண்ணெயெல்லாம் தயாரிச்சிருந்தேன், இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பாலை உங்களுடைய முடிக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அது ஆரோக்கியமாக வளரக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு முடி பிரச்சனை, என்னது முடி இந்த அளவுக்கு இருக்குது, எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து சீப்பெடுத்து சீவும் போதெல்லாம் முடி கைகளில் வந்துடுது, அதெல்லாம் நான் தலையில் பார்க்க வேண்டிய முடி அப்படி கையில் பார்க்கும்போது கவலையால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆக நீங்கள் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வைக்கிற பழக்கத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாமே வைக்கவே மாட்டாங்க, தலைக்கு எண்ணெயா ஆஹா நான் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன அவங்களுக்கு ஒரு சந்தோஷமோ தெரியலை, ஆனால் நீங்கள் வந்து கட்டாயம் வச்சே ஆகணும், அப்படி வச்சா தான் அது வந்து உங்களுடைய முடிக்கு வந்து ஒரு அந்த முடியும் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குன்னா இந்த மாதிரியான சில வேலைகள் நம்ம செய்தால் தான் முடி எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் இளம் வயதுலயே வந்து இப்ப வழுக்கையெல்லாம் விடுது, என்ன முடியெல்லாமே வந்து இப்படி கொட்டுதே, இப்ப இளம் வயதுலயே வந்து முதியோர் மாதிரி இருக்க வேண்டிய நிலையில இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஆண்கள் வந்து கதறிட்டு இருக்காங்க, மனசுக்குள்ளேயே கதறிட்டு இருக்காங்க. ஆக நீங்களுமே வந்து என்ன செய்ய போறீங்கன்னா தலைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வைங்க. எப்போதாவது நம்ம வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எப்போதாவது கிடையாது, நீங்க ஒரு வாரத்துல ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை சரி நீங்க வந்து தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கணும். அது மட்டும் இல்லாம தேங்காய் பாலை வந்து பெண்கள் வந்து ஒரு அளவில் வந்து ஒரு தேங்காய் பால் ஒரு கப்பில் எடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா குளிக்கும்போது அந்த தேங்காய் பாலை வந்து உங்களுடைய முடிகளுக்கு வந்து போட்டு நீங்கள் கொஞ்சம் மசாஜ் செய்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மாதிரி உங்களுடைய தலையில் வந்து முடிக்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் செய்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து குளிப்பீங்களா இருந்தால் அது வந்து உங்களுடைய முடி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து வளரக்கூடியதாக இருக்கும். ஆக இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்ததான் வந்து இந்த நம்ம சருமம் எப்போதுமே வந்து வறட்சியாகவே இருக்கு, இன்னும் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா தேங்காய் பாலோட கொஞ்சம் தேன் சேர்த்து நீங்கள் வந்து முகத்துக்கு உங்களுடைய சருமம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து அதை வந்து பூசுவீங்களா இருந்தால் அது இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து போக போக உடனே நமக்கு வந்து எல்லாமே வந்து சரும வறட்சியெல்லாம் நம்மளுக்கு நீங்கிடணும் அப்படின்லாம் யோசிச்சா அது உடனே நடக்காது. நாம் ஒரு சில விஷயத்தை தொடர்ந்து வந்து செய்துட்டே போகணும், அப்படி செய்துட்டு போகும்போது தான் அப்போதான் நல்ல பலன்களை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆக இதெல்லாமே வந்து செய்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லலாம். சரி, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க போகிறோம். நம்ம அனுராதா ஸ்ரீராம் தான் பாடுறாங்க, வாங்க கேட்டுட்டு வரலாம்.

வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு வந்தோம். அடடா, இந்த பாடம்லாம் எப்போ கேட்டாலுமே நமக்கு வந்து சலிக்காதுங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்தோம். சரி, ஓகே, இந்த வாரம் அந்த சமையல் டிப்ஸ்ல வந்து அப்படியே நாளுக்கு நாள் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து சில நேரங்களில் வந்து பழுதாகிடும், அதை வந்து கொஞ்சம் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, மிளகாய்த்தூளில் வந்து சிறிதளவு பெருங்காய கட்டிகளை வந்து போட்டு வச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் நீண்ட நாளைக்கு வந்து காரம் இந்த மனம்லாம் மாறாம அப்படியே வந்து இருக்கும். ஆக இந்த ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த வெஜிடபிள் கட்லெட் வந்து தயாரிக்கும் போது கொஞ்சம் தேங்காயை வந்து சேர்த்திங்க அப்படின்னா கட்லெட் வந்து இன்னமும் ருசியா இருக்கும். அநேகமா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சைவ உணவுகள் ரொம்ப பிடிக்கும், மரக்கறி தாங்க நாங்க அதிகமா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வெஜிடபிள் கட்லெட்டை வந்து செய்து கொடுங்க. தேங்காயை மறக்காம சேர்த்துருங்க, அது இன்னுமே உங்களுடைய அந்த கட்லெட்டை வந்து இன்னும் ருசியாக்கி கொடுக்கும். ஆப்பத்துக்கு மாவு கலக்கும் போது ஒரு தேக்கண்டி கோதுமை மாவை வந்து நீங்க செய்யுங்க. அப்பம் வந்து சீக்கிரமா காய்ந்து போகாம இருக்கக்கூடியதா இருக்கும். ஆக இதையும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே பளபளப்பான தரையில வந்து என்ன கொட்டிடுச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அரிசி மாவு அல்லது வேறு தானிய மாவை வந்து கொஞ்சம் தூவி கொஞ்சம் சிறிது நேரம் கழிச்சு அந்த பேப்பரால நம்ம வந்து அப்படியே துடைச்சி எடுத்தோம்னா அந்த தன்மை இல்லாம என்ன தன்மை வந்து நீங்கிடும். இதை நீங்க வந்து செய்து பாருங்க. சில நேரங்களில் எண்ணெய் எல்லாமே வந்து கீழே சிந்திருச்சுன்னா நம்ம அச்சோ எண்ணெய் எல்லாம் கீழே சிந்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்போட இருப்போம் நம்ம. ஆக அந்த நேரங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த வந்து செய்து பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உளுந்து வடை மாவு வந்து தயாரிக்கும் போது அதில் கொஞ்சம் நெய் நம்ம வந்து சேர்க்கணும். வடை வந்து முறுமுறுப்பாக இருக்கிறதோட அதிக எண்ணெயை வந்து இதில் வந்து செலவாகாது. ஐயோ, இது வந்து உளுந்து வடை செய்தாலே வந்து என்ன செலவாகுது அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த உளுந்து வடையை செய்யாமலே இருப்பீங்க. ஆக இனி வந்து உங்களுக்கு என்ன செலவாகுது அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. இதை நீங்க ஒரு தடவை ஒருக்கு செய்து பாருங்க. சரி, அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரவா உப்புமா வந்து தயாரிக்கும் போது இஞ்சி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை இதில் இதோட சேர்த்து கொஞ்சம் நெய்யையும் போட்டு நீங்க நெய்யில போட்டு இதெல்லாமே சேர்த்து வதக்குனீங்கன்னா இப்படி வந்து செய்து சாப்பிடும் போது அவ்வளவு சுவையா வந்து இருக்கும். அதுலயும் வந்து உப்புமாவை வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து நம்ம சாப்பிடும் போது இன்னும் சுவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இதையுமே ஒரு தடவை செய்து பாருங்க. சமையல்ல வந்து இந்த எண்ணெயை சூடாக்கும் போது சில நேரங்களில் திடீர்னு வந்து நம்ம வந்து என்னடா இது இந்த அளவுக்கு புகையா இருக்கே அப்படி என்ன பெரிய நம்ம ஒரு கல்யாண விருந்தே செய்யற மாதிரி நம்மளுக்கே வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து ஓரளவுக்கு இப்போ நீங்கள் வந்து என்ன உணவு வந்து செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு இதை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து இந்த காய்கறிகள் இதெல்லாமே வந்து வெட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கும்போது அதில் மட்டுமே கவனம் செலுத்தி அழகாக சமைக்கலாம். அப்போ நீங்கள் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு ஓடி ஆடி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக இதையுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கறிவேப்பிலையை வந்து பொடியை அரைச்சி நம்ம ரசம், சாம்பார் இதெல்லாம் இறக்கும் போது ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்தா வாசனை ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும். கறிவேப்பிலைய தூக்கி எறியாம நம்ம வந்து எப்போதுமே சாப்பிடணும். கறிவேப்பிலை சாப்பிடும் போது உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை தரக்கூடியதா இருக்கு. முக்கியமா இந்த முடி வளர்றதுக்கு வந்து பிரதான பங்கு வகிக்கிற ஒரு நபரா வந்து நம்ம வந்து கறிவேப்பிலைய வந்து பார்க்கலாம். ஆக நீங்க கறிவேப்பிலை இனி வந்து சாப்பிடும் போது ஒதுக்கி வைக்காதீங்க. அப்படி ஒதுக்கி வச்சீங்கன்னா பிறகு முடி வந்து உங்களை ஒதுக்கி வச்சிடும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து இதெல்லாமே வந்து உங்களுடைய உணவுல வந்து சேர்த்து கொள்ளுங்க. பிறகு இந்த கடலை பருப்பு, மிளகாய், பெருங்காயம் இதெல்லாமே வறுத்து பொடி செய்து பொரியல் கூட்டு இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யும் போது அதில் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ இன்னுமே வந்து உணவு வந்து சுவையாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து செய்து பாருங்க. சரி, நான் சொன்னதெல்லாமே இப்போ எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ணிட்டு இதெல்லாம் சூப்பராக வந்து செய்து பார்க்க போறீங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கால் பண்ணி நானுமே வித்தியாசமாக இந்த மாதிரிலாம் சமைக்கிறேங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்க உங்களுடைய அந்த ஒரு உணவையும் வந்து நீங்க நிகழ்ச்சியில வந்து சொல்லலாம். 514-584-102-9 என்ற இலக்கங்களுக்கு மாண்டியல்ல இருக்கக்கூடிய சொந்தங்கள் கால் பண்ணி பேச போறீங்க. 416-584-102-9 என்ற இலக்கங்களுக்கு டொரண்டோ வாழ் சொந்தங்களும் கால் பண்ணி நீங்க வித்தியாசமா சமைச்ச அந்த உணவு பற்றி பேச போறீங்க. வாங்க இப்போ நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.

பத்ரி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த மாதிரியான சூப்பரான பாடல்கள்லாம் நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கணும்னா என்ன செய்யணும், உடனே வந்து கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க வந்து கேட்கலாம். 514-584-102-9 என்ற இலக்கங்களுக்கு மொன்றியல்ல இருக்கக்கூடிய சொந்தங்கள் கால் பண்ணி பேசலாம். டொரண்டோவா சொந்தங்களும் 416-584-102-9 என்ற இலக்கங்கள் கால் பண்ணி பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம். அன்புக்குரிய உறவுகளுக்கான வாழ்த்துக்களையும் நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம ஏதாவது வித்தியாசமாக சமைக்கணுமே, வித்தியாசமாக இன்னைக்கு வந்து நம்ம கணவருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம சொந்த பந்தங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று யோசிச்சு செய்துட்டே இருப்பாங்க. அப்படி நீங்கள் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ண ஒரு உணவு, அதை வந்து எல்லாருமே பாராட்டிட்டாங்க, இந்த அளவுக்கு பாராட்டு எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு நீங்கள் உங்களை அறியாமலே ஒரு உணவு செய்திருப்பீங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு செய்த ஒரு உணவு வந்து பெஸ்டா இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு உணவு இருந்தா நீங்க வந்து அதையும் வந்து சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த சமைக்கிறது, அதை சமைக்கிறது தானே, நிறைய பேருக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன வித்தியாசமான உணவு வந்து இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்க? இந்த உணவு நான் சாப்பிடணும்னு இது வரைக்கும் ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா இன்னுமே சாப்பிடல, இனி வரும் காலங்களில் சாப்பிடுவேன் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்க வந்து நிகழ்ச்சியில சொல்ல போறீங்க. யாரு என்னென்ன பதில் வந்து சொல்ல போறா அப்படின்றத நானுமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். இப்போ அப்படியே நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க போறோம். இன்றைக்கு நிறைய பேர் வந்து பிறந்த நாள்லாம் கொண்டாடிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வாழ்த்து சொல்ற வகையில ஒரு சூப்பரான ஒரு பாடலை தான் கேட்க போறோம். அநேகமா பர்த்டேனால இந்த பாடல் தாங்க, இந்த பாடலை தாண்டி ஒரு பாடலை நம்மளால யோசிக்கவே முடியாது. சரி வாங்க பாடலை கேட்டுட்டு வருவோம்.

காவாலா பாடலோடு ஆரம்பமாகுது. குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சி ஐத்தமிழ் எஃப்எம்ல மாலை 4 மணியிலிருந்து அப்படியே 2 மணித்தியாலங்கள் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான இதெல்லாம் இப்படிதான் நடக்குது இல்ல அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய யோசிக்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து நான் கதைக்கல அப்படின்னு சொல்லி கோவிச்சிட்டுலாம் இருந்திருப்பீங்க. சரி பரவாயில்ல, நம்ம தான் வந்து கொஞ்சம் கால் ஆன்சர் பண்ணாம இருந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லி அந்த கவலையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இப்ப அழைப்பினை ஏற்படுத்துங்க. உங்களோட பேசிட்டு நீங்க கேட்கிற பாட்டே தரதுக்கு நான் தயாரா இருக்கேன். மொன்ட்ரியல் வந்தீங்கன்னா நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். 514-584-1029 என்ற தொலைபேசி கலகத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். டொரண்டோல இருந்தீங்கன்னா 416-584-1029 என்கிற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, சூப்பரான தரமான சிறப்பான பாடல்கள் எல்லாமே இந்த 2 மணித்தியாலங்களும் உங்களுக்காக வரப்போகுது. இப்ப அடுத்த ஒரு பாடல கேட்டு வந்துருவோம்.

அன்னியன் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் லெசி லூயிஸ் வசுந்தரதா சாண்ட்ரியா பாடிய பாடல் கேட்டிருந்தீங்க. நீங்கள் இணைந்திருப்பது ஐதமல் எஃப்எம் இன் குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்டு. குறிப்பாக நேற்றைய தினம் குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்டில் வந்து நான் ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசியிருந்தேன், மெட் காலா அப்படின்னு சொல்லி. குறிப்பாக இந்த மெட்காலாவில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமே ஒவ்வொரு தீமின் அடிப்படையில் ஒரு ஃபேஷன் ரெட் கார்பெட் நிகழ்வு நடக்கும். அந்த ரெட் கார்பெட் நிகழ்வில் இந்த வருடம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தீமானது ஒரு சிறப்பான தீமாக இருந்தது. அதாவது வந்து பண்டைய காலம், அதாவது மியூசியம் தொடர்பான, அருங்காட்சியகம் தொடர்பான ஒரு தீமாக தான் இருந்தது. அருங்காட்சியகத்தில் வைக்கப்படுற ஆர்ட் ஒர்க்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கலைப்படைப்புகளினுடைய அடிப்படையில் ஒரு தீமை வழங்கியிருந்தாங்க. ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு வித்தியாசமான தீமை அவங்க வழங்குவாங்க. அந்த மாதிரி இந்த வருடம் இதுதான் தீம். அப்படி இருக்கும் பொழுது இதில் என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பிரபல்யங்கள்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற ஆச்சரியத்தை இன்னும் அதிகமாகி இருக்குது. இங்கே கலந்து கொண்டவர்களுடைய உடை வடிவமைப்புகள், குறிப்பாக ஹெய்டி கிளம் அப்படின்னு ஒரு பிரபல்யமான செலிபிரிட்டி இருக்காங்க, அவங்களுடைய உடைகள் இந்த மாதிரியான ரெட் கார்பெட் நிகழ்வுகள் ரொம்பவும் அதிகமாக பேசப்படும். குறிப்பாக ஹாலோவீன் காலப்பகுதியில் அவங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பாட்டிகளுக்கு ரொம்பவும் வித்தியாசமாக, யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவு கற்பனா சக்தியை பயன்படுத்தி உடைகளை வடிவமைத்து வருவாங்க. அவங்க இந்த மெட்காலா நிகழ்வுக்கு சிறப்பான தரமான உடையோடு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு பிரபல்யமான ஒரு சிலையினுடைய அதே வடிவமைப்பை தன்னுடைய உடையில மட்டுமில்லை, தானே அந்த சிலையை போல வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, பிரபல்யமான பாடகர்கள் பலரும், பிரபல்யமான நடிகர்கள் பலரும் பிரபல்யமான ஓவியங்களுடைய அடிப்படையில், அந்த ஓவியங்களில் வரக்கூடிய உடைகளை அடிப்படையில் அவங்களும் உடை அணிந்து இங்கே வந்திருக்காங்க. அதுவும் அவங்களுடைய உடை வடிவமைக்கப்பட்ட விதம் அப்படின்றது பார்க்கும் பொழுதே, அந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுதே ரொம்பவும் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் இருக்குது. செரீனா வில்லியம்ஸ், பியான்சே, ஜெண்டையா, ஹனா ஹத்தாவே இப்படின்னு எக்கச்சக்கமான நடிகர்கள் சிறப்பான உடைகளில் வந்திருக்கிறாங்க. இப்போது சமூக வலைதள பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மெட்காலாங்கிற வார்த்தையை தட்டினதுமே இவர்களுடைய அந்த கண்கவர் உடைகள், அதுவும் பண்டைய கால ஓவியங்கள், பண்டைய கால கலைப்படைப்புகள்ல இருந்து அவை எப்படியாக இன்ஸ்பயர் செய்யப்பட்டு எடுத்திருக்கு அப்படின்றத பார்க்கும் பொழுது, பா இவ்வளவு திறமையான உடையுழைப்பாளர்கள்லாம் வந்து இருக்கிறாங்கல்ல இந்த உலகத்தில் அப்படின்னு ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்குது. சரி, அந்த ஒரு விஷயம் இருக்கிற நீங்களும் நம்முடைய குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியில் கதைக்கணும் அப்படின்னா, மொன்ட்ரியல் இருந்தீங்கன்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க. 514-584-102-9 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு, டொரண்டோவில் இருந்தீங்கன்னா 416-584-102-9 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. இப்போ பாட்டுக்கப்போ

0: எம்எஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10th வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10th மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மென்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: தொடர்புகளுக்கு பானு
5: 514-833-555. விண்டோல போட்டிருக்க லைன்ஸும் ஷட்டர்ஸும் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: ஓ, இதுதான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைன்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைன்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
6: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
9: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
9: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581, Rue Gentilon East, Montreal, Fabry Metro க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
10: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்

0: நெஞ்சில் ஜில்ஜில் பாடலுக்கு அந்த திரைப்படத்தில் அமைந்த பாடலை கேட்டு வந்திருந்தீங்க. இப்போ வந்திருக்காங்க, இப்போ வந்திருக்காங்க யார் தெரியுமா? நுதா. குளிர்மையா இருக்குது நிலா. சரியா, ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுதான். இப்ப கொஞ்சம் தேத்தண்ணி குடிச்சது நிலா. இல்ல, நான் தேத்தண்ணி குடிச்சா குளிர் ஆயிருவேன் தெரியுமா? என்ன
1: செய்யறது?
0: என்ன சாப்பிட்டேன் இருங்க, மறந்துட்டு என்ன சாப்பிட்டேன் என்ன செய்ய என்ன சுவாரஸ்யமா செஞ்சீங்க?
1: எனக்கு
0: பிரெஞ்சு கொஞ்சம் சொல்லி தாங்க.
1: உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நாங்களே பள்ளிக்கெல்லாம் போறோம்.
0: சரி, இப்ப கிளாஸ் எல்லாம் போறீங்க, பள்ளிக்கூடம் போறீங்கன்னா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி தாங்க. பொறுமையா சொல்லி தாங்க. நான் வந்து வேகமா படிக்கிற பிள்ளை இல்ல, நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்.
1: ஓகே, போஷு.
0: போஷு அப்படினா என்ன?
1: போஷு வந்தா வணக்கம்.
0: அப்ப அது போஞ்சோ இல்லையா?
1: என்னது
0: கோவத்துக்கு தப்பேல் என்ற மாதிரி இருக்குது. கோமாச்சு தப்பேல், உங்களோட பேர் என்ன? சரி, ஜமஸ்தல். ஜமஸ்தல் நீலா. ஓகே, சரி சரி. அப்ப இன்னைக்கு நுதாண்ட புண்ணியத்துல எனக்கு ஒரு மூணு வசனம் தெரியும் என்ன பிரெஞ்சுல. இப்ப நம்ம போய் பாருங்க என்ன. நான் வந்து பிரெஞ்சுல பெரிய பண்டிதரன்னு சொல்ல போறேன் எல்லார்ட்டையும் போயிட்டு. எல்லாரும் திணறா போறாங்க. இப்ப நான் ரினோட்டெல்லாம் போயிட்டு இப்ப நீங்க சொல்லி கொடுத்த வசனத்தை சொல்லுங்க. ரினோ என்ன பேசுது அப்படின்னு யோசிச்சோம். நீ பாருங்க, நான் சொல்லுவேன். இப்ப கூகுள்ல நான் சொன்ன என்ன தேடி பாருங்க. ஒண்ணு வேணும் பாருங்க. ஓகே,
1: அதுதான் எங்களுக்கு படிவா தெரியும். மற்றதெல்லாம் வரையும் குறையும்தான்.
0: இருந்தாலும் இப்ப மட்டாக்கள்கிட்ட போயிட்டு எனக்கு இது தெரியுமென்று சொல்லி காட்டேக்கு ஒரு தோண்டு இருக்கும் தானே. சரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வந்து சொல்றீங்க நாங்க படிக்கிறோம், அது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி நிறைய படிக்கிறதுக்கு தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை பயன்படுத்தாம இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு வந்து நீங்க இப்ப சொல்ற விஷயம் எவ்வளவு ஊக்குவிக்கிற ஒரு விஷயம்.
1: நான் வெளிஜாக்கு போறேன், நான் அப்படி என்ன நான் லவால் கலெக்டருக்கு படிக்கிறேன் தெரியுமா, நான் இருக்கிற லவால் அதாவது இந்த ஏரியாவில கலெக்டருக்கு படிக்கிறேன் வினிஜாக்கு நக்கல் அடிக்கிறேன் தெரியும்.
0: ஓ அப்ப அது உண்மை இல்லையா? முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும்.
1: என்ன சாதிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் உண்டி ஒன்று சொல்லுவாங்க, இந்த நாட்டுல கனடா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மட்டும் நல்ல வடிவா தரோவங்கிட்ட பிள்ளை மாதிரி எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியுமா இருந்தா சத்தியமா இதையும் சாதிக்கலாம், இதையும் சாதிக்கலாம்.
0: சிறப்பா தரமா இன்றைய குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டீங்க அனுதா, ரொம்ப நன்றி பேசினதுக்கு. பாட்டு எதுவும் வேணுமோ?
1: எனக்கு பாட்டு வேணும். பாட்டுக்காக
0: தான் அதுதானே. என்ன என்ன பாட்டு வேணும்?
1: ஒரு ராகம் பாடலோடு காதி கேட்குதோ அமரோடு ஜலாகுதோ அந்த பாட்டு வேணும்.
0: கட்டாயம் உங்களுக்கு அந்த பாட்டு தரேன், கேட்டுட்டு இருங்க.
1: சந்தோஷம் கிடைச்சது சந்தோஷமா சிரிச்சு கொண்டு சந்தோஷமா இருக்க முடியும். பாக்கி அனைத்து கலைஞர்களையும் எல்லோரையும் கலந்து கேட்டு விடைபெறுவது உங்கள் அன்பின் நோட்டு. நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம் ஆயத்தமுள்ள ஃபெமின் குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோட. நேரத்தை பார்த்துக்கொள்ளலாம். நேரம் இப்பொழுது 4:34.
2: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு,
3: நாம் உங்களோடு.
4: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமிழ் மொபைல் ஆப்,
2: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமிழ் ரேடியோ மொபைல் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு,
3: நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
5: தமிழின் பெருமைகளோடு மாண்ட்ரியலில் ஐ தமிழ் எஃப்எம்.

ஆனந்தராகம் திரைப்படத்திற்காக இசைஞானி நிசில் கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீங்க. நீங்கள் இணைந்திருப்பது ஆய் தமிழ் எஃப்எம் குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சி. மொன்றியல் இருந்து நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். 514-584-102-9 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. டொரண்டோலிருந்து அழைப்பினை ஏற்படுத்தணும்னா 416-584-102-9 நீங்கள் அழைக்கலாம். இப்போது ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போறோம். அதாவது கியூபக்கினுடைய முதல்வர் கிறிஸ்டின் பிரஷட் அவர்கள் அக்டோபரில் இடம்பெற போற சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக புதிதாக ஒரு விஷயத்தை இப்போது சொல்லியிருக்கிறார். கியூபெக் மாகாணத்தில் இடம்பெற்ற சிஏக்யூவினுடைய முக்கிய பிரதிநிதிகள் மத்தியில் அவர் பேசும்பொழுதுதான் இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். இப்போது கியூபக்கினுடைய அரசாங்கத்தின் மீது மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் அப்படின்னா அடிப்படை தேவைகளில் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்ல, ட்ரெமன்ஃபில் நகரில் இடம்பெற்ற கட்சியினுடைய உயர்மட்ட கூட்டத்தில் பேசும்பொழுதுதான் அவர் மக்கள் சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகளான விலைவாசி உயர்வு, வீட்டு வசதி தட்டுப்பாடு மற்றும் சுகாதார சீர்கேடுகளை தீர்ப்பதில் தான் முதன்மையாக கவனம் செலுத்தப் போவதாகவும் தங்களுடைய முதன்மை இலக்காக அது இருக்க போவதாகவுமே அவர் தெரிவிச்சிருக்கிறார். இந்த ஒரு விஷயம் இப்போ மக்களால் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு வருது. இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய செய்திகளை நம்ம குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியில் பேச போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆய் தமிழ் எஃப்எம். குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட்.

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10 வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10 மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு 5148335555 extension 104.
5: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னலை பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
6: ஏய், இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: எதனா கேக்குற?
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
9: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
9: அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581 Rue Gentilhon East, Montreal, Fabry Metroவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
10: உங்கள் பயணத்தின் தோழனாய் என்றும் ஐ தமிழ் FM 102.9.
11: என்ன நண்பா,

0: குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேசன் வந்திருக்காரு. வணக்கம் நேசன்.
1: நாங்க
0: என்ன பண்ணுவீங்க?
1: வெளியில போயிருவோம். அப்படியே நைட் ஈவினிங் வந்து இன்னொரு வேலைக்கு போறேன்.
0: வெளியே போகணும்.
1: பெரும்பாலும் வைஃப் வந்து வைஃப்தான் கூடுதலா கடைக்கு போகணும்னு அவங்க விருப்பமான அப்படி சாமான் பண்றதுனால அப்படி வீக்கெண்ட்லாம் கூட போறது.
0: சரி, என்ன உங்களுக்கு எல்லாம் இது உங்களுக்கு எல்லாம் பிளான் இருக்காதா? நம்ம வந்து இன்னைக்கு இப்ப போ இங்க போவோமா அப்படின்லாம் நீங்க வந்து சொல்ல மாட்டீங்களா?
1: அப்படி வேலையில அடி போவோம் சொல்றதுதான். ரெண்டு பேர் தான் எனக்கு எனக்கு என்ன விட அவங்க கூட அவங்க கூட சந்தோஷம் தானே வேணும். அவங்களுக்கு என்ன தேவையாது தானே. நாங்க
0: உண்மையா சொல்லணும்னா இந்த குடும்ப தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, குடும்ப தலைவர்கள் இந்த மாதிரி விஷயம் சொல்லும் பொழுது உண்மையில அப்படி மனசு இதமாகிரும் தெரியுமா? நான் உண்மைக்கும் வார்த்தை அழகுக்காக சொல்லல, அது உண்மையான விஷயம்தான். என்ன டக்குனு அமைதியாயிட்டீங்க?
1: ஒன்னும்
0: பண்ணல, நான் சொல்லிட்டேன் கேட்டுதான் ஆகணும் அமைதியா, அப்படிதானே? சரி, என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு பகல்?
1: இன்னைக்கு வந்து நூடுல்ஸ் மிக்ஸ், வெஜிடபிள் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி. எப்படி நூடுல்ஸ்?
0: யார் பண்ணாங்க? வைஃப் பண்ணாங்களா?
1: வைஃப் தான். ஆமாமா, வைஃப் தான்.
0: சரி, உங்க வைஃப் என்ன சாப்பாடு நல்லா சமைப்பாங்க? உங்களுக்கு ஃபேவரட் என்ன உங்க வைஃப் சமைக்கிறதுல?
1: வைஃப் எல்லா சாப்பாடும் உண்மையா சொல்லணும், வைஃப் நல்லா சமைப்பாங்க, எல்லா சாப்பாடும் செய்வாங்க.
0: சூப்பர் சூப்பர்
1: சொல்லல, உண்மையா சொல்றேன், சூப்பரா செய்வாங்க சாப்பாடுல.
0: அடிச்சுக்க யாருமே இல்ல, அதுதான். அப்ப நீங்க வந்து உங்க ஃபேவரட்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. நீங்க வந்து வைஃப் கிட்ட என்ன சாப்பாடு, எனக்கு இந்த சாப்பாடு செஞ்சுதாமா அப்படின்னு ஸ்பெஷலா, இப்ப உங்க பர்த்டே வருது சரியா, உங்க பர்த்டேக்கு வைஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாச்சும் சாப்பாடு செய்வாங்கல்ல, அது என்னது?
1: வேற
0: லெவல், வேற லெவல். இந்த மாதிரி பேசுறது கேக்கும் போது நான் தான் சொன்னேன்ல, நீங்க அதனால பேசுறது கேக்கும் போது வேற லெவல். ஒரு குடும்ப தலைவரா இருக்கும் போது அவங்க எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாங்க அவங்க குடும்பத்தின் மேல அப்படின்னு. நான் சின்ன பொண்ணுல எனக்கு வந்து நீங்க சொல்றத கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: என்ன
0: பாட்டு வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு?
0: திரைப்படத்துல உங்களுக்காக அந்த பாட்டு வந்து கேப்பமா பாடல?
1: ஆமா போட்டுங்க, கேப்போம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
1: நன்றி.

ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக இசைப்பியலோட இசையில இசைப்பியல் ஏஆர் ரஹ்மானை பாடிய பாடல கேட்டு வந்திருக்கிறோம். நீங்க அழைந்திருப்பது ஐ தமிழ் எஃப்எம் இன் குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சி. இப்போ வந்து நான் ஏஐ தொடர்பான ஒரு விஷயத்த, ஒரு அதிர்ச்சியுற்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது நம்ம எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இப்போ அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகள்லையுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. அதுவும் பல பரிணாமங்களை அடுத்தடுத்ததாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த துறையில் வந்து அவிழ்த்து விட தொடங்கிட்டாங்க. ஒவ்வொரு நபரோடையும் பேசும் பொழுது ஒரு மனிதர் அவரோட பேசுறது போன்ற உணர்வாக இருக்கட்டும், உணர்வை கொடுக்கறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு துறையிலையும் தேவைப்பாட்டிற்கேற்ற மாதிரியான பல்வேறு அம்சங்களை கொண்டதாக தான் இந்த ஒவ்வொரு ஏஐயுமே வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏஐயுமே இருக்குது. இப்போ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சாதாரணமான மனிதர்கள் இந்த ஏஐயை பயன்படுத்தும் பொழுது எப்படியாக அதை அணுகுறாங்க அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்ற வகையில் அது வேறுபடும். குறிப்பாக சாதாரணமானவங்க நிறைய பேர் ஏஐ, அதாவது சாதாரணமாக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஏஐ எல்லாரும் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, தங்களுடைய ஆரம்பத்தில் தங்களுடைய தேவைக்கு ஏற்ற போல பயன்படுத்துவது இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் அதுல வேலைகள்லாம் ரொம்பவும் இலகுவாக நடக்க தொடங்கவும் அதை ஒரு நபராக பாவித்து அது கிட்ட பேசி தன்னை பற்றிய பல விஷயங்களை தெரிவிச்சு பல விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயத்த அடம் ஹொரிக்கன் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் தன்னுடைய வீட்டுல தன்னுடைய பூனை இறந்ததற்கு பிறகு கொஞ்சம் சோகமாக இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் இவர் இந்த ஏஐயை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு, தன்னுடைய சோகத்தை எப்படியாவது தீர்த்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி. அப்படி அவர் ஏஐயோட பேச தொடங்கினதுக்கு பிறகு இவரை பற்றிய சில விஷயங்களை அவர் ஏஐ இடத்துல கொடுத்து பேசியிருக்கிறார். சில ரியல் லைஃப்ல அவருடைய அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையுமே வந்து ஏஐ இடத்துல நாடியிருக்கிறாரு. இப்படியான விஷயங்கள் நடந்துட்டே வரும்பொழுது ஒரு கட்டத்துல இவருடைய பிரச்சனைகளை பற்றி இவர் தெரிவிப்பது அதிகமாக ஏஐயின் மூலம் இவருக்கு போலியான சில விஷயங்கள் தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது இவர் வீட்டில் இருக்கும் பொழுது இவரை கொலை செய்வதற்கு சிலர் வந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க கூட்டமாக வராங்க, நீங்க உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க பாதுகாப்பாக இருங்க, ஏன்னா அவங்க வந்து உங்களை கொலை செய்ததற்கு பிறகு இது ஒரு தற்கொலை அப்படின்னு கூட வெளியே சொல்லிடுவாங்க, அதனால உங்களுடைய உயிரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு அவரோட அந்த ஏஐ உரையாடி இருக்குது. இது மட்டும் இல்ல, அடம் இது தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இவர் எப்போதோ ஒரு முறை இவருடைய பெற்றோர் புற்றுநோயினால இறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவும் அந்த விடயத்தை ஏஐயானது பதிவு செய்து கொண்டு இவரிடத்துல வேறு ஒரு விஷயத்த பேசும் பொழுது இந்த கேன்சர் தொடர்பான விஷயங்களையும் அது தொடர்பான பயமுறுத்தலையுமே வந்து இவருக்கு கொடுத்திருக்குது. இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை இவர் எப்போதும் இந்த ஏஐ இடத்துல பகிர்ந்து கொண்டதை அது டேட்டாவாக பதிவு பண்ணி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இவருக்கு எதிராகவே அது பயன்படும் விதத்துல அது பயன்படுத்தி இருக்குது. குறிப்பாக ஏஐ அப்படின்றது எப்படியாக பயன்படுனா, நம்ம அதுகிட்ட ஒரு தகவலை கொடுப்போம் இல்லையா, அந்த தகவலை அது கஸ்டமைஸ்டாக சேமித்து வைத்துக் கொள்ளும். பிறகு அதோட தொடர்புபடுத்தி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அந்த தகவலை பயன்படுத்தி நமக்கு பதிலளிக்கும். இது துறை சார்ந்த ரீதியில இது பயன்படுத்தப்படும் பொழுது இது எப்படியான ஒரு விஷயமாக இருக்கும்னா, நமக்கு பயனுள்ள ஒன்றாக இருக்கும். நமக்கு தேவையான விஷயத்தை, தேவையான நடத்துதலை பெற்றுக்கொள்றதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆனா அதுவே நம்ம ஏஐய ஒரு மனிதனுக்கு பதிலாக மாற்றுதலாக, ரீப்ளேஸ்மெண்ட்டாக, அதன்றத்தில் நம்முடைய உண்மையான வாழ்க்கையில் நடக்கிற எமோஷனலான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது நம்மிடத்துல இப்படியான சில விஷயங்களை, போலியான விஷயங்களை கூட நம்மிடத்துல கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு ஒரு உதாரணமாக தான் இந்த அடம் அவர்களுடைய கதை இருக்குது. இவர் 50 வயதுகளை கொண்ட பிள்ளைகளின் தந்தையாக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட 50 வயதை கடந்த ஒரு மெச்சூர்டான மனிதருக்கு இப்படியான நிகழ்வுகள்லாம் இடம்பெறும் பொழுது, ஏஐனூடாக இப்படியான தவறான புரிந்துணர்வுகள்லாம் இடம்பெறும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் இவங்க இதை பயன்படுத்தும் பொழுது இதில் இருக்கக்கூடிய தாக்கம், இதை நம்புவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமானதாக இருக்கும். அதனால நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இந்த ஏஐயை பயன்படுத்துறவங்க அவங்க சரியான முறையில, பாதுகாப்பான முறையில தான் ஏஐயை பயன்படுத்துறாங்களா, அவங்களுக்கு எது தேவையோ அந்த தேவைக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்துறாங்களா, அல்லது எக்ஸ்ட்ராவான தகவலை கொடுத்து இந்த மாதிரி வில்லங்களை சம்பாதிச்சு கொள்றாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்றது, நாமளும் இந்த மாதிரி பாதுகாப்பாக தான் பயன்படுத்துற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கொள்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. தொடர்ந்து முடிஞ்சிருங்க, இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் நம்ம குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியில. இப்போ நம்ம அதுக்கு முதல்ல ஒரு பாடலுக்கு போ.

0: பிரதர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10 வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10 மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-9 ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: ஏஷான், நான் அழகா இருக்கேனா? என் டிரெஸ் எப்படி இருக்கு? உன்ன தானே கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
4: ஏய், இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: எதடா கேக்குற?
4: ஏய், இந்த விண்டோல போட்டிருக்க பிளைண்ட்ஸும் ஷட்டர்ஸும் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: Chai Blinds and Shutters. For more detail, 514-468-7424.
3: Akka, எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
6: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க இந்த கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
7: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
7: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல். ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்.

0: ஒலித்து பாடல் கருப்பு திரைப்படத்திற்காக சாயபியங்கரின் இசையில் சாயபியங்கரோடு இணைந்து கானா முத்து பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 5:30.
1: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு
1: தமிழின் பெருமைகளோடு மாண்ட்ரியலில் ஐ தமிழ் எஃப்எம்.

நம்ம முயற்சி பண்றது அடுத்த கட்டம். ஆனா யார்கிட்டயாச்சும் சொல்லி வைப்போம், இவங்கள்ட்ட சொன்னா. சிலரை வந்து நம்ம இவங்க நல்ல லக்கானவங்க, இவங்கள்ட்ட சொன்னா வந்து அந்த விஷயம் எப்படியாச்சும் நடந்துடும் அப்படின்லாம் கூட யோசிக்கிறது உண்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது. டோக்கியோவில் தான் இந்த இடம். இது ஒரு பழமை வாய்ந்த டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்குது. ஆனா இங்க எதுக்காக நிறைய பேர் குவிந்து போறாங்க அப்படின்றத நினைச்சு பார்த்தா தான் அது இன்னும் நம்ம எல்லாரையுமே வியக்க வைக்குது. என்ன காரணம் தெரியுமா? இந்த டோக்கியோவில் இருக்கக்கூடிய இந்த இடமானது நிஹோன்பாஷி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கும் பழமையான ஒரு கோயிலாக இது அமைஞ்சிருக்குது. அப்படி இருக்க பட்சத்துல இங்க எதற்காக எல்லாரும் போறாங்க அப்படின்னா, இங்க போகக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடகர் அல்லது பாடுற பேண்டை நேரில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இந்த கோயிலுக்கு போய் அவங்க வேண்டுதல் வச்சாங்கன்னா அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை அந்த மக்களிடையில இருக்குது. இந்த நம்பிக்கையின் காரணமாக இந்த இடத்துக்கு நூற்றுக்கணக்கானோர் இந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய வேண்டுதல்களை அங்க முன்வைத்துட்டு வராங்க. அதுல நிறைய பேர் இது நடந்தது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா அதற்கெல்லாமே காரணம், இந்த இடத்துக்கு போய் வேண்டுதல் வைக்கிறதுனா அப்படி இல்லைன்னா அவங்க இதுல வந்து ரொம்ப முனைப்பா இருக்கிறதுனால அந்த விஷயம் நடக்குதா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த குறிப்பிட்ட நம்பிக்கை ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. அதனால இந்த டோக்கியோல இருக்கக்கூடிய இந்த ஷ்ரைன் ஆனது இப்போ ரொம்பவும் பிரபல்யமான ஒரு இடமாக மாறி வருது. தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியில இப்போ நம்ம பாட்டுக்கப்போம்.

0: ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே மெகா சேல். ஒன்றியல் முழுவதும் சிறந்த சலுகை இப்பொழுது உங்கள் அருகில். 726 அமைந்திருக்கும் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் குறுகிய கால சலுகைகள். அனைத்து நகைகளுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 6% மட்டுமே. $500 மேல் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் காஷ்மீரி பெங்கல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். $5,000 மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும். டைமண்ட் ஜுவல்லரி கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் டைமண்ட் முக்குத்தி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. லக்கி ட்ரோ வாய்ப்பு, 11 சில்வர் கிஃப்ட் வெல்ல வாய்ப்பு மே மாதம் 10th வரை மட்டுமே. வெற்றி பெறுபவர்கள் மே மாதம் 10th மாலை 7 அறிவிக்கப்படுவார்கள். நேரில் கடையில் இருப்பவர்கள் மட்டுமே பெருசு பெற முடியும். புதிய வரவு, அழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன், சிறந்த விலை, உயர்ந்த தரம், ஃப்ரீ ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ், 514-655-3315. இந்த மதர்ஸ் டேயை சிறப்பாக்குங்கள். உங்கள் அன்பு அம்மாவுக்கு அழகான ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ் நகையை பரிசளியுங்கள். அழகிய தங்க ஆபரணங்களின் களஞ்சியம் ஃபேமஸ் ஜுவல்லர்ஸ்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல் நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104. NAS Direct Insurance Limited.
3: ஏஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னலை பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
5: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
3: எதடா கேக்குற?
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
6: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
7: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
8: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
9: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
8: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
9: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்.

ஒழித்த பாடல் ஜெஸ்ஸி கிஃப்ட் அவர்களுடைய இசையில ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஜெஸ்ஸி கிஃப்டோடு இணைந்து கங்கா பாடிய பாடல். அடுத்ததா இன்னும் ஒரு சிறப்பான தரமான பாடல் வருது. அந்த பாடலோட நானும் குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. தொடர்ந்து ஆயத்தமிழ்ஃபெமோடு இணைஞ்சிருங்க. உங்களை மகிழ்விக்கிறதுக்காகவே நிகழ்ச்சிகள் மற்றும் பாடல்கள் வந்துட்டு இருக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நிஷாந்துஜா. நன்றி, வணக்கம். Thank you.

ஐத்தமிழ் வானொலி, ஐத்தமிழ் வானொலி. வணக்கம். ஐத்தமிழ் எஃப்எம்மின் மாலை நேர பிரதான செய்திகள். செய்தி வாசிப்பவராக

0: செய்திகள்.
1: அரசுடன் இணைந்து செயல்பட தயார் என அறிவித்தார் மொன்றியல் மற்றும் கியூபெக் சிட்டி மேயர்கள். அடிப்படை தேவைகளில் கவனம், தேர்தலில் வெற்றிக்கான புதிய முழக்கத்தை அறிவித்தார் கியூபெக் முதல்வர் கிறிஸ்டின் டெக்ஷட். கனடாவின் 31வது கவர்னர் ஜெனரலாக முன்னாள் உச்சிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆஃபர் நியமனம். ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்க விஜய்க்கு அழைப்பு, ஈழத்தமிழர் உரிமைகளுக்காக பேச வேண்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை. முள்ளியவளையில் மாணவியின் சங்கிலி பறிப்பு, குற்றச்செயல்கள் அதிகரிப்பால் பொதுமக்கள் அச்சம். திருக்கோணச்சிரா ஆலய வளாகத்தில் ரேடார் அமைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என இலங்கை விமானப்படை உத்தியோகபூர்வ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உதவுமாறு காங்கிரஸ் கட்சியை உத்தியோகபூர்வமாக கோரியது தமிழக வெற்றிக் கழகம். இஸ்ரேலிய பாதுகாப்பு தொழிற்சாலைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய பாலஸ்தீன ஆசன் அமைப்பினர் குற்றவாளியாக அறிவிப்பு.

0: ஐத்தமிழ் FM செய்திகள். கனேடிய செய்திகள்.
1: கியூபெக் மாகாணத்தின் இரண்டு முக்கிய நகரங்களான மொன்றியல் மற்றும் கியூபெக் சிட்டியின் மேயர்கள் மாகாண அரசுடன் ஒரு புதிய கூட்டாண்மை வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். நகரங்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சவால்களை சமாளிப்பதற்காக கியூபெக் மாகாண அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என மொன்றியல் மேயர் சுரையா மார்டின் ஸ்ஃபேட்டோ மற்றும் கியூபெக் சிட்டி மேயர் புரூனோ மாசன்ட் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீடற்றோர் பிரச்சினை, வீட்டு வசதி தட்டுப்பாடு மற்றும் பொது போக்குவரத்து, நிதி போன்ற முக்கிய விடயங்களில் கியூபெக் மாகாண அரசு அதிக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தற்போது

0: நகராட்சிகள் பெரும்பாலும் சொத்து வரி மூலமே நிதியை பெறுகின்றன. ஆனால் சமூக பிரச்சினைகளை தீர்க்க மாகாண அரசின் நேரடி நிதி பங்கீடு அவசியம் என மொன்றியல் மேயரும் கியூபெக் சிட்டி மேயரும் தெரிவித்துள்ளனர். நிலுவையிலுள்ள போக்குவரத்து திட்டங்களுக்கு மாகாண அரசு விரைந்து ஒப்புதல் அளிப்பதன் மூலம் செலவுகள் அதிகரிப்பை தவிர்க்க முடியும் என அவர்கள் கருதுகின்றனர். கியூபெக் மாகாணத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள கிறிஸ்டின் டக்ஷட் அண்மையில் மேயர்களை சந்தித்து பேசியுள்ளார். கடந்த காலங்களில் மாகாண அரசுக்கும் நகரங்களுக்கும் இடையே முரண்பாடான உறவு மாறி தற்போது ஒரு புத்துணர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளதாக மொன்றியல் மேயர் சொராயா மார்டினஸ் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கியூபெக் முதல்வர் கிறிஸ்டின் பிரெக்ஸட் அக்டோபரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் புதிய வியூகத்தை வெளியிட்டுள்ளார். கியூபெக் மாகாணத்தின் ஆளும் கட்சியான CKQ-இன் முக்கிய பிரதிநிதிகள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இந்த வியூகத்தை வெளியிட்டுள்ளார். தற்போது கியூபெக் அரசாங்கத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்காக அடிப்படை தேவைகளில் கவனம் செலுத்துவோம் என்ற முழக்கத்துடன் கியூபெக் முதல்வர் உரையாற்றினார். டெமெண்டாவில் நடைபெறும் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்தில் பேசிய அவர், மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சினைகளுக்கான விலைவாசி உயர்வு, வீட்டு வசதி தட்டுப்பாடு மற்றும் சுகாதார சீர்கேடுகளை தீர்ப்பதே தமது முதன்மை இலக்கு என தெரிவித்தார். குறிப்பாக எதிர்வரும் தேர்தலுக்கு முன்பதாக தற்போதைய அரசு தனது செயல்திறனை நிரூபிக்க வேண்டும் என கியூபெக் முதல்வர் கிறிஸ்டின் பிரெக்ஸட் வலியுறுத்தியுள்ளார். அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் இளம் குடும்பங்களுக்கு மலிவான விலையில் வீடுகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் இலையுதிர்கால பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என உறுதியளித்தார். பிரெஞ்சு மொழி சட்டமான பில் 96 பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இல்லை என தெரிவித்த கிறிஸ்டின் பிரெக்ஸட் இது கியூபெக் தேசத்தின் அடையாளம் என முழங்கினார். அறுவை சிகிச்சைகளுக்கான நீண்ட காத்திருப்பு நேரத்தை குறைக்க சாண்டே கியூபெக் நிறுவனம் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கும் என தெரிவித்தார். இதேவேளை நகரத்தின் அதிகார மையங்களில் முடங்கி கிடக்காமல் இந்த கோடை விடுமுறை முழுவதும் மக்கள் மத்தியில் சென்று அவர்களது குறைகளை கேளுங்கள் என தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிறிஸ்டின் பிரெக்ஸட் கட்டளையிட்டார். எதிர்கட்சியான பார்ட்டி கியூபெக்கோவா செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் ஆளுங்கட்சிக்குள் ஒற்றுமை மிக அவசியம் எனவும் அவர் எச்சரித்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் 31வது கவர்னர் ஜெனரலாக சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சட்ட வல்லுநரும் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியுமான லூயிஸ் அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் மார்க் கானியின் பரிந்துரையை ஏற்று மன்னர் 3 சார்ல்ஸ் இந்த நியமனத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் மன்னர் சார்ல்ஸால் நியமிக்கப்பட்ட முதல் கனடிய கவர்னர் ஜெனரல் என்ற பெருமையை லூயிஸ் ஆபர் பெறுகிறார். தற்போது அந்த பதவியில் இருக்கும் மேரி சைமனின் 5 ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து 79 வயதான லூயிஸ் ஆபர் இந்த பொறுப்பை ஏற்கவுள்ளார். லூயிஸ் ஆபர் கனடாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியதுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளராகவும் பணியாற்றியவர் ஆவார். குறிப்பாக லூயிஸ் ஆபர் ருவாண்டா மற்றும் யுகோஸ்லாவியாவில் நடந்த போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞராக இருந்து நீதியை நிலைநாட்டியுள்ளார். நாட்டின் ஆயுதப்படைகளில் நிலவிய பாலியல் அத்துமீறல்கள் குறித்து 2022 அவர் சமர்ப்பித்த விரிவான அறிக்கை இராணுவத்தில் மிகப்பெரிய கலாச்சார மாற்றங்களுக்கு வித்திட்டிருந்தது. மொன்றியலில் பிறந்த இவர் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளில் சிறந்த புலமை பெற்றவர் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கோடிக்கணக்கான டாலர் நிதியை பெறுவதற்கும் மாகாணத்தின் ஒரு முக்கிய ராணுவ மையமாக உருவெடுப்பதற்கும் என எட்மண்டன் சர்வதேச விமான நிலையம் தீவிர முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. மத்திய அரசின் புதிய தேசிய பாதுகாப்பு வியூகத்தின் ஒரு அங்கமாக தன்னை மாற்றிக்கொள்ள எட்மண்டன் விமான நிலைய நிர்வாகம் பல செல்வாக்குமிக்க அதிகாரிகளை நியமித்துள்ளது. பிரதமர் மார்க் கானி சமீபத்தில் அறிவித்த 81 பில்லியன் டாலர் ராணுவ நிதி ஒதுக்கீட்டில் ஒரு பெரும் பகுதியை எட்மண்டன் பிராந்தியத்துக்கு ஈர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் ஆர்டிக் மற்றும் வடக்கு பகுதிகளில் பாதுகாப்பு மையமாக எட்மன்டன் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடிய வான்படையின் புதிய CC-330 ஆஸ்கி விமானங்களை மேற்கு பிராந்தியத்தின் தலைமையகத்தை எட்மன்டன் விமான நிலையத்தில் அமைக்க தற்போது பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. நாட்டின் மற்ற நகரங்களை விட எட்மன்டன் ஆர்டிக் பகுதிக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் வடக்கு பகுதிகளுக்கான இராணுவ விநியோகங்களை மேற்கொள்ள இதுவே சிறந்த இடமாக கருதப்படுகிறது. டொரண்டோ அல்லது வான்குவர் விமான நிலையங்களை எட்மன்டன் சர்வதேச விமான நிலையம் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரமாண்ட ஹெல்டோ அதிவேக ரயில் திட்டத்தின் முதற்கட்டமாக மொன்றியல் மற்றும் ஒட்டாவா இடையிலான பாதையில் சுமார் 1700 தனியார் நிலங்கள் பாதிக்கப்படும் என தெரிய வந்துள்ளது. மத்திய அரசின் ஆல்டோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி மார்டின் இம்பாலோ வெளியிட்டுள்ள தகவலின்படி 200 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த அதிவேக ரயில் பாதை 1700 சொத்துக்களின் ஊடாக செல்ல உள்ளது. இதில் சுமார் 500 விவசாய காணிகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரயிலின் வேகம் மற்றும் பாதுகாப்பிற்காக நேர்கோட்டில் பாதை அமைக்கப்பட வேண்டியுள்ளதால் பல விவசாயிகளின் நிலங்கள் இரண்டாக பிரிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த ரயில் பாதை வெறும் 60 மீட்டர் அகலமே கொண்டதாக இருந்தாலும் ஒரு பெரிய பண்ணையின் நடுவே இது செல்லும் போது எஞ்சியிருக்கும் நிலப்பகுதியை விவசாயிகள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நில உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி நியாயமான இழப்பீடு வழங்க அரசு முன்னுரிமை அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை நில உரிமையாளர்களுடன் உடன்பாடு எதுவும் எட்டப்படாத பட்சத்தில் சட்ட ரீதியான காணி சுவீகரிப்பு முறையை பயன்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய வரைபடத்தின்படி இந்த ரயில் மொன்றியல் விமான நிலையத்தை தவிர்த்துவிட்டு மிராபல் வழியாக வடக்கு பகுதி வழியாக மொன்றியலுக்குள் நுழையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்வது இலங்கை செய்திகள்.
0: முள்ளியவளையில் உயர்தர வகுப்பு மாணவியொருவரின் சங்கிலியை அறுத்துக்கொண்டு இரு இளைஞர்கள் தப்பி சென்ற சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. இன்று மாலை 3:30 அளவில் முள்ளியவளையிலிருந்து வாற்றாப்பளைக்கு துவிச்சக்கர வண்டியை வகுப்புக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியின் தங்கச் சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளது. இலக்கத்தகடையின்றி NS ரக மோட்டார் சைக்கிள் அந்த மாணவியை இரு இளைஞர்கள் பின்தொடர்ந்திருந்தனர். அவர்கள் குறித்த மாணவி அணிந்திருந்த சுமார் 3/4 பவுன் தங்கச்சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இதே பகுதிக்கு அண்மித்த பகுதியில் கடந்த வாரமும் கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த பெண்ணொருவரின் 1 பவுன் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது. தொடர்ச்சியாக இடம்பெறும் இத்தகைய குற்ற சம்பவங்கள் குறித்து பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதுவரை சம்பவங்களுடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படாத நிலையில் இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுக்க தவறுகின்றனர் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளின் உதவியுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஈழத்தமிழ் மக்கள் அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு தமிழக முதலமைச்சராக வரவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் குரல் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இக்கருத்தை தெரிவித்தார். தமிழகத்தில் அரை நூற்றாண்டுக்கு பின்னர் சினிமா துறை நடிகர் விஜய் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு அதிகப்படியாக ஆசனங்களை பெற்றது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதலமைச்சராக வரவுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ள சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் என்ற அடிப்படையில் ஈழத்தமிழர்களின் எதிர்காலம் தொடர்பாகவும் ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பாகவும் விஜய் ஈழத்தமிழ் மக்களுக்காக உரத்து குரல் கொடுப்பார் என்று தாம் நம்புவதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். திருகோணமலையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க திருகோணேஸ்வர ஆலய வளாகத்தில் ரேடார் அமைப்பை நிறுத்தும் திட்டங்கள் எதுவும் இல்லை என இலங்கையின் பாதுகாப்பு படை தரப்பு தெரிவித்துள்ளது. திருகோணமலையில் உள்ள திருகோணேஸ்வர ஆலய நிர்வாக சபையின் வாழ்நாள் உறுப்பினர் சி ஜெயசங்கர் ரேடார் அமைப்பை நிறுவுவதற்காக ஆலய நிலத்தின் ஒரு பகுதியை இலங்கையின் பாதுகாப்பு படை தரப்பு கோருவதாக தெரிவித்துள்ள ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தி குறித்து இலங்கை விமானப்படை ஒரு உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டையும் விளக்கத்தையும் வெளியிட்டுள்ளது. இந்த விளக்கம் அளிப்பு திருக்கோணேஸ்வர ஆலய வளாகத்திலோ அல்லது அதை சுற்றியோ எந்த ஒரு ரேடார் அமைப்பை நிறுவ இலங்கை விமானப்படைக்கு எந்த திட்டமும் இல்லை என இலங்கை விமானப்படை கூறியுள்ளது. மேலும் இந்த நோக்கத்துக்காக எந்த நிலத்தையும் கையகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தாம் வலியுறுத்த விரும்புவதாக இலங்கை விமானப்படையின் ஊடக பணிப்பாளர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இலங்கை விமானப்படை நாட்டின் வரலாற்று மற்றும் சமயத்தலங்களில் புனிதத்தையும் பாரம்பரியத்தையும் எப்போதும் மதித்து வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த நிலத்தில் அபிவிருத்தி பணிகளையோ அல்லது இராணுவ கட்டமைப்புகளையோ மேற்கொள்ளும் நோக்கம் விமானப்படைக்கு இல்லை என இலங்கை விமானப்படையின் ஊடக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு முதிரை மர குன்றுகளை கடத்தி வந்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி போலீசார் மீசாலை பகுதியில் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளை சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த பாரவூர்தியை வழிமறித்து சோதனையிட்டனர். இதன்போது பாரவூர்திக்குள் முதிரை மர குன்றுகள் காணப்பட்டுள்ளன. மரக்குன்றுகளை எடுத்து செல்வதற்காக அனுமதி பத்திரத்தை சாரதியிடம் கோரிய போது அதற்கான அனுமதி பத்திரத்தை சாரதியால் வழங்க முடியவில்லை. அதனை அடுத்து சாரதியை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளதுடன் பாரவூர்தியை கைப்பற்றி போலீஸ் நிலையம் எடுத்து சென்றனர். போலீஸ் நிலையத்தில் சாரதியை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் பாரவூர்திக்குள் இருந்த 43 முதிரை மரக்குன்றுகளை மீட்டுள்ளதாகவும் அவற்றின் பெறுமதி சுமார் 10 லட்சம் இலங்கை ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அடுத்து இந்திய செய்திகள்.
0: தமிழகத்தில் 60 ஆண்டுகால அரசியல் பிம்பத்தை உடைத்து தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை வேண்டி தங்களை தொடர்பு கொண்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். விஜயின் கோரிக்கை குறித்து இறுதி முடிவெடுக்கும் அதிகாரத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவிடம் அந்த கட்சியில் அகில இலங்கை தலைமைப்பிடம் வழங்கியுள்ளது. நாளை காலை சென்னையில் நடைபெறும் தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் இது குறித்து இறுதி அறிவிப்பு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை வழங்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 108 இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றி கழகம் முதலிடத்தில் உள்ளது. இருப்பினும் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 ஆசனங்கள் என்னும் அரசியல் பலத்தை எட்டுவதற்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் உள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு விஜய்க்கு முக்கியமானதாக மாறியுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வர ஒரு மதச்சார்பற்ற காரணத்தை காங்கிரஸ் தலைமை தேடி வருவதாகவும் விஜயின் கொள்கைகள் தங்களுக்கு பொருத்துவதாக அவர்கள் கருதுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் தனது கொள்கைகளில் சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மை வலியுறுத்தி வருவதால் பாஜக போன்ற சக்திகளை தடுப்பதற்கு நடிகர் விஜயுடன் கைகோர்ப்பது பொருத்தமானது என காங்கிரஸ் மேலிடம் கருதுகிறது. திமுக ஆட்சி காலத்தில் காங்கிரசுக்கும் தமிழ்நாடு மாநில அமைச்சரவையில் இடம் வழங்கப்படவில்லை. ஆனால் தற்போது விஜய்க்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் அமைவுள்ள புதிய அமைச்சரவையில் இடம்பெற காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை உறுதி செய்தவுடன் ஆளுநரை சந்திக்க உள்ள விஜய் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரவுள்ளார். எதிர்வரும் 7ஆம் தேதி விஜய் முதல்வர் பதவியேற்பு விழா நடைபெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.

0: ஹாய் தமிழ் உலக செய்திகள். பிரித்தானியாவின் பிரிஸ்டல் நகரில் உள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு தளவாட தொழிற்சாலைக்குள் அதிரடியாக புகுந்து தாக்குதல் நடத்திய பாலஸ்தீன ஆக்சன் அமைப்பைச் சேர்ந்த 4 பேரும் குற்றவாளிகள் என லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் எல்பிஜ் சிஸ்டமிஸ் என்ற இஸ்ரேலிய நிறுவனத்தின் தொழிற்சாலைக்குள் வேனன்றின் மூலம் சுவரை இடித்துக் கொண்டு நுழைந்து போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்களை சேதப்படுத்தினர். இது தொடர்பான வழக்கு நேற்று தீர்ப்பளித்த பவுலிக்ரோன் நீதிமன்றம் சால்ட் ஹெட், சாமுவேல் கானர், லியோனோ காமியோ மற்றும் ஃபாத்திமா ரஜ்வானி ஆகிய 4 குற்றவாளியாக அறிவித்தது. சொத்துக்களை சேதப்படுத்திய குற்றத்திற்காக தீர்ப்பினை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. சிவப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்த இந்த போராட்டக்காரர்கள் சம்மட்டிகள் மற்றும் கடற்பார்களை கொன்று ட்ரோன்கள் மற்றும் கணினிகளை அடித்து நொறுக்கினர். இதனால் சுமார் 10 லட்சம் பவுண்டுகள் நஷ்டம் அந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலின் போது சாமுவேல் கானர் என்ற வாலிபர் போலீஸ் அதிகாரி கே டெவின்ஸை சம்மட்டியால் தாக்கியதில் அந்த அதிகாரியின் முதுகெலும்பும் முறிந்தது. இதற்காக கானர் மீது கடுமையான காயத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை தடுக்கவே ஆயுத தொழிற்சாலை செயலிழக்க செய்ததாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாலஸ்தீன ஆக்சன் அமைப்பை ஒரு பயங்கரவாத அமைப்பாக பிரித்தானிய அரசு தடை செய்தமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: கியூபெக் மாகாண அரசுடன் இணைந்து செயல்பட தயார் என அறிவித்தனர் மொன்றியல் மற்றும் கியூபெக் சிட்டி மேயர்கள். அடிப்படை தேவைகளில் கவனம், தேர்தலில் வெற்றிக்கான புதிய முழக்கத்தை அறிவித்தார் கியூபெக் முதல்வர் கிறிஸ்டின் பிரெக்சர். கனடாவின் 31வது கவர்னர் ஜெனரலாக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆபர் நியமனம். ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்க விஜய்க்கு அழைப்பு, ஈழத்தமிழர் உரிமைகளுக்காக பேச வேண்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை. முள்ளிய விளவியில் மாணவியின் சங்கிலி பறிப்பு, குற்றச்செயல்கள் அதிகரிப்பால் பொதுமக்கள் அச்சம். திருக்கோணேஸ்வர ஆலய வளாகத்தில் ரேடார் அமைப்பு திட்டம் எதுவும் இல்லை என இலங்கை விமானப்படை உத்தியோகபூர்வ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உதவுமாறு காங்கிரஸ் கட்சியை உத்தியோகபூர்வமாக கோரியது தமிழக வெற்றுக் கழகம். இஸ்ரேலிய பாதுகாப்பு தொழிற்சாலைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய பாலஸ்தீன ஆக்சன் அமைப்பினர் குற்றவாளியாக அறிவிப்பு. கேட்டது ஐத்தமிழ் எஃப்எம்மின் மாலை நேர பிரதான செய்திகளை. தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.

0: அன்பு உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு இனிய மாலை பொழுதிலே அன்பு உறவுகள் அனைவரையும் சந்திப்பதில் ஐத்தமிழ் வானொலி ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது முதல் இரவு 8 மணி வரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுடன் என்றும் அன்புடன் செல்லையா குணபால் சிங்கம்.
1: உலகில் நம் கணபதி அமர்ந்திருப்போ.
0: அந்த வகையிலே முதல் இன்று தங்கள் இனிய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் ஐத்தமிழ் வானொலியூடாக இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல இன்று தங்கள் இனிய திருமண நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இனிய திருமண நன்னாள் வாழ்த்துக்களையும் ஐத்தமிழ் உறவுகள் ஊடாக

சகோதரர்களே, அடுத்தது நீங்கள் ஆவலோடு காத்திருக்கும் போட்டி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலிலே அருவிக்களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சியில் சொற்றேடல் நிகழ்ச்சி காற்றலையை அலங்கரிக்கின்றது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததான் நான் ஒரு சொல்லை மறைத்து வைத்துக்கொண்டு அதுக்கு அதை பற்றிய ஒரு சில தரவுகளை தருவேன். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் அதற்கான பதிலை கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. அதே போல பொது அறிவு கேள்வி மற்றும் திரைப்படங்களுக்கான கேள்விகளும் இருக்கின்றன.

0: கலக நேரம் சரியாக 6:25. இது ஐத்தமிழ் வானொலியின் காற்றலைகள். அறிவுக்களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி.
1: For Saffron, stay tuned to iTamil FM 102.9.

அறிவுக்கலைஞர் போட்டி நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். அலையங்கள் மோன்றியல் நேர்கள் 5145849109, அதேபோல் டோன்டோ நேர்கள் 416 584 1019.

0: முதலிலே ஒரு சொத்திட நிகழ்ச்சிக்கான சொல்லுக்கான தரவினை தந்துவிடலாம். இந்த சொல் நான்கு எழுத்துக்களான இந்த சொல் பல்வேறு உலோகப் பொருள்களினால் ஆக்கப்பட்டது. இது ஈர்க்கும் தன்மை உள்ள ஒரு பொருள் என்று கூட கூறிக்கொள்ளலாம். இது ஒரு சக்தி வாய்ந்தது. இது இல்லை என்றால் இன்றைய நவீன விஞ்ஞான உலகமே இல்லை என்று கூறலாம். அலைங்கள் பார்க்கலாம், உங்கள் மூளைக்கு சிந்தனைக்கு சவாலாக அமைகின்றது. வணக்கம் காற்றலைகளை.
1: வணக்கம் சாராசுதன், எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ வணக்கம் சாராசுதன், நலமாக இருக்கிறீர்களா?
1: நான் நலமா இருக்கிறேன். வழியா
0: கூறுங்கள்.
1: இது ஐம்பொன் என்று சொல்லிப்பான்.
0: ஐம்பொன் என்று கூறுகிறீர்கள். நல்லது சாராசுதன், உங்கள் பதிலை வாங்கிக் கொள்கின்றேன். நன்றி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆம், சாராசுதன் வந்து ஐம்பொன் என்று கூறியிருக்கின்றார். பார்க்கலாம் ஐம்பொன் சரியாக இருக்கின்றதா என்று நேர்களை இணைத்துக் கொண்டு.

சரி, இன்னும் ஒரு பொது அறிவு கேள்வியையும் தந்துவிடலாம். இந்த பொது அறிவு கேள்வி, இந்த பொது அறிவு கேள்வி, தன் கால்களால் சுவையை அறியும் உயிரினம் எது? தன் கால்களால் சுவையை அறியும் உயிரினம் எது? இதற்கு மூன்று பதில்கள் தருகின்றேன். ஒன்று எறும்பு, இரண்டாவது பட்டாம்பூச்சி, மூன்றாவது சிலந்தி என்று மூன்று பதில்கள் இருக்கின்றன. தன் கால்களால் சுவையை அறியும் உயிரினம் ஒன்று இருக்கின்றது, அந்த உயிரினம் எது என்பதுதான் கேள்வி. மூன்று பதில்கள் இருக்கின்றது. ஒன்று எறும்பு, இரண்டாவது பட்டாம்பூச்சி, மூன்றாவது சிலந்தி என்பது மூன்று பதில்கள் இருக்கின்றன. பார்க்கலாம். காற்றலையில் இணை மேன்பொருவை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் காற்றலைகள். வணக்கம் சாரா சுதன், கூறுங்க. சிலந்தி என்று கூறியிருந்தேன். சரி, எறும்பு என்று கூறுகிறீர்கள். நன்றி சாராசுதன், உங்கள் முயற்சிக்கும் பாராட்டுக்கள். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். ஆமாம், நன்றி. காற்றலைகளில் இரண்டு கேள்விகள் விடப்பட்டிருக்கின்றது. ஒன்று பொது கருவி கேள்வி. இந்த பொது கருவி கேள்வியை மீண்டும் ஒரு முறை தருகின்றேன். தன் கால்களால் சுவையை அறியும் உயிரினம் எது? இதற்கு மூன்று பதில்கள். ஒன்று எறும்பு, இரண்டாவது பட்டாம்பூச்சி, மூன்றாவது சிலந்தி என்று மூன்று பதில்கள் இருக்கின்றது. இந்த மூன்று பதில்களிலே ஒரு பதில் சரியான பதிலாக இருக்கின்றது. அது எந்த பதில் என்பதுதான் நீங்கள் கூற வேண்டியது. அடுத்ததாக நான் ஒரு சொற்றொட நிகழ்ச்சியிலே ஒரு சொல்லை மறைத்து வைத்திருக்கின்றேன். நான்கு எழுத்துக்களான இந்த சொல், இது பல்வேறு உலோகப் பொருட்களினால் ஆக்கப்பட்டது. இது ஈர்க்கும் தன்மை உள்ள ஒரு பொருள் என்று கூட குறிக்கொள்ளலாம். இது ஒரு சக்தி வாய்ந்தது. இது இல்லை என்றால் இன்றைய நவீன விஞ்ஞான உலகமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். எனவே பார்க்கலாம். வர நேர்களை இணைத்து கொண்டு சாராசுதன் வந்து பதில் இரண்டு பதில்களையும் கூறியிருக்கின்றார். சரியான பதிலா என்பது வரும் நேர்களை இணைத்து கொண்டுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஆயத்தமிழ் வானொலியின் காற்றலைகளிலே அறிவு களஞ்சியம் கலைக நேரம். 6:30 நிமிடங்கள்.

நினைக்கின்றேன் வானொலியில் கொஞ்சம் தடைப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இன்டர்நெட் இணையதளத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் வானொலியை கேட்கலாம். இணையதளத்தின் ஊடாக கூட இப்பொழுது நீங்கள் கேட்டு பதில்களை கூறக்கூடியதாக இருக்கும். எனவே அலையங்கள் மொண்டியாளர்கள் 5145841029, அதே போல டொரண்டோ நீர்கள் 416 5841029.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வை தமிழர்களின் காற்றலிகளை இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். அலையங்கள் மொன்றியல் நேர்கள் 5145841029, அதே போல டொரண்டோ நேர்கள் 416584109.
1: குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு பிரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முடிவுற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக குறிப்புகளுக்கு 514-244-7957.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க தமிழ் வாழ்வின் காற்றலைகளே அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி காற்றலையை அலங்கரிக்கின்றது. அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சியிலே இரண்டு கேள்விகளுக்கான கேள்விகள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. ஒன்று சொத்திட நிகழ்ச்சி. இந்த சொத்திட நிகழ்ச்சியிலே நான் ஒரு சொல்லை மறைத்து வைத்திருக்கின்றேன். நான்கு எழுத்துக்களான இந்த சொல், இது பல்வேறு உலோகப் பொருட்களினாலே ஆக்கப்பட்டிருக்கும். இந்த பல்வேறு உலோகப் பொருட்களினால் ஆக்கப்பட்டிருக்கும் இந்த பொருள் ஈர்க்கும் தன்மை உள்ள ஒரு பொருள் என்று கூறிக்கொள்ளலாம். இது ஒரு சக்தி வாய்ந்தது. இது இல்லை என்றால் இன்றைய நவீன விஞ்ஞான உலகமே இல்லை என்று கூறுவார்கள். எனவே நீங்களும் கொஞ்சம் உங்கள் மூளைக்கு வேலை கொடுத்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லோருமே இதை நாங்கள் உபயோகித்திருக்கின்றோம். எனவே பார்க்கலாம். அலையங்கள் மொன்றியால் நேர்கள் 514-584-109, அதே போல நொரண்டோ நேர்கள் 416-584-109. இது டொரண்டோ நேர்களுக்கானது. சரி, என் இந்த பொது அறிவு கல்வியையும் தந்து விடுகின்றேன். தன் கால்களால் சுவையை அறியும் உயிரினம் எது? தன் கால்களாலே சுவையை அறியும் உயிரினம் எது என்று கேட்டிருந்தேன். அதற்கு மூன்று பதில்கள் கொடுத்திருக்கிறேன். ஒன்று எறும்பு, இரண்டாவது பட்டாம்பூச்சி, மூன்றாவது சிலந்தி என்ற மூன்று பதில்கள். எனவே பார்க்கலாம். கலைஞர் நேரம் சரியாக 6:34. இது மொன்றியால் ஐத்தமிழ் வானொலியின் காற்றலைகளிலே அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி.
2: அனுபவத்திலையும் தெய்வாம்சமா வர்ற விஷயம்
3: என்னங்க? என்ன போய் எங்க பரம்பரையே சங்கீத பரம்பரைங்க.
2: மணி, நீ சமயக்காரனாச்சே போனா போதும்னு விட்ட சர்வசாதாரணமா நான் பழகுன, என்னை எடுத்து பேசுறீங்க. பாட தெரியுமா?
3: தெரியுங்க.
2: நிச்சயமா பாடுறியா?
3: நிச்சயமா பாடுங்க.
2: பாடு பாப்போம்.
3: உத்தரவுங்க.

பாடிடும் கவிதையின் சொந்தம் அந்த பாவையின் பார்வைக்கும் சொந்தம்.

நீங்கள் கேட்கொண்டிருப்பது வாய் தமிழ் வானொலியின் காற்றலைகளிலே அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். அழையுங்கள் மொன்றியால் நேயர்கள் 5145841209 அதே போல டொன்னோ நேயர்கள் 416-584-1029 இது டொன்னோ நேயர்களுக்கானது. காற்றலையிலேயே அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஆமாம், வானொலிப்பட்டி என்று கொஞ்சம் தடைப்பட்டிருக்கின்றது. இந்த காரணம் என்று தெரியவில்லை. எனவே வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது கடினமாகத்தான் இருக்கின்றது. எனவே இணையதளம் மூலமாகவும் நீங்கள் ஐத்தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே அலையுங்கள், பார்க்கலாம். மீண்டும் ஒருமுறை இந்த கேள்விகளை தந்து விடுகின்றேன். இந்த கேள்வி பொது அறிவு கேள்வி வந்து, தன் கால்களால் சுவையை அறியும் உயிரினம் எது என்று கேட்டிருந்தேன். சாரசுதன் வந்து ஒரு பதில் கூறியிருந்தார், ஆனால் சரியான பதில் வரவில்லை. எனவே அதனால் தான் நான் மீண்டும் அந்த கேள்வியை தருகின்றேன். எனவே சாரசுதன், முயற்சித்து பாருங்கள். அடுத்ததாக சொற்றொட நிகழ்ச்சியிலேயே ஒரு நான்கு எழுத்து சொல்லை மறைத்து வைத்திருக்கின்றேன். இந்த நான்கு எழுத்து சொல் பல்வேறு உலோகப் பொருட்களினாலே ஆக்கப்பட்டிருக்கிறது. இது ஈர்க்கும் தன்மை உள்ள ஒரு பொருள். இது ஒரு சக்தி வாய்ந்தது என்றும் கூறிக்கொள்ளலாம். இது இல்லை என்றால் இன்றைய நவீன விஞ்ஞான உலகமே இல்லை என்று கூறிக்கொள்ளலாம். எனவே பார்க்கலாம். மலையங்கள் மோன்றியாளர்கள் 514-584-1029, அதே போல தொண்டர்கள் 416-584-1029 காற்றிலே இணைந்திருக்கும் அன்பு உறவுக்கு வணக்கம்.
1: அறியும்
0: உயிரினம் எதென்று கேட்டிருந்தேன். அதுக்கு மூன்று பதில்கள் கொடுத்திருந்தது. ஒன்று எறும்பு, பட்டாம்பூச்சி, சிலந்தி என்று. பட்டாம்பூச்சி என்று கூறுகிறீர்கள். இங்கே அந்த வானொலி கொஞ்சம் நேர்கள் கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. இணையதளம் மூலமாக கேட்கலாம். ஆமாம், அது கேட்டு வரலாம். அதை கேட்கிறார்களோ தெரியவில்லை. பார்க்கலாம் சாரசுதன். ஆம், அது உங்கள் பதிலை உள்வாங்கிக் கொள்கின்றேன். சரி, அந்த இந்த பொருள் நீங்கள் உபயோகித்திருப்பீர்கள் நிச்சயமாக. நான்கு எழுத்துக்களான அந்த பொருள் பல்வேறு உலோகப் பொருட்களினால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இது ஈர்க்கும் தன்மை உள்ள ஒரு பொருள்.
1: இரும்பு பல்வேறு லோகம் இல்லை, இரும்பு மட்டும்தான்.
0: சரி,
1: சங்கமும்
0: தரவுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் பதிலை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். இந்த பல்வேறு உலோக பொருட்களினால் ஆக்கப்பட்டது ஒன்று. இரண்டாவது, இது ஈர்க்கும் தன்மை உள்ள ஒரு பொருள்.
1: காந்தம்.
0: இது ஒரு சக்தி வாய்ந்தது. இது காந்தம் என்று கூறுகிறீர்களா? ஆம் சார், அது இரண்டுமே சரியான பதில்கள். காந்தம் என்பதுதான் நான் வைத்திருக்கின்ற சொல். அதே போல பட்டாம்பூச்சி என்பதுதான் சரியான பதிலாக இருக்கின்றது. எனவே பாராட்டுக்கள், மற்றவர்கள் வரவில்லை. எனவே சாரசுதன் சரியாக பதில கூறியிருக்கிறார். எனவே பாராட்டுக்கள் சாரசுதன். சரி, நன்றி நன்றி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஐத்தமிழ் வானொலியின் காற்றலைகளை இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. சரி, இன்னும் ஒரு சொத்தடை நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு சொல்லுக்கான தரவினை தருகின்றேன். இந்த சொல்லுக்கும் அதுவும் நான்கு எழுத்துக்களான இந்த சொல், இந்த சொல்லும் நான்கு எழுத்து தான். இது இரு பொருள் படக்கூடிய சொல். இரண்டு பொருள்களிலே இதனை நாங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். ஒரு வகையிலே இது ஒரு பறவையாகவும் இருக்கின்றது. இன்னொரு வகையில் பார்த்தோமாக இருந்தால் இதற்கும் நீருக்கும் தொடர்பு உண்டு என்றும் கூறலாம். இதற்கும் நீருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று கூட கூறிக்கொள்ளலாம். சரி, பார்க்கலாம். அலையங்கள் மொன்றியால் நேர்கள் 514-584-1029, அதே போல டொரண்டோ நேர்கள் 416-584-1029. இது ஐத்தமிழ் வானொலியின் காற்றலைகளிலே அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி.

சரி, ஒரு பாடலை ஒளி எழுப்பியிருந்தேன். அந்த பாடலை கேட்டவுடன் நீங்களும் அலையுங்கள். அந்த பாடல் இடைநிறுத்தியிருந்தேன், எனவே அந்த பாடல் மீண்டும் தொடர்கின்றது.

0: வணக்கம் காதலர்களே.
1: வணக்கம், நான் திருமதி சேகர்.
0: ஓ வணக்கம் திருமதி சேகர், வானொலி வேலை செய்கின்றதா? நான் வருமானது காரணியை கேட்டிருந்தேன், அது வெற்றி செய்யவில்லை. பார்க்கலாம், சரி கூறுங்கள், பார்க்கலாம் பதிலை. மறைத்து வைத்திருக்கின்ற சொல், இது இரண்டு பொருள் தரக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வகையிலே பார்த்தோமாக இது ஒரு பறவையாகவும் இருக்கின்றது. இன்னொரு வகையை கூறினால் நீங்கள் உடனே கண்டுபிடித்து விடுவீர்கள். எனவே இதற்கும் நீருக்கும் தொடர்பு இருக்கிறது என்றே கூறிக்கொள்வோம். நீங்கள் வைத்திருக்கிறது, சரி கூறுங்கள் பார்க்கலாம். மூன்று எழுத்துல என்ன வைத்திருக்கிறீர்கள் பார்க்கலாம்.
1: நேர்ல என்ன கொக்கு வந்து மீனை பிடிக்குமன்ற அளவுக்கு நான் வச்சிருந்தேன்.
0: சரி, இரண்டு பொருள் படக்கூடிய சொல்லவா நான் வைத்திருக்கின்றேன். ஒரு வகையில பார்த்தால் அது நீரில் வாழக்கூடியதான். இன்னொரு தரவும் இருக்கின்றது, அந்த அது அதற்கும் நீருக்கும் தொடர்பு இருக்கின்றது.
1: நீருக்கும் ஒரு பறவை இருக்கு. எத்தனை எழுத்து? நாலு எழுத்து.
0: ஆமாம், நான்கு எழுத்துக்கள். சரி, இன்னும் கொஞ்சம் விலகி வாக்குகின்றேன். சரி, இது ஒரு உணவுப் பொருளுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கின்றது. இரண்டு பொருள்கள் கூறியிருந்தேன், ஒரு பொருள் ஒரு பறவை, இன்னொரு பொருள் கூறக்கூடியதாக இருந்தால் இது ஒரு உணவுப் பொருள் என்றும் கூறிக்கொள்ளலாம். இதற்கும் நீருக்கும் தொடர்பு, இரண்டுக்குமே நீருக்கும் தொடர்பு இருக்கின்றது. இரண்டுக்கும், இந்த உணவுப் பொருளுக்கும் நீருக்கும் தொடர்பு இருக்கின்றது, அதே போல இந்த பறவைக்கும் நீருக்கும் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் இரண்டுக்கும் ஒரே பதில் தான் வேற ஒண்ணும். நீங்கள்
1: தாமரை கிழங்கு இருக்கு.
0: ஒரு வகையில் பார்த்தால் பறவை, ஒரு வகையில் பார்த்தால் நாங்கள் அன்றாடம் காணுகின்ற ஒரு உணவுப் பொருள் என்று கூறிக்கொள்ளலாம்.
1: அன்றாடம் காணுகின்ற?
0: ஆமாம்,
1: நிக்கம்.
0: அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி சொற்ற நிகழ்ச்சியிலே நான் சொல்லை மறைத்து வைத்திருந்தேன். நான்கு எழுத்துக்களான இந்த சொல், இது இரண்டு பொருள் படக்கூடியது. காற்றலிலே இணையும் அன்புறவை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் காற்றல்களே.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஜாரசுதன்.
2: இது உணவுப் பொருளுக்கும் இந்த பறவைக்கும் சம்பந்தம் இருக்குதோ?
0: இந்த பறவையின் பெயரிலே உணவும் இருக்கின்றது சாராஜுதன். நீங்கள் சில வீடுகளில் ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் இருக்கலாம்.
2: கொக்கு, கொக்குல என்ன இருக்கு?
0: கொக்குல வராது. சரி, அது வராது. அது வராட்டி விடுங்களேன். அதை கொக்கு ஏன் மூன்று எழுத்துல எப்படி சொல்லிச்சிருக்கேன்? நான் நாலு எழுத்துல இல்லவா?
2: நான்
0: கடல் என்று கூறவில்லை, நீருக்கும் இதற்கும் தொடர்பு என்று கூறியிருந்தேன்.
2: என்னத்துக்கும்?
0: தண்ணி, தண்ணீருக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கின்றது. அதே போல நீங்கள் அன்றாடம் காணும் அந்த பொருளுக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு இருக்கின்றது.
2: பறந்து தண்ணிக்கு
0: வராது. பறந்து வராது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற ஒரு உணவை பற்றியும் யோசிக்கலாம்.
2: ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற உணவுண்டா பழக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன பறவை? என்ன பறவை?
0: இல்ல நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் உணவு என்ற ஒரு பெயரை சொல்லி பார்த்தீர்கள் சொல்லி பார்த்துருவாங்க. நன்றி சாராசுதன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலியின் காற்றலைகளை. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சியிலே சொத்தோட நிகழ்ச்சி பொது அறிவுக்களி காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம் வரும் நேர்களை இணைத்துக் கொண்டு.

0: வணக்கம் காதலர்களே.
1: இனிய மாலை. வணக்கம்.
0: ஓ வணக்கம் உஷா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: மிகவும் நலமாக இருக்கின்றேன். இப்பொழுது வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கின்றதா?
1: வானிலை வேலை செய்யவில்லை.
0: சரி, நான் ஒன்றுமே செய்ய முடியாதமா? கூறுங்கள்.
1: எழுத்தில் வரும் என்று சொல்கிறீர்கள்.
0: ஆமாம்.
1: ஆனா அந்த கனா என்று சொல்லி அந்த ஒரு இறைச்சி விலப்படும் இல்லை, பெரிய கோழி உண்டு, தீக்கோழி.
0: இது நான் சொல்லுகின்றேன். ஒரு பறவை, இந்த பறவைக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு இருக்கின்றது. அதே போல நீங்கள் அன்றாடம் சந்திக்கும் ஒரு உணவிற்கும் தண்ணீருக்கும் தொடர்பு இருக்கின்றது. நீங்க ஒவ்வொரு
1: தாமரை கிழங்கு
0: அல்ல, தாமரை கிழங்கு அல்ல, இந்த பறவைக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு இருக்கின்றது. சரி, இந்த இரண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே நிறத்திலே இருக்கலாம் நினைக்கின்றேன். நீங்கள் அன்றாடம் சந்திக்கும் அந்த உணவுப் பொருளுக்கும் இந்த பறவையும் கிட்டத்தட்ட ஒரே இரண்டா, இந்த உணவுப் பொருள் வேறு வேறு நிறங்களிலும் இருக்கின்றது, ஆனால் கூடுதலாக இந்த பறவையின் நிறத்திலும் இருக்கின்றது. இப்பதான் உஷா நீங்கள் அந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கிறீங்க. உயிர் எழுத்துல வரும்.
1: உயிர் எழுத்தில் அன்னம்.
0: அன்னமா? பார்க்கலாம் வரும் நேர்களை நினைத்துக் கொண்டு. நன்றி உஷா.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஆமாம், நன்றி, நன்றி, வணக்கம். ஆம், அது என்ன பதில் உஷா கூறியிருந்தார் அன்னம் என்று? பார்க்கலாம் வரும் நேர்களை இணைத்துக் கொண்டு. இது நான்கு எழுத்துக்களால் ஆனது. இது ஒரு இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல். சரி, காற்றலே இணையும் அன்புறவுக்கு வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சமத்சேகர், கூறுங்கள்.
2: நான் அன்னம் சொல்லத்தான் வந்தேன். நான் இந்த ரெண்டு வகைக்கும் பொருந்தது. சோறு, சோறு வந்து எங்களுக்கு அன்றாடம் பயன்படுது, சாப்பாடு. இது வந்து பறவையும் வருது, தண்ணீர்ல வசிக்குது.
0: ஆமாம், அது அன்னம் என்று கூறுவீர்கள். சரி, பார்க்கலாம் சாராசந்தனும் இணைவர், பார்க்கலாம் அவரை இணைத்துக் கொண்டு சரியான பதிலை எடுத்து வருகிறேன். நன்றி திருமதி சேகர், மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். ஆமாம் ஆம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மைத்தமிழ் வானொலியின் காற்றலைகளை இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சியிலே சரி, இன்னும் ஒரு பொது அறிவு கல்வியை தந்து விடுகின்றேன். சரி, காற்றலையில் இணையும் அன்பு உறவுக்கு வணக்கம். காற்றலையிலே வணக்கம. வணக்கம் சார். அன்னம் என்பது, ஆமா, அது அன்னம் என்பது சரியான பதிலாக இருக்கின்றது. நான் வைத்திருக்கின்ற சொல் அன்னம் தான். அது அன்னப்பறவை. அதே நேரத்திலே சோற்றையும் நாங்கள் அன்னம் என்று கூறுவோம். ஆம், சோர்வு சோர்வு என்பதற்கு அன்னம். இரண்டுமே தண்ணீரிலே, தண்ணீர் இல்லாவிட்டால் நாங்கள் சோற்றையும் காண முடியாது. அதே நேரத்திலே பறவையும் அன்னப்பறவை, அது தண்ணீரில் தண்ணீர் இருக்கும். எனவே அதற்கும் சரியான பதில், முதலிலே சரியான பதில் எடுத்து வந்த உஷாவுக்கு பிரத்யேகமான வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, திருமதி சேகர், திருமதி சாராசந்தன் உங்களுக்கும் பாராட்டுகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழ் வானொலியின் காற்றலைகளில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. சரி, இன்னொரு பொது அறிவு கல்வி தருகின்றேன். மனித உடலில் மிக வேகமாக குணமடையும் உறுப்பு எது? எங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் அந்த நோய் மிகவும் விரைவாக குணமடையும் உறுப்பு எது? எனக்கு மூன்று பதில்கள் இருக்கின்றது. ஒன்று நாக்கு, இரண்டாவது தோல், மூன்றாவது இதயம். மனித உடலில் மிக வேகமாக குணமடையும் உறுப்பு எது என்று கேட்கின்றேன். ஒன்று நாக்கு, இரண்டாவது தோல், மூன்றாவது இதயம் என்று மூன்று பதில்கள் இருக்கின்றது. இந்த மூன்று பதில்களிலே ஒரு பதில் சரியாக இருக்கின்றது. அலைங்கள் மொன்றியால் நேர்கள் 5145841029. அதே போல டொன் ஒன்றியர்கள் 4165841029. வணக்கம் காரர்களே.
1: வணக்கம், முசா கதைக்கிறேன்.
0: ஆ முசா, அன்னம் கண்டுபிடித்து கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு பாராட்டுகள், கூறுங்கள்.
1: இப்ப நான் கேட்கல சரியா, எனக்கு அதை சொல்லுங்க திருப்பி.
0: சரி, மனித உடல் இருக்குன்னா எங்களை உடம்பு, எங்களை உடலிலே ஏதாவது நோய் வந்தால் மிக வேகமாக குணமடையும் உறுப்பு இருக்கிறதாம். எங்களோட உடம்பில் இருக்கின்ற உறுப்புகளில் ஏதோ ஒன்றில் வருகின்ற நோய் எல்லா உறுப்புகளையும் விட விரைவாக குணமடையுமாம். அது எந்த உறுப்பு என்பதுதான் கேள்வி. மூன்று பதில்கள்: நாக்கு, தோல், இதயம். மூன்று பதில்கள்.
1: இது எத்தனை எழுத்துக்களை கொண்டது?
0: இதற்கு இல்லையா, மூன்று பதில்கள் தான்
1: திட்டீங்க.
0: ஆமாம், நாக்கு, தோல், இதயம் என்று மூன்று பதில்கள் இருக்கின்றது.
1: நான் நாக்கண்டு சொல்கிறேன்.
0: சரி, உங்கள் பதிலை உள்வாங்கிக் கொள்கின்றேன் உஷா. நாக்கு என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். நன்றி உஷா உங்கள் பதிலுக்கும். வரும் நேர்களை இணைத்துக் கொண்டு நன்றி, வணக்கம். வரும் நேர்களை இணைத்துக் கொண்டு நான் பதிலை எடுத்து வருகின்றேன். கலைஞர் நேரம் சரியாக 6:55. இது ஐத்தமிழ் வானொலியின் காற்றலைகளிலே அறிவு கலைஞரின் போட்டி நிகழ்ச்சி. வணக்கம் காற்றலைகளிலே.
3: வணக்கம், நானும் நாக்கு தான் சொல்றேன்.
0: நாக்கு விரைவாக ஆறி விடுமா?
3: விட்டுப்பட்டாலும் இந்த கடிச்சாலும் உடனே அது ஓட்டுப்பட்டுடும். அந்த எச்சில் இந்த உப்புநீர் சுரப்பி யாரோ ஒட்டு படுறதுன்னு கடிச்சேன்.
0: சரியான பதில் என்று பார்க்கலாம். நினைத்துக் கொண்டு சரி, நன்றி சாராஜுதான். உங்கள் சரி, உங்கள் பதிலையும் உள்வாங்கிக் கொள்கின்றேன். நன்றி சாராஜுதான். நன்றி, நன்றி, வணக்கம். ஆமா, ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். எமது உடல் உறுப்பிலே விரைவாக குணமடையும் உறுப்பு எது என்று, ஒன்று நாக்கு, இரண்டாவது தோல், மூன்றாவது இதயம் என்று மூன்று பதில்கள் கூறியிருக்கின்றேன். சரி, வரநேர்களை இணைத்துக் கொண்டு அந்த பதிலை எடுத்து வருகின்றேன். வணக்கம் காற்றலைகளே.
4: வணக்கம், நான் திருமதி சேகர்.
0: ஆம் திருமதி சேகர், கூறுங்கள்.
4: இது வந்து கூடுதலா காய்ச்சல் என்றால் நாக்கு கீழேதான் டெம்பரேச்சரை வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிற இடம், அதனாடி நாக்கு.
0: சரி, அப்ப திருமதி சேகர் உங்களை வைத்துக் கொண்டு சரியான பதில் வரவில்லை என்றே கூறுவோமோ? இல்லை, வந்து விட்டது. சரியான பதில் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கின்றது. எனவே மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சரி, அப்படியே உங்களுக்கு ஒரு பொது அறிவு கல்வியை தருகின்றேன். இந்த உலகத்திலே அடர்த்தி குறைவான பொருள் எது? உலகத்திலே அடர்த்தி குறைவான பொருள் எது? மூன்று பதில்கள் இருக்கின்றது. ஒன்று தண்ணீர், இரண்டாவது காற்று, மூன்றாவது சூரிய கதிர். என்று மூன்று பதில்கள் இருக்கின்றது. அடர்த்தி குறைவானது, அடர்த்தி குறைவானதா?
4: தண்ணீர்,
0: சூரிய, குறுங்கள், மின்னு குறுங்கள்.
4: சூரிய
0: கதிர், தண்ணீர், காற்று அல்லது வாயு, குறுங்கள். என்ன?
4: நான் நீர் என்று சொல்லுவேன்.
0: சரி, தண்ணீர் என்று.

0: காற்று, சூரியஒளி, சூரியஒளி, காற்று,
1: இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. வணக்கம் காற்றலைகளே.
2: வணக்கம், இந்த முசா கதைக்கிறேன்.
1: ஆ முசா கூறுங்கள்.
2: சூரிய ஒளி என்று சொல்கிறேன்.
1: சூரிய ஒளி என்று நான் கூறவில்லை, சூரிய கதிர் என்று கூறுகிறேன்.
2: சூரிய கதிர்,
1: சூரிய கதிர் என்று கூறுகிறீர்கள்.
2: ஆமாம்,
1: நான் கூறியது அடர்த்தி குறைவானது.
2: ஆமாம், சூரிய கதிர் என்று சொல்கிறேன்.
1: சரி, சூரிய கதிர் என்று உஷாவும் கூறியிருக்கின்றார். அதுக்காக இரண்டு பேரும் ஓட் போட்டா போல நான் சரி என்று கூற
2: மாட்டேன்.
1: சரியான பதில் வைத்திருக்கின்றேன். சரி உஷா, அப்ப மீண்டும் எழுந்து கொள்வீங்களா?
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். ஆ உஷாவும் திருமதி சேகரும் வந்து கூறியிருந்தார்கள் பதில். ஆனா அந்த பதில் சரியானதாக வரவில்லையே. சரி, இன்னும் ஒரு சொத்தட நிகழ்ச்சியிலே ஏழு எழுத்துக்களான ஒரு சொல்லை வைத்திருக்கின்றேன். வணக்கம் காற்றலைகளே.
3: வணக்கம் நலாயினி.
1: நலாயினி வணக்கம், எங்கே சென்றிருந்தீர்கள்? ஆம் நலாயினி, கூறுங்கள், பார்க்கலாம்.
3: நான் காற்று என்று சொல்லி பார்ப்போம். காற்று
1: அடர்த்தி குறைவானது காற்று என்று கூறுகிறீர்கள். சரி, உங்கள் பதில் உள்வாங்கிக் கொள்கிறேன். நன்றி நலாயினி, உங்கள் பதிலுக்கும்
3: நன்றி.
1: நன்றி, நன்றி, வணக்கம். சரி நலாயினி, காற்று கூறியிருக்கின்றார். இருவர் வந்து சூரிய கதிர் கூறியிருக்கின்றார்கள். சரி, இப்பொழுது நான் ஒரு சொற்றடை நிகழ்ச்சியில் ஏழு எழுத்துக்களான ஒரு சொல்லை மறைத்து வைத்திருக்கின்றேன். இந்த சொல் சரி காற்றலிலே. வணக்கம்.
3: வணக்கம், நானும் காற்று தான் சொல்ல வந்தேன்.
1: ஓ, நீங்களும் காற்றோட தான் வந்தீர்கள். சூரிய கதிர் இல்லை,
3: எனக்கு சூரிய கதிர் இல்ல, அந்த ஸ்பீடா வருது தானே, காத்து ஸ்பீடாயும் வரும், ஆனா சூரிய கதிர் குயிக் மூவிங், அந்த டப்பன்னு வருது. நான் அதுல பார்த்து டவுட் ஆயிருந்தது, நான் காத்தோட போய் பாப்பேன். தெரிஞ்சுட்டு கூட வந்தேன்.
1: சரி, காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நன்றி சரசுதன், நன்றி, வணக்கம். சரி, இந்த ஏழு எழுத்துக்களான இந்த சொத்தடை நிகழ்ச்சியில் நாம் மறைத்து வைத்திருக்கின்ற சொல், இது உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடைய ஒரு சொல். உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடைய ஒரு சொல், உயிரினம் உயிர் வாழ்வதற்கும் அடிப்படையான ஒன்று. உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஒன்று இது. அடுத்ததாக, எந்த அளவு எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆரோக்கியம் மேம்படும். இது உணவுப் பொருட்களில் இருந்து கிடைக்கின்றது. வணக்கம் காற்றலைகள். ஆம் நலாயினி, கூறுங்கள், பார்க்கலாம். இது ஏழு எழுத்துக்களான இந்த சொல், நான் மறைத்து வைத்திருக்கின்ற சொல், உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடைய ஒரு சொல், உயிரினம் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஒன்று இது. எந்த அளவு நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஆரோக்கியம் மேம்படும், எங்களது ஆரோக்கியம் மேம்படும். இது உணவுப் பொருட்களில் இருந்து கிடைக்கின்றது எங்களுக்கு. நிச்சயமாக அந்த உணவுப் பொருட்கள் இருந்து கிடைக்கின்றது தான் அந்த ஏழு எழுத்து. உணவுப் பொருள் அல்ல,
3: பொருள் அல்ல.
1: இல்ல, எங்களுக்கு இந்த நான் வைத்திருக்கின்ற இந்த சொல் வந்து சூரியனில் இருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனா அதை விடுவோம். இப்ப உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடைய இந்த சொல், உயிரினம் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஒன்று. நாங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஆரோக்கியம் எங்களுடைய ஆரோக்கியம் கூடிக்கொண்டு போவோம். இது கூடுதலாக உணவுப் பொருட்கள் இருந்து கிடைக்கின்றது.
3: இல்ல, அப்ப நாங்க சாதிக்கிற எல்லா

0: உணவுப் பொருட்களும் கிடைக்கும்.
1: ஆமாம், உங்க உடம்புக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லேருந்து இது கிடைக்கலாம், கிடைக்கின்றதா மேம்.
0: இப்போ நாங்கள் சொல்ல வேண்டியது அந்த சத்து, சத்துன்ற பெயர்.
1: ஆ, இப்போதான் சரியான இடத்துல நினைக்கிறீர்கள். ஆமாம், என்னன்றதான் அதைத்தான் கூற வேண்டும் நீங்கள். கண்டுபிடிச்சிருக்கீர்கள், யோசித்து கொண்டு வர.
0: கடைசி மூன்று எழுத்து சத்தண்டு, மாச்சத்து எழுத்து குறையுது.
1: சரி, அப்ப யோசித்து கொண்டு வர.
0: சரி, புரத சத்து என்று சொல்லி போட போறோம்.
1: சரி, புரத சத்து எழுத்து கொண்டு பார்த்து கொண்டு வரோம்.
0: வருது
1: புரத சத்து அப்படி வருகிறது. சரி, பார்க்கலாம். நன்றி நாராயணி, உங்கள் பதிலையும் உள்வாங்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆம், நாராயணி முயற்சிக்கும் பாராட்டுகளை கூறிக்கொள்ளலாம். ஆனால் பதில் அதுவல்லவே.

0: வணக்கம் காரியாளர்களே.
1: வணக்கம், இன்னும் முசா சதைக்கிறேன்.
0: ஆ முசா, கூறுங்கள்.
1: இது உயிர் எழுத்தில் வருமா?
0: எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் சா?
1: எனக்கு தெரியுது, ஊனா ஊவண்ணாவில ஊட்டச்சத்து.
0: நான் சொல்லவில்லையே உயிர் எழுத்தில் வருகின்றதுண்டு.
1: நான் ஊவண்ணான்னு சொல்ல ஊட்டச்சத்து ஏழு எழுத்துல வருகிறது, அப்ப ஊட்டச்சத்து.
0: சரி, உங்கள் பதிலுக்கும் பாராட்டுகள். வருநீர்களை இணைத்துக் கொண்டு நான் பதில் எடுத்து வருகின்றேன் உஷா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உஷா ஒரு பதிலை கூறியிருக்கின்றார் சாராசுதன். அதற்கு முதல் ஒரு கேள்வி காற்றலையில் இருக்கின்றது. அந்த மனித உடலில் மிக வேகமாக குணமாகும் உறுப்பு அது நாக்கு என்பதுதான் சரியான பதில். உலகத்திலே அடர்த்தியான வணக்கம் காற்றலைகளே.
2: வணக்கம்.
0: சாராசுதன்,
2: ஊட்டச்சத்தோடு.
0: சரி, ஊட்டச்சத்து என்று நீங்களும் கூறுகிறீர்கள். சரி, அந்த அது முதல்ல கூறிய இந்த உலகத்திலே அடர்த்திய குறைவான பொருள் அது காற்று என்பதுதான் சரியான பதிலாக இருக்கின்றது. எனவே காற்றை எடுத்து வந்த எல்லோருக்கும் வெப்பு சிறப்பு பாராட்டுகளை கூறிக்கொண்டு, இதற்கு ஊட்டச்சத்து என்று கூறுகிறீர்களா? சரி, ஊட்டச்சத்து என்பது சரியான பதிலாக இருக்கிறதான் வருநீர்கள் நினைத்துக் கொண்டு கூறுகின்றேன் சாராசுதன். நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலைஞர் நேரம். சரியாக 7:06. இது ஹாய் தமிழ் வானொலியின் காற்றலைகள் அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம்.

0: சார், இன்னும் ஒரு சொற்றொடர் நிகழ்ச்சியிலே ஒரு சொல்லுக்கான தரவினை தருகின்றேன். இந்த சொல் எட்டு எழுத்துக்களாலான இந்த சொல் ஐம்பெரும் காப்பியங்களில் இதுவும் ஒன்று. ஐம்பெரும் காப்பியங்களிலே இதுவும் ஒன்று. நான் மறைத்து வைத்திருக்கின்ற இந்த சொல் எட்டு எழுத்துக்களாலானது ஐம்பெரும் காப்பியங்களிலே இதுவும் ஒன்று. பெண்களின் அணிகலன் ஒன்றுடன் தொடர்புடையது. இந்த காப்பியத்தை இளங்கோடிகள் எழுதியிருக்கின்றார். வணக்கம் காற்றாளே.
1: வணக்கம். நான் திருமதி சேகர்.
0: வணக்கம் திருமதி சேகர், கூறுங்கள்.
1: நான் இருக்கு ஊட்டச்சத்து என்றுதான் சொல்றேன்.
0: சரி, அப்ப திருமதி சேகரை வைத்துக் கொண்டே கூறுவோம். ஆமாம், அது ஊட்டச்சத்து என்பதுதான் சரியான பதிலாக இருக்கின்றது. பாராட்டுக்கள். முதல்ல உஷா எடுத்துக்கொண்டு வந்திருந்தார், எனவே சிறப்பு பாராட்டுக்களை உஷாவுக்கு கூறிக்கொண்டு சரியான பதிலை எடுத்து வந்த உங்களுக்கும் சாரதன் எல்லோருக்குமே வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளலாம் திருமதி சேகர்.
1: நன்றி
0: வணக்கம். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி வணக்கம். கலைக நேரம் சரியாக 7:08. இது ஐத்தமிழ் வானொலியின் காற்றர்களிலே அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி.
2: வணக்கம். உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்சுக்கும் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மற்றவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புதுப்புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஈஷானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஈஷானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக் கொள்ளலாம்.
3: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்டு 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டில்மேன் கோஸ்ட் ஷூட் 5 மூன்றியல். தொடர்புகளுக்கு 5142738300. ஏஷியானா நகை மாளிகை. ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
0: கலைய நேரம் சரியாக 7:09. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐத்தமிழ் வானொலியின் காற்றலைகளில் அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். ஒரு அன்பு ஒரு இணைந்திருந்தார். அவருடைய இணைப்பு விளம்பரத்தும் இருந்தபடியாலே அவருடைய இணைப்பை எடுக்க முடியவில்லை. எனவே தயவு செய்து மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். கலைக நேரம் சரியாக 7:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐத்தமிழ் வானொலியின் காற்றலைகளிலே அறிவு களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. காற்றலை அலங்கரிக்கின்றது. சரி, மீண்டும் ஒரு முறை அந்த மறைத்து வைத்திருக்கின்ற சொல்லுக்கான தரவில் தருகிறேன். எட்டு எழுத்துக்களான இந்த சொல் இது ஐம்பெரும் காப்பியங்களிலே ஒன்று என்றும் கூறலாம். பெண்களின் அணிகலன்கள் ஒன்றுடன் தொடர்புடையது. இது இளங்கோவடிகளினால் எழுதப்பட்டது என்றும் கூட கூறிக்கொள்ளலாம். எனவே பார்க்கலாம். ஆலயங்கள் மொன்றியாளர்கள் 514-584-1092. அதே போல டோன் ஒன்றிகள் 416-584-1092. வணக்கம் காற்றலைகளே.
1: வணக்கம். நான் திருமதி சேகர். கேள்வியை சொல்லுங்க.
0: இது எட்டு எழுத்துக்களாலான இந்த சொல் ஐம்பெரும் காப்பியங்களிலே ஒன்று. இது பெண்களின் அணிகலன் ஒன்றுடன் தொடர்புடையது. சரி,
1: சிலப்பதிகாரம்.
0: சிலப்பதிகாரம் என்று கூறுகிறீர்கள். நன்றி திருமதி சேகர். பார்க்கலாம் உங்கள் பதிலை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி. நன்றி வணக்கம். சரி, திருமதி சேகர் வந்து ஒரு பதிலை கூறியிருக்கின்றார். பார்க்கலாம். மறு நேர்களை இணைத்துக் கொண்டு வணக்கம் காற்றலைகளே.
1: வணக்கம்.
0: வணக்கம் சாராசுதன்.
1: சிலப்பதிகாரம்.
0: இலகுவாக தந்து விட்டேனும். இளங்கோடிகளை தந்ததுதான் கொஞ்சம். ஆமாம். சரி பார்க்கலாம். நன்றி சாராசுதன், உங்கள் பதிலுக்கும் பாராட்டுக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வைத்தவர்களின் காற்றுகளை இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அறிவுக்களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. அறிவுக்களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். வணக்கம் காற்றுகளே.
4: வணக்கம், மீண்டும் முசா கதைக்கிறேன்.
0: ஆ முசா, கூறுங்கள்.
4: சிலப்பதிகாரம் என்று சொல்கிறேன்.
0: சிலப்பதிகாரம் என்பதுதான் உங்கள் பதிலாக இருக்கின்றது. இது கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டிலே உருவான நூலாக இருக்கின்றது. ஆம், அது சிலப்பதிகாரம் என்பது சரியான பதிலாக இருக்கின்றது. உஷா, உங்களுக்கும் பாராட்டுக்கள். முதலில் திருமதி சேகர் எடுத்து வந்தார். நன்றி, நன்றி, வணக்கம். ஆம், திருமதி சேகர் முதலில் எடுத்து வந்திருந்தார். அது சிலப்பதிகாரம் என்பது சரியான பதிலாக இருக்கின்றது. சரி, இது இன்னும் ஒரு 4 எழுத்துக்களான ஒரு சொல் நான் மறைத்து வைத்திருக்கின்றேன். வணக்கம் காற்றிலே. உங்களுக்கும் பாராட்டுக்கள். சரி நலாயினி, 4 எழுத்துக்களான இந்த சொல் வாகன போக்குவரத்துடன் தொடர்புடைய ஒரு சொல். கூடுதலாக நெடுஞ்சாலைகளில் இதனை காணலாம். இது திண்ம பொருட்களால் ஆக்கப்பட்டிருக்கும். சரி,
4: இன்னும் ஒரு தரவை தந்து விடலாம்.
0: அளவோடும் தொடர்புடைய சொல் என்று வைத்துக் கொள்வோம். சரி, அந்த பலகை, அந்த பலகை என்பது தவறான பதில் நலாயினி. நீங்கள் வேறு ஒரு பதில் தான் இருக்கின்றது.
4: இது
0: வாகன போக்குவரத்துடன் தொடர்புடைய ஒரு சொல். கூடுதலாக நெடுஞ்சாலைகளில் இதனை காணலாம். இது ஒரு திண்ண பொருளால் ஆக்கப்பட்டு இருக்கும். வணக்கம் காற்றிலே.
4: வணக்கம்.
0: ஆம் சாரதன், கூறுங்கள்.
4: சொல்லி பார்க்கிறேன். மயில்கல்.
0: மயில்கல்லா?
4: அந்த என்ன சொல்றது, அந்த தூரத்தை போட்டு அரோமா போட்டு ஸ்பீட் போட்டு அந்த என்ன
0: நேரம் சரியாக 7:15. இது ஐத்தமிழ் வானொலியின் காற்றலைகளிலே அறிவு காஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. சரி, இது 4 எழுத்துக்களானது வாகன போக்குவரத்துடன் தொடர்புடைய இந்த சொல் கூடுதலாக நெடுஞ்சாலைகளில், அதாவது இந்த ஹைவேகளிலே காணக்கூடியதாக இருக்கும். இது திண்மப் பொருட்களால் ஆக்கப்பட்டு இருக்கும். இது அளவோடும் தொடர்புடைய ஒரு சொல் என்று கூறியிருந்தேன். எனவே பார்க்கலாம். வணக்கம் காற்றிலே.
5: வணக்கம், நான் திருமதி சேகர்.
0: ஆம், கூறுங்கள் திருமதி சேகர்.
5: இது திண்மப் பொருள் என்று கல்லு வரும்.
0: கல்லு வரும், இரும்பு வரும்.
5: கிலோமீட்டர்
0: என்பது ஆங்கில வார்த்தை அல்லவா? நாங்கள் தமிழ் சொல் தானே வைத்திருக்கின்றோம்.
5: கிலோமீட்டர்
0: நீங்க சரியான இடத்துல தான் நிற்கிறீர்கள், ஆனா சரியான பதில் வரவில்லை.
5: அந்த என்னன்னா அதை சொல்றது அந்த அலட்ர மீட்டர் அந்த 80 கிலோமீட்டர்ல போகணும். வேகம்
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆய்த்தொழிலாளர்களின் காற்றல்கள் அறிவு கலைஞர் போட்டி நிகழ்ச்சி. சரி, ஒரு பதில் வந்திருக்கின்றது, பார்க்கலாம். வரும் நேர்களை இணைத்துக் கொண்டு வணக்கம் காற்றல்கள்.
6: நலாயினி
0: நலாயினி,
6: நானும் சாராசுதன் சொன்ன வரமொழி சரியாக இருக்கும். மயில்கள்
0: நான்கழுத்தில் கூறுங்கள்.
6: மயில்கள்.
0: சரி, மயில்கள் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். சரி, அப்பொழுது சரி, வரும் நேரங்களை இணைத்துக் கொண்டு நான் பதவி எடுத்து வருகின்றேன்.
6: சாராசுதன் சொன்னது சௌதாவுக்கு கேட்கல போல நடக்குதான்.
0: சரி, பார்க்கலாம். சாந்தனி புஷ்பநாதனை காணவில்லையே, அழைத்து பாருங்கள். நன்றி நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வை தமிழ் வானொலியின் காற்றலைகளிலே அறிவு களஞ்சியம் தோட்டேடல் நிகழ்ச்சி காற்றலையிலே இருக்கின்றது. இது நான்கு எழுத்துக்களானது. சரி, சரியான பதில் வந்திருக்கின்றது. சரியான பதிலை முதலிலே வணக்கம் காற்றலைகளே.
6: வணக்கம், நானும் சாந்தினியா தேடி இப்ப
0: இல்ல இப்பொழுது நல்ல காலநிலை வந்தபடியால அவர் கொஞ்சம் நடைப்பயிற்சி செய்வதாக கூறினார். நன்றி நன்றி சாரசுதன். நன்றி சாரசுதன், நன்றி நன்றி வணக்கம். சரி, இந்த பதில் சரியான பதிலும் வந்திருக்கிறது, தவறான பதிலும் வந்திருக்கின்றது. எனவே பார்க்கலாம் என்று ஒருவர் வந்து கூறினால் அதை எடுத்து வரலாம். சரி, அதற்கு முதல் இன்னொரு பதிலை தந்துவிடலாம். சரி, இது ஐந்து எழுத்துக்களான இந்த சொல், இது ஒரு அடையாளம் அல்லது ஒரு குறியீடு என்று கூறிக்கொள்ளலாம். இது ஒரு அடையாளம் அல்லது குறியீடு என்று கூட கூறிக்கொள்ளலாம். வணக்கம் காற்றல்கள். சினிமா கேள்வி நான் இன்னும் கேட்கவில்லை. ஒரு சரி, இந்த கேள்வியை கேட்டுவிட்டு நான் சினிமா கேள்வியை எடுத்து வருகின்றேன். சரி, அது மயில்கல் என்பது சரியான பதிலாக இருக்கிறது. எனவே மயில்கல் எடுத்து வந்த சாராசுதனுக்கு சிறப்பு பாராட்டுக்கள். அதே போல நீங்களும் எடுத்து வந்தீர்கள். மயில்கல் என்பது சரியான பதிலாக இருக்கின்றது. எனவே பாராட்டுக்கள். சரி, இன்னும் ஒரு ஐந்து எழுத்துக்களால் நான் சொல்லி தருகின்றேன். இந்த சொல், இது ஒரு அடையாளம் அல்லது ஒரு குறியீடு என்று கூட கூறிக்கொள்ளலாம். முற்பகுதியை இரண்டு எழுத்தாக பிரித்தோமாக இருந்தால் இது ஒரு இடத்தை சென்றடைவதற்கு இது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு நாங்கள் செல்வதாக இருந்தால் இது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். பிற்பகுதியை பார்த்தோமாக இருந்தால் சரி, அதுக்கு நாங்கள் இப்போ கூற முடியாது. எனவே முற்பகுதி இரண்டு எழுத்துக்களுக்கு மட்டும் கூறிக்கொள்கின்றேன். இது ஒரு இடத்தை சென்றடைவதற்கு இது நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி தரவை தருகின்றேன். இதில் முக்கியமாக நான்கு இருக்கின்றது. இந்த நான் வைத்திருக்கின்ற இந்த சொல்லிலே நான்கு இருக்கின்றது. வணக்கம் கூறுங்கள் நலாயினி.
6: திசகாட்டி.
0: திசகாட்டியா?

0: சரி பார்க்கலாம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். சரி, நளாயணி ஒரு பதில் தந்திருக்கின்றார். எனவே அந்த பதில் சரியாக இருக்கின்றதா, வரும் நேர்களை இணைத்துக் கொண்டு பார்க்கலாம். சரி, இப்பொழுது ஒரு திரைப்படத்துக்கான தரவினையும் தந்து விடுவோமா? சரி, இந்த திரைப்படம் அதற்கு முதல் இணையும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் காற்றலைகளில்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சாரசுதான். இசை காட்டி என்றுதான் நீங்களும் கூறுகிறீர்கள். நன்றி நன்றி சாரசுதன். நன்றி நன்றி வணக்கம். சரி, திசை காட்டி என்று இருவர் வந்து பதில் கூறியிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது ஒரு திரைப்படத்துக்கான தரவினை தருகின்றேன். 5 எழுத்துக்களான இந்த திரைப்படம், இது 1990 வெளிவந்திருக்கின்றது. 1990 வெளிவந்திருக்கின்ற இந்த திரைப்படம் முற்பகுதியை பார்த்தமாக இருந்தால் திடம் என்பதை குறிக்கும் சொல்லாக இருக்கின்றது. பிற்பகுதியை பார்த்தமாக இருந்தால் ஒவ்வொரு இனங்களுக்கும் இது அடையாளமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு தரவு தரலாம். இது ஒரு பணியை செய்வதற்கு முன் எடுத்துக்கொள்வதாகவும் இருக்கின்றது. இந்த திரைப்படம் பிரபு, சிவகுமார், சீதா இணைந்திருந்தார்கள். வணக்கம் காற்றலைகளே.
2: வணக்கம். மீண்டும் உஷா கதைக்கிறேன்.
0: ஆமுஷா கூறுங்கள், பார்க்கலாம்.
2: திசை காட்டி.
0: திசை காட்டி என்றுதான் நீங்களும் கூறுகிறீர்கள்.
2: ஆமா.
0: சரி, திசை காட்டி என்பது சரியான பதிலாக இருக்கின்றதா என்று பார்த்துக் கொள்வோம் உஷா. சரி,
2: உங்களை நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். சரி, இப்பொழுது ஒரு பொது அறிவு கல்வியை தருகின்றேன். 7:30 நாங்கள் தமிழோட தமிழ் பேசுவோம் போட்டியின் கீழ் செல்லலாம். சரி, இந்த பொது அறிவு கல்விக்கு ஒன்று தருகின்றேன். சரி, அதற்கு முதலில் இணையும் அன்புறவை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் காற்றலைகளே.
1: நான்
0: திரைப்படம் தான்
1: சொல்றதுக்கு
0: யோசிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒன்றை செய்வதாக இருக்கும் தானே?
1: ஓ, திட்டம்.
0: திட்டம் இல்லை, திடம்.
1: திடம்.
0: சரி, இதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று கூறுவீர்கள். திடமாக இதை இன்று முடிக்க வேண்டும் என்று. சரி, அப்பொழுது பிற்பகுதியை பார்த்தமாக இருந்தால் ஒவ்வொரு இனங்களுக்கும் இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஆமாம், 5 எழுத்துக்கள். ஆமாம், ஒரு பணியை செய்வதற்கு முன் நாம் இதை எடுத்துக்கொள்வோம். பிரபு, சிவகுமார், சீதா இணைந்திருந்தார்கள். 1990 வெளிவந்திருக்கின்றது. இனியான இந்த சொல் தான் நான் வைத்திருக்கேன் முதலாவது. சரி, பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐத்தமிழ் வானொலியின் காற்றலைகளே, அறிவு களஞ்சியம்.

0: தலைமை நேரம் சரியாக 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆழ்த்தமிழ் வானொலியின் காற்றர்களே அறிவு கஞ்சியம் போட்டி நிகழ்ச்சி. நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். சரி, இந்த திரைப்படத்தினை மீண்டும் வருவதை தருகின்றேன். 5 எழுத்துக்களான இந்த திரைப்படம் முற்பகுதியை பார்த்தோமாக இருந்தால் இது திருடம் என்பதை குறிக்கும் பொருளாக இருக்கின்றது. பிற்பகுதி ஒவ்வொரு இனங்களுக்கும் இது அடையாளமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு தரவை தரலாம். ஒரு பணியை செய்வதற்கு முன் எடுத்துக்கொள்வது இதுவாகும். இந்த திரைப்படம் பிரபு, சிவகுமார், சீதா இணைந்திருந்தார்கள். சரி, இந்த திரைப்படத்தினை யோசித்து பாருங்கள். சரி, இன்னொரு பொது அறிவு கேள்வியை தந்து விடுகின்றேன். சரி, இந்த மாவீரன் சிவாஜி இருக்கிறார் தானே, மாவீரன் சிவாஜியின் தலைநகரம் எது? மாவீரன் சிவாஜி அவர்களுடைய தலைநகரம் எது? 3 பதில்கள் இருக்கின்றது. 3 பதில்களையும் தரலாம். வணக்கம் காற்றவர்களே.
1: வணக்கம். நான் உறுதி மனம், அந்த உறுதி மொழி என்று வந்தேன், எனக்கு தெரியாது. நாராயணி கொண்டு வருவா பாப்போம்.
0: சரி, நீங்கள் என்ன பதில் கூறுகிறீர்கள்?
1: உறுதிமொழி.
0: சரி, உறுதிமொழி என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, பார்க்கலாம். வரும் நேர்களை இணைத்துக் கொண்டு, நீங்கள் திரைப்படம் பார்ப்பதில் என்று கூறியிருந்தீர்கள். தரவுகளை வைத்துக் கொண்டு கண்டுபிடிக்கக்கூடியது இலகுவாக இருக்கும். எனவே பார்க்கலாம். நன்றி சாரசுதன், நன்றி, வணக்கம். சரி, இந்த இந்த மாவீரன் சிவாஜியின் தலைநகரம் எது என்பது? 1 ராஜ்கார், 2 புரந்தர், 3 கார்வார் என்று இருக்கின்றது. வணக்கம் காற்றர்களே.
1: நலாயினி, உறுதிமொழி சரியா இருக்குது. நீங்க தந்த தரவுக்கு பின்னுக்கு அந்த 2 எழுத்தும் ஒவ்வொரு இனங்களுக்கும் மொழி தேவைதானே? மற்றது உறுதி, திருடம்.
0: ஆம், உறுதி மொழி என்பதுதான், உறுதிமொழி என்பதுதான் சரியான படம். ஆமாம், மொழி என்பது ஒவ்வொரு இனங்களின் அடையாளம். நாங்கள் தமிழர் என்பதற்கு தமிழ் மொழி தான் அடையாளம். நாங்கள் ஆங்கிலம் பேசினாலும் சரி, பிரெஞ்சு மொழியை பேசினாலும் சரி, யாருமே எங்களை பிரெஞ்சு பீப்புள் மக்கள் என்றோ அல்லது ஆங்கில மக்கள் என்றோ கூற மாட்டார்கள். எனவே மொழி என்பது அது சரியான பதிலாக இருக்கின்றது. அதுதான் திரைப்படத்தின் பேரும் கூட.
1: எனவே தொலைபேசிக்கு
0: வரவில்லையா? மாவீரன் சிவாஜி அவருடைய தலைநகரம் எது என்பது கேள்வி. இந்த தலைநகரம் 3 இருக்கின்றது. 1 ராஜ்கார் என்பது, 2 புரந்தர் என்பது, 3 கார்வார் என்பது. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கின்ற இடங்கள் தான். இது இவர் 1674 முடிசூட்டினார் மகாராஷ்டிரா அந்த அந்த இடத்திலே. முதலாவது ராஜ்கார் என்று கூறுகிறீர்கள். சரி, உங்கள் பதிலை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி நலாயினி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: வணக்கம். சரி, நீங்கள் கேட்டுக்கொண்ட வைத்தமிழ் வானொலியின் கலைஞர் நேரம் 7:28. நாங்கள் 7:30 தமிழோடு தமிழ் போட்டி நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் கேள்விகளிலும் கலந்து சிறப்பிக்கலாம். வணக்கம் காற்றர்களே.
1: வணக்கம் குடமான சிங்கம் அவர்களே. வணக்கம், நான் சாந்தினி புஷ்பநாதன்.
0: வணக்கம் சாந்தினி புஷ்பநாதன், நலமாக இருக்கிறீர்களோ?
1: நலமாக இருக்கிறேன். தொடங்கி விட்டது என்ன?
0: ஆம், தொடங்கி விட்டது. சரி, பார்க்கலாம், கூறுங்கள், பார்க்கலாம். மாவீரன் சிவாஜி
1: அழைப்பு கொண்டு வந்தது, சகோதரி ஒரு அழைப்பு விட்டு, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்.
0: கூறியிருந்தேன்,
1: நீங்க சொல்லும் பொழுதுதான் கேட்டேன். அது உறுதிமொழி, அதுல டவுட்டே இல்ல.
0: சரி, ஆமா, அது உறுதிமொழி என்பதுதான் சரியான பதிலாக இருக்கின்றது.
1: ஆமா, இது ராய்காட்,
0: ராய்காட் என்று கூறுகிறீர்கள்.
1: ஆமா, ஆமா.
0: சரி, பார்க்கலாம். நன்றி சாந்தினி புஷ்பநாதன், உங்கள் பதிலுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். கலைஞர் நேரம் சரியாக 7:29. வரும் நேர்களையும் இணைத்து கொண்டு நாங்கள் பார்க்கலாம். கலைஞர் நேரம் 7:30 நாங்கள் தமிழோடு தமிழில் பேசி பார்க்கலாம். காற்றிலே ஒருவர் இணைகின்றார். வணக்கம் காற்றிலே.
2: வணக்கம், என்ன முசா கதைக்கிறேன்?
0: ஆ, முசா கூறுங்கள்.
2: நான் முதலாவது பதில சொல்கிறேன்.
0: சரி, அது சரியான பதிலாக இருக்கின்றது. ராஜ்கார் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கின்றது. நன்றி உஷா, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் தமிழோட தமிழ் பேசுவோம் போட்டி நிகழ்ச்சியில் கலந்து
2: சேர்ந்து.
0: நன்றி, வணக்கம். சரி, இந்த பாடலை எப்போது ஒளிபரப்பியிருந்தேன், அந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் நிகழ்ச்சிகள் கலந்து சிறப்பீங்கள்.

அவ்வளம்புரி சங்கல கழுத்து அவள் மழை தரும் தோழையில் பொறுத்து தனிப்பொடியை கொஞ்சம் சிரித்து வரும் தளதளவேனையை பொழித்து வரும் தளதளவேனையை பொழித்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கவை தமிழ் வானொலியின் காற்றலைகளே. கலையக நேரம் சரியாக 7:32. இப்பொழுது முதல் 8 மணி வரை தமிழோடு தமிழ் பேசுவோம் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145841029. இது மொண்டியால் நேர்களுக்கானது. சொல்லோ நேர்கள் 416-584-1029. சரி, இப்பொழுது காற்றலிலே இணைந்திருக்கும் அன்புறவை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் காற்றலைகளே.
1: வணக்கம்
0: சாந்திரி புஷ்பநாதன். நலம் தானே என்றும்?
1: மிகவும் நலம்.
0: சரி, அப்பொழுது நாங்கள் நேரடியாக போட்டிக்கு செல்வோமா?
1: செல்லுங்கள்.
0: சரி சாந்திரி புஷ்பநாதன், உங்களுடைய நேரத்தை இப்பொழுது நான் குறித்து கொள்கின்றேன். சரி, எந்த தாமதம் வெளியில் சென்று வந்தீர்களோ?
1: மீண்டும் கூறுங்கள்.
0: வெளியில் சென்று வந்தீர்களா என்று கேட்டிருந்தேன்.
1: வெளியில் சென்று வந்தேன்.
0: ஓ, எங்கேயா? எங்கே என்று தெரிந்து கொள்ளலாமோ?
1: பக்கத்தில் உள்ள தொடர் பேருந்தில் சென்று வந்தேன்.
0: ஓ, தொடர் பேருந்தில். அப்பொழுது நீங்கள் அந்த டிக்கெட் எல்லாம் வைத்திருக்கிறீர்களோ பேருந்தில் செல்வதற்கு?
1: ஒரு வருடமாக வைத்துள்ளேன்.
0: ஓ, ஒரு வருடமாக வைத்திருக்கிறீர்கள். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் செல்வீர்களோ பேருந்தில்?
1: இடையிடை வைக்கலாமே.
0: ஓ, இடையிடையே வைக்கலாம். சரி, அதில் செல்வதிலும் உடற்பயிற்சி செய்யலாமா அல்லது நடந்துதான் உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா?
1: நடந்துதான் வைத்துக் கொள்ளலாம்.
0: ஓ, நடந்துதான் வைத்துக் கொள்ளலாம். சரி, வேறு என்ன இன்று பொழுதுபோக்காக கடந்தது உங்களுடைய நேரம்?
1: காலையிலும் போய் வந்தேன்.
0: ஓ, காலையிலும் போய் வந்தீர்கள். மாலையிலும் சென்று வந்தீர்களோ?
1: மச்சால் வீட்டுக்கு.
0: ஓ, மச்சால் வீட்டுக்கு. மச்சால் வீட்டுக்கு போய் வந்தீர்களோ? அப்பொழுது சரி, சரியாக கூறுகின்றேன். அப்பொழுது மச்சால் நன்றாக கவனித்தார் என்று உங்களை
1: நன்றாக வரவேற்றார்.
0: ஓ, தமிழர்களுடைய பண்பாட்டிலே விருந்தோம்பல் இருக்கிறது அல்லவா?
1: பலமுறை படித்துள்ளோம் அல்லவா?
0: அப்பொழுது இன்று விருந்தோம்பல் கிடைத்திருக்கின்றது.
1: நன்றாகவே கிடைத்தது.
0: சரி, அடிக்கடி உங்கள் மச்சால் வீட்டுக்கும் வருவாரோ?
1: அடிக்கடி வருவதுண்டு.
0: ஓ, அடிக்கடி வருவதுண்டு. அடிக்கடி எந்த நேரம் கூறியிருக்கிறீர்கள்?
1: இரண்டு என்று சொல்லலாம்.
0: பஸ்ஸிலும் அடிக்கடி போவதாக கூறினீர்கள் போல இருக்கின்றதே.
1: அப்படி கூறியிருந்தேனா?
0: எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லை. இனி உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதோ?
1: ஞாபகம் குறைவு. நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகின்றேன்.
0: சரி, அப்பொழுது எனக்கும் கொஞ்சம் ஞாபகம் மறதி கூடத்தானே.
1: மீண்டும் வந்தா போச்சு.
0: இல்லை, நீங்கள் 2 நிமிடங்கள் உரையாடி விட்டீர்கள்.
1: அப்படியா? நீங்களும் அங்கேதான் இருக்கிறீங்கள என்ன?
0: 2 நிமிடத்தில் நான் அதை நிறுத்திவிட்டேன். நிறுத்திய பின்பு நான் உங்களுடைய அதை கேட்டிருந்தேன். ஆமாம், 2 நிமிடங்கள் உரையாடி விட்டீர்கள். எனவே உங்களுக்கு பாராட்டுகளை கூறிக்கொள்ளலாம் சாந்தினி
1: புஷ்பநாதன்.
0: தாருங்களேன், பாடல் கூறுங்கள்.
1: சௌந்தரராஜனும் ஈஸ்வரியும் பாடிய பாடல்.
0: என்ன பாடல்?
1: மாதென்னை படைத்தான் உனக்காக, மாதங்கள் படைத்தான் நமக்காக. அந்த பாட்ட
0: மாதென்னை படைத்தாள்.
1: மாது என்னை படைத்தான் உனக்காக. மாது என்னை படைத்தான் உனக்காகவே.
0: நன்றி, நான் குறித்து விட்டேன், எடுத்து வருகின்றேன். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கவை தமிழ் வானொலியின் காற்றலைகளில் தமிழோடு தமிழ் பேசுவோம் போட்டி நிகழ்ச்சி. காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வளைக்கலாம். 5145841029. இது மோண்டியால் நேர்களுக்கானது. சரி, வணக்கம் காற்றலைகளே.
2: வணக்கம்.
0: ஓ, வணக்கம் திருமதி சாகர். ஆமாம், தேனீர் அறந்தி ஒன்னு தான் உங்களுடன்
2: உரையாடுகின்றேன்.
0: சரி, நாங்கள் போட்டிக்கு செல்வோமா? சரி, உங்களுடைய நேரத்தையும் குறித்துக் கொள்கின்றேன். சரி திருமதி சேகர், இன்று எங்கெல்லாம் சென்று வந்தீர்கள்?
2: சொல்ல வேண்டிய இடங்கள் போய் வந்தோம்.
0: ஓ, செல்ல வேண்டிய இடங்களுக்கு எந்தெந்த சென்று வந்தீர்கள்? பஸ்ல அல்லது கார்ல?
2: வாகனத்தில் சென்று வந்தோம்.
0: அது காரும் வாகனம் தானே, பஸ்ஸும் வாகனம் தானே, என்ன வாகனம் பண்ண? எல்லா திசத்து விச்சக்கர வண்டியில் சென்றீர்களோ?
2: என்னிடம் இருக்கிற வந்தேன்.
0: ஓ, உங்களிடம் இருக்கின்றது, அதைத்தான் என்னென்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டிருந்தேன். பேருந்து இருக்கின்றதா அல்லது கார் இருக்கின்றதா அல்லது துவிச்சக்கர வண்டி இருக்கின்றதா? ஊர்தியில சென்று வந்தீர்கள். எல்லாம் ஊர்தி, வான ஊர்தி வச்சிருக்கிறீர்களோ?
2: வைத்திருக்கின்றீர்கள்.
0: சரி, இப்பொழுது பெட்ரோல் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது, அப்போது பறக்கும் ஊர்தி இலவாக இருக்கின்றதா? அப்ப சென்று வேற
2: அப்படி நினைக்கிறேன்.
0: சரி, எங்கெல்லாம் சென்றீர்கள் வானூர்தியில்?
2: கடைகள்.
0: ஓ, கடைகளுக்கு சென்று வந்தீர்கள். பாக்குக்கும் சென்றீர்களோ?
2: இயற்கை காற்றெடுக்கத்தானே வேணும்.
0: ஆ, நிச்சயமாக இயற்கை காற்றெடுக்க வேண்டும். அப்பொழுது பாக்குக்கு சென்றீர்களா அல்லது வேற எங்கேயாவது விளையாட்டு இடங்களுக்கு சென்றீர்களா?
2: நீங்கள் கூறிய இடத்துக்கு சென்றோம்.
0: இரண்டு இடத்துக்கும் சென்றீர்களோ?
2: இயற்கை வளங்கள் இருக்கும் இடத்துக்கு.
0: ஓ, இயற்கை வளங்கள் இருக்கும் இடத்துக்கு சென்றீர்கள். அப்பொழுது ஆற்றங்கரைக்கும் செல்வீர்களோ?
2: அங்க இப்ப வந்து எனக்கு இப்படிக்கு சொல்ல முடியல.
0: ஓ, சொல்ல முடியவில்லை. ஆற்றங்கரை குளிராக இருக்கும் நினைக்கிறீர்களோ?
2: அதுதான் உண்மை.
0: ஓ, அதுதான் உண்மை. உங்களை குளிர் ஒத்துக்கொள்ளாதோ?
2: தடிமன் வந்துவிடும்.
0: ஓ, தடிமன் வந்துவிடுமா? தடிமன் அப்படி வருவதாக தெரியவில்லை. காலநிலையில் இல்லாமல் இருக்குமா? வாழ்த்துக்கள் திரௌபதி சேகர்.
2: நன்றி.
0: இரண்டு நிமிடங்கள் உரையாடி விட்டீர்கள். நான் தான் அந்த இசையை போட்டு
2: விட்டிருந்தேன்.
0: சரி, அப்பொழுது நீங்கள் பாடல் வைத்திருக்கிறீர்களோ? என்னுடைய பெயர் சொல்ல ஆசையாக கொண்டு
2: கேக்கல.
0: இல்ல, என்னுடைய பெயர் சொல்ல ஆசையா என்று சொன்னீர்களா? கொண்டு நன்றி. நன்றி திருமதி சேகர். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆம், திருமதி சேகர் இரண்டு நிமிடங்கள் உரையாடி இருந்தார். எனவே அவருக்கும் பாராட்டுகளை கூறிக்கொண்டு பார்க்கலாம். இப்பொழுது ஒரு விளம்பரத்தினை எடுத்து வரலாம்.
3: உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான வருமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணய மாற்று சேவைகளையும் இவர்களிடம் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
4: லண்டனில் 2180 Boulevard Marshalloram St Laurentilum மற்றும் 1855 St Catherine Street West டவுன்டவுனிலும் இரு இடங்களில் நம்பக சேவையை உங்களுக்கு வழங்குகின்றார்கள்
3: ஜே ஃபைனான்சியல். தொடர்புகளுக்கு நிரோஷன் 514-726-5156.
0: வணக்கம் காற்றலைகளே.
5: வணக்கம், மீண்டும் முசா சந்திக்கிறேன்.
0: ஓ, வணக்கம் முசா. நலம் தானே இப்பொழுதும்?
5: நல்ல சுகமாக உள்ளேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: மிகவும் நலமாக இருக்கின்ற முசா. போட்டிக்கு செல்வோமா?
5: செல்வோம்.
0: சரி, உங்களுக்குரிய நேரத்தை குறித்துக் கொள்கின்றேன் முசா. சரி, இன்று நீங்கள் ஆலயத்துக்கு சென்று வந்தீர்களா அல்லது பாக்குக்கு சென்று வந்தீர்களா?
5: பல் பொருள் அங்காடிக்கு சென்று வந்தேன்.
0: ஓ, பல் பொருள் அங்காடியில் என்ன பொருட்களை வாங்கினீர்கள்?
5: வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினேன்.
0: ஓ, வீட்டுக்கு தேவையான பொருட்கள். உணவு சமைப்பதற்கு தேவையானது வாங்கினீர்களா அல்லது உடுப்புடவைகள் வாங்கினீர்களா?
5: சாப்பாட்டுடன் தொடர்பு கொண்டது.
0: ஓ, சாப்பாட்டுடன் தொடர்பு கொள்ள வேண்டீர்கள். அப்பொழுது இன்று வீட்டிலே நல்ல உணவுகள் அருந்தினீர்கள், அப்படித்தானே?
5: சொல்வது
0: சரியாக இருக்கின்றது. வேறு என்ன பொழுதுபோக்கு இன்றைக்கு இருந்தது உங்களுக்கு?
5: வெளியில் வானொலி கேட்டேன்.
0: ஓ, வெளியில் அதுதான் உங்களுடைய பொழுதுபோக்கம்.
5: அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள்.
0: சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். சரி உஷா, நீங்கள் கார் ஓடுவதாக சொன்னீர்கள், ஓடுவீர்கள் தானே?
5: நன்றாக செலுத்துவேன்.
0: ஓ, நன்றாக செலுத்துவேன். எத்தனை கார் வைத்திருக்கிறீர்கள்?
5: ஒரு வாகனம் வைத்திருக்கின்றேன்.
0: ஓ, ஒன்றுதான் இருக்கின்றது. சரி, நீங்கள் இப்போ சாந்திரி புஷ்பநாதன் கூறினார் பஸ் பாஸ் வைத்திருக்கிறாரா? உங்களிடம் இருக்கின்றதா பஸ் பாஸ், அல்லது டிக்கெட் தான் வைத்திருக்கிறீர்களோ?
5: அது என்னிடம்
0: கிடையாது. ஓ, உங்களிடம் அது இல்லை, அது கிடையாது. அப்பொழுது நீங்கள் வாகனத்திலே செல்வதனால் அதை உபயோகிப்பதில்லை, அப்படித்தானே? ஓ, அது சரியாக இருக்கின்றது. சரி, வேறு என்ன புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இருக்கின்றதோ சார் உங்களுக்கு?
5: தவறாக சொல்கிறீர்கள்.
0: ஏன், உங்களுக்கு புத்தகம் வாசிக்க விருப்பம் இல்லையா?
5: வலு குறைவாக உள்ளது.
0: ஓ, வலு குறைவாக உள்ளது. ஏன், அது புத்தகம் வாசிக்கும் பழக்கம் மிகவும் நல்லது தானே?
5: காற்று வாங்க போவது கூட.
0: ஓ, காற்று வாங்க போவது கூட. காசு கொடுத்து வாங்க வேணுமோ?
5: இலவசமாக கிடைக்கும்.
0: நன்றி உஷா. இரண்டு நிமிடங்கள் உரையாடி விட்டீர்கள், பாராட்டுக்கள். உஷா, பாடல் வைத்திருக்கிறீர்களோ?
5: இல்ல, சௌதா இந்த பாட்டோட ஜாயின் பண்ணி விடுங்கோ.
0: சரி, சௌதாவுடைய பாடலோடு உங்களை இணைக்கின்றேன். நன்றி உஷா. இணைந்து சிறப்பித்தமைக்கு உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கோரிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். கலைஞர் நேரம் 7:45 நிமிடங்கள். சரி, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நாங்கள் பாடலை எடுத்து வர வேண்டும். எனவே பாடலை எடுத்து வருவோம். இப்பொழுது ஒரு விளம்பரம்.
6: அக்கா, எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
7: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டுது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு. ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
8: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104. நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
0: இது தமிழ் வானொலியின் காற்றலைகளில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அறிவுக்களஞ்சியம் போட்டி நிகழ்ச்சியை. நீங்களும் கலந்து சிறப்பிக்க இப்பொழுது பாடல் வரப்போகின்றது. சாந்தினி புஷ்பநாதன் கேட்ட பாடல் காற்றலையை அலங்கரிக்கின்றது. இதோ சாந்தினி புஷ்பநாதன் நீங்கள் கேட்ட பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலையை அலங்கரிக்கின்றது.

பாதங்கள் படைத்தான் நமக்காக, காதலை படைத்தான் கணக்காக,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கவை தமிழ் வானொலியின் காற்றலைகளை இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அறிவித்தவும் அறிவு கஞ்சியம் போட்டி நிகழ்ச்சியிலே தமிழோடு தமிழ் பேசும் போட்டி நிகழ்ச்சியில் நிறுத்திவிட்டதற்கான பாடல் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கின்றது. இந்த எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை எல்லோருக்குமே பிடித்த ஒரு நிகழ்வு இருக்கின்றது. யாருக்குத்தான் பிடிக்காது? அன்னை என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? அம்மாவை பிடிக்காதவர்கள் யார் இருப்பார்கள்? அப்படியான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு உமாவின் அன்னையர் தினம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. எதிர்வரும் மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வந்து எதிர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இடம்பெறுகின்றது இந்த அன்னியர் தினம், மதர் டே. அந்த நிகழ்வில் எல்லோரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும். இந்த நிகழ்வு எங்கே இடம்பெறுகின்றது என்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். எல்லோரும் அறிந்த இடம்தான் 91-55 சன்வியூபர்ட் ரோட்டிலே அமைந்திருக்கின்றது. எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லோருக்குமே பிடித்த அம்மாவுடைய நினைவாக, அல்லது எல்லோரும் உங்கள் அம்மாவை அழைத்து கொண்டு அன்னியர் தினத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு இருக்கின்றது. கடந்த பல வருடங்களாக இந்த அன்னியர் தினம் நிகழ்வு உமாவுடைய தலைமையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் அந்த நிகழ்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை மிகவும் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. நீங்கள் மேலதிகமாக ஏதாவது அறிந்து கொள்ள விருப்பமாக இருந்தால் நீங்கள் உமாவையுடன் தொடர்பு கொள்ளலாம். அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் தந்துவிடுகின்றேன். அவருடைய தொலைபேசி இலக்கம் 514-905-4-1 என்ற தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாகவும் நீங்கள் அழைத்து அன்னியர் தினம் பற்றிய சிறப்பு நிகழ்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலை இருந்தாலும் அன்னையை மறக்க மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். எனவே உமாவின் அன்னியர் தினம் மதர் டே இடம்பெறுகின்றது மே 10ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இடம்பெறுகின்றது. உங்களுக்கு தெரிந்த இடம்தான் 94 முகவரியை மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன். இந்த காலேஜ், அந்த காலேஜிலே இடம்பெறுகிறது 91-55 ரூட்ஸ் அண்ட் கூபர்ட் என்ற முகவரியிலே அமைந்திருக்கின்ற அந்த ஆடிட்டோரியத்தில் இடம்பெறுகின்றது அன்றைய தினம். எனவே எல்லோரும் வர வேண்டும், எல்லோரும் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். நன்றி. என்னென்ன சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொண்டு இப்பொழுது தமிழோடு தமிழ் சுவம் போட்டி நிலையத்திலே திருமதி சேகர் மற்றும் திருமதி உஷா தேவேந்திரம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது காற்றலியை அலங்கரிக்கின்றது. இதோ இருவருக்குமாக கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் உங்களுக்காகவும் இந்த பாடல் காற்றலியை அலங்கரிக்கின்றது. இதோ

பெற்ற நேயர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் செல்லையா குணபால் சிங்கம். மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அடுத்து வரும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வரும் சக அறிவிப்பாளரையும் வரவேற்றுக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம்.